நேரம் 5:36 நம்மிடம் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சகோதரர்களுடைய குரலில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்மை ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 21 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 28 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் கர்ணரஞ்சனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை கர்ணரஞ்சனி இராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: குறள் அமுதம்
2: அன்புடைமை 8வது அதிகாரம் முதல் குறட்பா.

அன்புடையாரின் துன்பத்தை கண்டபோது ஒருவர் கண்களிலிருந்து சிந்துகின்ற கண்ணீரே உள்ளத்தின் அன்பை எல்லோரும் அறிய வெளிப்படுத்தும். ஆகையால் அன்பிற்கு அதை பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ்பாள் இல்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவை தலை நிகழ்ச்சியில் இன்று வணிக வேளாண்மை, 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர். இன்று காலை 7 மலரும் காலை மலர் இதில் வாமா மின்னலு அறிவியல் தகவல்களை தாங்கி வரும். சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் என் கணேஷ் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 7:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 8:00 இதய ராகம், 8:30 திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா நிகழ்ச்சியில் அக்கரைப்பட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சமேத வள்ளி தெய்வானை மயில் ஸ்ரீ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா நேர்முக வர்ணனை. காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 10:00 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரத்தை தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 திருச்சி சாரதாசின் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் புத்தகத்தின் கைகள் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். முற்பகல் 11:00 உங்களோடு நாங்க, பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 நாடகத்தில் தேர்வான அபூர்வ சகோதரிகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். நடிப்பு விராட்சிமலை என் முனியையா, குளித்தலை கே சுவாமிநாதன், என் மீரா, பங்கஜ விலாசனி ஆகியோர். தொடர்ந்து தேன் நிலவு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் ராமசாமி. 12:50 பாப்கார்னர், 1:00 மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் துறையூர் தழுகை டி முருகைப்பட்டி டி சுரேஷ் அவர்கள். 2:30 செய்தி மலர், 3:00 இசைத்தூரல், 4:00 கேட்கலாம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 5:00 பொன் மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவை மருந்து புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சிறுகதை நேரம், ஜெயகாந்தன் அவர்களின் குருபீடம் சிறுகதையின் முதற்பகுதி கேட்கலாம்.

இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நமக்கான நாட்டின மாடுகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் இணைப்பேரா.

ஆசிரியர் டாக்டர் பி கணபதி அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, இரவு 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9 மணிக்கு இசை பெட்டகம். செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். MA சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, மேடை நாடகம் கேட்கலாம்.

நான்கு மணிக்கு லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் வெனிர ஆடைமூர்த்தி அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். மாலை ஐந்து மணிக்கு திரை இசை, இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திமடல், 10:00 ரவிவாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் குமார் மர்தூர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதி பண்.

0: SAI said that the food business operator has been directed to submit a detailed explanation and compliance report, failing which appropriate action, legal action will be initiated. Consumer complaints allege the supply of expired, spoiled, rotten, contaminated and otherwise unsafe food products through Swiggy Instamart. The food regulator's notices also raised concerns over incorrect, invalid or non-existent license numbers and food business entities allegedly operating under names different from those registered with FSSAI. In the FIFA World Cup, England have advanced to the semi-finals, beating Norway 2-1 at Miami Stadium, Florida this morning. Jude Bellingham's brilliant two-goal display inspired England to come from behind to beat Norway after extra time. In tennis, the 21-year-old Linda Navskova won her maiden Grand Slam title after defeating fellow Czech Karolina Muchová 6-2, 5-7, 6-3 in the Wimbledon women's singles final at Centre Court, London last night. And that is the end of this news bulletin.
1: Neram Kalai, 6 mani 10 nimidam.
2: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: உலகில் சாகாவரம் பெற்றவை நூல்களே என்றார் கதே என்ற அறிஞர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீர ராமபாண்டியர். கல்வி கற்பதற்குரிய இனிய பருவம் இளமை பருவமாகும். அந்த பருவத்தில் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு கற்றால் மூளை வளத்தை மூலதனமாக பெறலாம், ஆற்றலை அகச் சொத்தாக சேர்க்கலாம், புலமையின் புதல்வர்களாக ஒளிவீசலாம். வெள்ளத்தால் அடியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது. கள்ளொர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி எனும் உள்ளத்தை பொருளிருக்க உலகமெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்பது விவேக சிந்தாமணியில் இடம்பெற்ற அற்புதமான பாடலாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற நான்கு பயனையும் தந்திடும் செல்வம் அருமை கல்வியே ஆகும். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் ஏழு பிறப்பிற்கும் உதவும் தன்மை கொண்டது என்பார் திருவள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்பது அவர் தீட்டிய இனிய குரட்பா. திருக்குறளுக்கு இணையான இன்னொரு நீதி நூல் நாலடியார். அதில் ஒரு பாடல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீருடைய பால்வுன் குறுகின் தெரிந்து. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உண்ணுகின்ற அன்னத்தை போல் நல்ல நூல்களை மட்டும் நாம் தேர்ந்து படிக்க வேண்டும் என்று அந்த நூல் கூறுகின்றது. மனிதனாக இந்த உலகில் பிறப்பது மட்டும் முக்கியமல்ல, மனிதனாகவே இறுதி வரை வாழ்ந்து சிறப்பதுதான் முக்கியம் என்றார் கலீல் ஜிப்ரான். மனிதனை மனிதனாகவே செதுக்குவது படிப்பு. அந்த படிப்புக்கு ஆதாரமாக இருப்பது புத்தகம். 1000 புத்தகங்களை வாசித்தவர் யாரோ அவரை காட்டுங்கள், அவரே என்னுடைய வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகின்றாயா? ஒரு நூலகத்துக்கு செல் என்றார் டெஸ்கார்டஸ் என்ற அறிஞர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அறிஞர்களும் வீரர்களும் அப்படி கூறியதன் காரணம் என்ன? துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை விட புத்தகம் வலிமையானது என்பதை உணர்த்தத்தான். பாவேந்தர் ஒரு பாடலில் சொல்லுவார், நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி, அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி என்று படிப்படியாய் அவர் நல்ல பல கருத்துக்களை பொழிந்தார். கருத்தூன்றி படித்தவர்கள்தான் காலத்தின் நெற்றியில் சுடராய் உணர்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் தம் இளம் வயதில் நாள்தோறும் நூலகம் சென்று அது பூட்டப்படும் வரை படித்துவிட்டுத்தான் வெளியேறுவார்களாம். ஒரு நூலகம் திறக்க

0: மூடப்படும் போது 100 சிறை கதவுகள் மூடப்படுகின்றன என்றார் விவேகானந்தர். நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற புதுமொழி இப்போது உருவாகியிருக்கிறது. எனவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உண்ணுவதற்கு நேரம் ஒதுக்கி உண்ணுவதை போல் படிப்புக்கும் நேரம் ஒதுக்குவோம். பாரில் சிறந்தவராய் வாழ்ந்திடுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் எதுவும் ஒரே நாளில் மாறிவிடாது. முயற்சி மட்டுமே அனைத்திற்கும் கை கொடுக்கும். இந்நாள் நம் அனைவருக்கும் நன்மைகள் நிறைந்த நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் பக்தி பாடல்களின் இனிய அணிவகுப்பாய் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடலை.

இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் ஆனந்த ராகத்தில். இனி கேட்கலாம் எம் ஆர் விஜயா பாடியுள்ள பாடலை.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கிறோம் ஆனந்த ராகம் நிகழ்ச்சியோடு. இனி கேட்கலாம் ஏ வி ரமணன் பாடியுள்ள பாடலை.

ஒலிதா, இந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6:15 மணிக்கு.

0: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது
1: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரு
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
0: வணிக வேளாண்மை. சூரியன் எழுவதற்கு முன்னாடியே எழுந்து பூவுக்கு பூவு தாவி பல மைல்கள் கடந்து நமக்காகவும் நம்முடைய நாவிற்காகவும் தேன் சேர்க்கும் ஓர் உயிரினம் தேனி. தேனி வளர்ப்பதால் தேன் மட்டுமல்ல வருமானமும் திகட்டாமல் கிடைக்கும். ஆம், அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக வருமானம் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய முக்கிய பிரதான ஒரு தொழில் தேனி வளர்ப்பு. தேனி போல சுறுசுறுப்பாக ஓட வைக்கிறது தேனி வளர்ப்பு தொழில். யாம் பெற்ற இன்பம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறது அரியலூர் மாவட்டம் கோக்குடி டி ஆல்பர்ட் ஜெயராஜ் அவர்கள் பங்கேற்கும் வணிக வேளாண்மை.
4: ஒரு விவசாயம் சார்ந்த பண்ணை சார்ந்த ஒரு தொழில ஈடுபடணும்ன்ற ஆர்வம் எங்கேயிருந்து வந்தது? நீங்க என்ன படிச்சீங்க, உங்களை பத்தி சொல்லுங்களேன்.
5: நான் பிளஸ் டூ படிச்சிருக்கேன் சார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆடு காடாக போயிட்டு தேன் எடுக்கிறது தான் என்னோட பொழுதுபோக்கு. பக்கத்தில் கிராமத்தில் வந்து மருத்துவத்துக்காக என்கிட்டருந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு கட்டத்தில் நான் வெளிநாடு போயிட்டேன். போயிட்டு இங்கே நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறப்ப வந்து இயற்கை விவசாயம் அப்போ தான் நம்மால் ஒரு மூலியமா வந்து நிறைய மக்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. மக்கள்கிட்டையும் வரவேற்பு இருந்தது. அதை பார்த்துட்டு நமக்கே இது பொழுதுபோக்காக இருக்கே, நம்ம இதை செஞ்சால் என்னன்னு சொன்னது, அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சார்.
4: இப்போ பொதுவாக நம்ம அறிவியலை பொறுத்த வரைக்கும் மாணவர் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. தொடர்ச்சியாக நம்மளால் ரெகுலராக ஒரு பயிர் வந்து திட்டமிட முடியாது. அதுவும் இப்ப இருக்க சூழலுக்கு திடீர்னு மழை வருது, மழை வராம இருக்கு. நல்லா இருக்கிற பகுதிகளில் டெல்டா பகுதிகளிலே நம்மளால எதையும் சரியா எதிர்பார்த்து செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதுதான் நமக்கு சரிப்பட்டு வரும்ன்ற எண்ணத்தை எதுனால வந்துச்சு? நீங்க எங்கெங்கெல்லாம் போய் பாத்தீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வேலை பண்ணிட்டு இருந்த முன்னோடி விவசாயிகள் எல்லாம் இருந்திருப்பாங்க, பண்ணையாளர்கள், அவங்க எல்லாம் போய் பாத்தீங்களா?
5: இல்ல, எனக்கு இந்த தொழில் பிடிச்சிருந்ததுனால நேரா வந்து கோயம்புத்தூர் டிஎன்ஏல போயிட்டு 2017 ட்ரைனிங் எடுத்தேன். தும்போலதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்.
4: எவ்வளவு நாள் பயிற்சி எடுத்தீங்க?
5: ஒன் டே கோர்ஸ். சின்ன வயசுல இருந்து அதை செஞ்சுட்டு இருந்ததுனால வந்து இன்னும் அதை நேர்த்தியா செய்யறதுக்கான வழிகாட்டுதல் எனக்கு அங்க கிடைச்சது. அதெல்லாம அரியலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா வறட்சி தான். ஆனா மேட்டாங்கட்டு பயிரே வந்து பார்த்தோம்னாக்கா 3 பவும் 4 பவும் பயிர் பண்ணுவாங்க. உதாரணமா எள்ளு போடுவாங்க, 2-3 பவும் போடுவாங்க. பிப்ரவரியிலேருந்து மே வரைக்குமே போடுவாங்க. அதெல்லாம உளுந்து போடுவாங்க. ஸோ இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 4-5 மாசம் பாலினேஷன் பிளஸ் தேனுமே கிடைக்குது. அதில் வச்சு எடுக்க ஆரம்பிச்சோம். அரியலூர் மாவட்டத்தில் டீப்பல்லூர், இந்த ஜெமீன் சுத்தமல்லி இந்த பக்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மருதையாத்து பெல்ட்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தோம்னாக்கா முருங்கை அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. அதில் வச்சு முருங்கை தேன் எடுக்கும் சார். ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் எங்களுக்கு அது கை கொடுக்குது. அக்டோபர் டிசம்பர் எண்டில் அந்த மழை பெய்யுற சீசனில் கொஞ்சம் கிடைக்காது. அப்படி எல்லா நேரங்களையும் கிடைக்குது சார்.
4: இப்போ நீங்கள் முதல்ல தேன் பண்ண அமைக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே முருங்கை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா, இல்லை முதல்ல தேன் பண்ண தான் ஆரம்பிச்சிங்களா?
5: தேன் பண்ணதான் சார். நம்மளோட மெயின் இது வந்து தேன் தான். மருந்த சேர்க்கைக்காக வந்து கண்டிப்பாக தேனீக்கள் தேவை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறாங்க அந்தந்த சீசனில். இப்போ எங்கள் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நிறைய கிடைக்கும். அதுக்கடுத்து இடத்த மாற்றிக்கிட்டே இருப்போம் சார். உதாரணமாக இந்த

0: ஆற்று பெல்ட் பக்கம், அப்புறம் எங்களுக்கு தெற்க புல்லம்படி டால்மியா இந்த சைடு பார்த்தோம்னாக்க காவிரி ஆற்று பாசனம் இருக்கும். அதில் எங்கள் சைடு முடிஞ்சோன்னே அந்த பக்கம் எள்ளு போடுவாங்க. ஸோ அதில் கொண்டு போய் வச்சுருவோம். இப்போ மற்ற தேனீ வளர்ப்பாளர்கள்லாம் கேரளா பார்டர் அந்த மாதிரி போய் வைப்பாங்க. அவங்களுக்கு அந்த சைடு நிறைய சோர்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம இங்கே அரியலூர்லேயே பண்ணிகிட்ருக்கோம் சார்.
1: முதல்ல நீங்க ஆரம்பிக்கும்போது ஒரு நாள் பயிற்சி போயிட்டு, ஒரு நாள் பயிற்சின்றது பத்தாது கண்டிப்பா ஒரு தொழில ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்க, யார் யாரெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சீங்க?
0: அரியலூர் கேவிகே, பெரம்பலூர் கேவிகே இந்த மாதிரி நியர்பை டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு இருக்கிறதுனால அதில் ரெண்டுமே போய் ட்ரைனிங் எடுத்தோம் சார். அப்புறம் தேனீ வளர்ப்பாளர்கள் ஒரு சில பேர் இந்த வில்லேஜில் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் ஒரு சில நேரம் நேரில் போய் சந்தித்து ஆலோசனை பெற்றோம் சார். ரெகுலராகவே நம்ம தேனீ வளர்ப்பில் ஆர்வம் இருக்கனால நம்மளே ஸ்டடி பண்ணியும் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஆரம்பத்தில் ஒரு 7 பெட்டி நான் வாங்கி தான் வச்சேன். வாங்கி வச்சது வந்து ஓடி போயிடுச்சு ஈக்கள், அனுபவம் பத்தலைன்னு சொல்லிட்டு அப்புறம் டெய்லியும் அதை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். என்னென்ன சீசனில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஸ்டடி பண்ண ஆரம்பித்ததுல தான் எனக்கு அந்தந்த கிளைமேட்டு ப்ளஸ் இயற்கை வளங்கள் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை நோக்கி நம்ம போறப்ப தான் சக்சஸ் பண்ண முடியுது.
1: சந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த சமயத்துல சரியான முறையில விலை கிடைக்குது, அதுக்கு நீங்க என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சு வைக்கிறீங்க? இப்போ உற்பத்தி பண்றத பத்திரமா வச்சுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது கடங்கு மாதிரி ஏதாவது இருக்கீங்களா, என்ன பண்றீங்க அதுக்கெல்லாம்?
0: ஸ்டோரேஜ் ரொம்ப பெருசு இல்லை சார், வீட்டளவுக்கு இருந்தாலே போதும். தேன் வந்து லைஃப் டைம் கெட்டு போகாது. ஸோ எடுக்கிற தேனை வந்து சரியான விதத்தில் வெயிலில் எடுத்து வைப்போம், ஈரப்பதம்லாம் மேலே வந்துடும், அந்த நுர மாதிரி வரும். அதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க தேன் லைஃப் டைம் கெட்டு போகாது சார். ஒருவேளை மழைக்காலங்களில் இருக்குது அப்படின்னாக்க தண்ணியில் ஹீட் பண்ணுவோம் சார். அதை நாங்கள் அதிகம் பண்ணுறதில்ல, தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு மட்டும் அதை பண்ணுவோம். கால்வாசி வெயிலே வச்சு எடுத்துருவோம் சார். அதில் இருக்கப்போ ரிசல்ட் நல்லாயிருக்கு. நான் ஆரம்பித்து 8 வருஷம் ஆகுது, 2019 எடுத்து வச்ச தேன் இன்னும் கெட்டு போகாமல் அப்படி இருக்குது. நாளடைவில் கருப்பாக மாறும், அதோட மருத்துவ குணங்களும் அதோட லைஃபும் வந்து குறையாமே அப்படியே இருக்கு சார்.
1: பொதுவாக நுகர்வோர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க? ஏன்னா நீ நல்ல தேனே உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் அது என்ன மாதிரியான ஒரு பொருளாக கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கான நம்பகத்தன்மை வருது. அந்த நம்பகத்தன்மை எப்படி உருவாக்குறீங்க அதில்?
0: எடுக்கிற தேன் வீடியோ காமிப்போம், அவங்க சாப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம கொடுக்குற தேன் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாருமே தேன் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ சிட்டியில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னாக்கா எல்லாருமே இயற்கையை அதிகமாக விரும்புகிறாங்க. கிராமத்தை காட்டிலும் அதிகமாக வாங்குறது வந்து சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டியில் தான் அதிகமாக வாங்குறாங்க. பேக்கேஜிங் நல்லா லுக்காக பார்க்குறாங்க, அது ஃபஸ்ட் அப்பீரியன்ஸ் வாங்குறதுக்காக. பட் சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட் அந்த குவாலிட்டி இல்லைனாக்கா நெக்ஸ்ட் டைம் வாங்க மாட்டாங்க. நம்மள்ட்ட வாங்குற கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெகுலராகவே வாங்குறாங்க, சாப்பிட்டு பார்த்து நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் எடுக்கிறப்ப வந்து அந்த கலர் மாறும், டேஸ்ட் அந்த பூக்களுக்கு தகுந்த மாதிரி மாறும்.
1: சரி, இப்போ ஒரு தேனீப்பெட்டி வைக்கிறது இல்லை இந்த மாதிரியான ஒரு தேனியை உற்பத்தி பண்ணி தேன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபம்னா எந்த அளவுக்கு லாபம் இருக்கும்? மாசம் மாசம் இதை நம்பி நம்மளால ஒரு தொழிலாக இதை செய்ய முடியுமா?
0: கண்டிப்பாக செய்யலாம் சார்.
1: நம்மளால மேக்ஸிமம் எவ்வளோ பெட்டிகளை வந்து சமாளிக்க முடியுங்க ஒரு தனிநபரா?
0: ஒரு தனிநபரா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 25-50 பெட்டி சமாளிக்கலாம் சார். 200-300 பெட்டி ஒரு ஆள் சமாளிக்கலாம் ஒரு மாசத்துல. அதுக்கு மேலனா ஆள் எடுத்துக்கலாம் சார். இப்போ கன்னியாகுமரி, கேரளா அந்த மாதிரி இடத்துல பார்த்தோம்னாக்கா ஆள் நம்ம ஹையர் பண்ணி எடுத்துக்கலாம்.
1: எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க?
0: அவங்க சீசனை பொறுத்து சார், குறிப்பாக அந்த நவம்பர் அக்டோபரில் பார்த்தோம் அப்படின்னாக்க 3000-2000.
1: அவ்வளோ தூரம் சம்பளம் கொடுத்து எடுத்தால் நமக்கு கட்டுப்படி ஆகுமா? அது
0: கட்டுப்படி ஆகும் சார். ஒரு நாளைக்கு அவங்க 25 பெட்டி நமக்கு சுத்தம் பண்ணுறதோ இல்லை அதை டெவலப் பண்ணுறதோ எதாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கான ஒர்த்து இருக்குது சார்.
1: 25 பெட்டியில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அறுவடை வந்துடும் அதில்?
0: வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் அறுவடை பண்ணணுனாக்கா பெட்டி அதிகரிக்கணும், அதுக்கு தகுந்த ஆலையும் போடணும் சார்.
1: இப்போ இவ்வளோ பொருளை நம்மளால் வெறும் சோஷியல் மீடியா இதை வச்சு நம்மகிட்ட இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் பழைய கஸ்டமர் இவங்கள்ட்டே வித்த முடியுமா இவ்வளோத்தையும்?
0: மெத்தலாம் சார். இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எங்கள் சுற்றுவட்டத்தில் என்கிட்ட வந்து வாங்குவாங்க. ஒரு 4-5 வில்லேஜில் சப்போர்ட் பண்ணாலும் நல்லா இது இருக்கும் சார்.
1: நகரத்துக்குலாம் வரணுன்ற அவசியம் கூட இல்லைன்றீங்களா?
0: நகரத்துக்கு கொடுக்கலாம் சார். உங்களுக்கு கண்டினியூவாக அந்த தொழில் டெவலப் ஆகணும்னா நகரத்துக்கும் கொடுக்கலாம் சார். பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் உள்ளவங்க தானே வாங்குவாங்க. இன்றைக்கி தான் வாட்ஸ்அப் சோசியல் மீடியா வந்திருக்கு. எவ்வளோதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு லோக்கல் மார்க்கெட்டை தானே இது பண்ணுவோம். ஒரு சில பேர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த தான் அதிகமாக பண்ணுறாங்க, சக்ஸஸும் ஆகுது. லோக்கலில் பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: இப்போ இது சம்மந்தமாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கவங்க உங்களை தொடர்பு கொண்டு கேட்டாங்கன்னா அவங்களோட ஆலோசனைகள் சொல்லுவீங்களா?
0: கண்டிப்பாக சொல்லுவோம் சார்.
1: உங்களோட தொடர்பு என்னென்னு சொல்லுங்க.
0: 93-422-434-15.
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: 93-422-434-15.
1: நன்றிங்க. தொடர்ச்சி இதே மாதிரி சிறப்பாக செஞ்சு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான புது இலக்குகள் அடையணும். தேன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெரிய இலக்குகளை நீங்கள் அடைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை வணிக வேளாண்மை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை சந்தோஷத்துக்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி
6: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 23 தேதி லாபகரமான ஆடு வளர்ப்பு குறித்த ஒரு நாள் கட்டண

பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாய் மட்டுமே. முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு தொலைபேசி எண் 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15. ஏன் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தலுகை டி. முருங்கப்பட்டி டி. சுரேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்ட பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவுத்துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக

0: அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 1988 ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது.

4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால், அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000+ அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழு

0: அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2வது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: மெய்யியலாளர் ஹென்றி டேவிட் தோரோ பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1817. இவரின் சிறை அனுபவம் குறித்தான சிவில் டிசோபீடியன்ஸ் என்ற கட்டுரை மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூதர் கிங் போன்றோருக்கே உத்வேகம் அளித்தது. இவரது தனித்து வாழ்ந்த அனுபவம் வால்டன் எனும் புத்தகமானது. இது உலக இலக்கிய வரலாற்றில் தனி இடம் பிடித்தது. ஹென்றி டேவிட் தோரோ உன்னதமான நூல்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் என்கிறார்.
4: மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1938. பல திரைப்படங்களில் துப்பறியும் வேடங்களில் நடித்ததால் இவரை தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் எனவும், இவரின் படங்கள் வாரம் ஒன்றாக வெளிவந்ததால் இவரை ரசிகர்கள் வெள்ளிக்கிழமை நாயகர் என்றும் கொண்டாடினார்கள். இரவும் பகலும் திரைப்படம் தொடங்கி ஏறக்குறைய 300 திரைப்படங்களில் நடித்துள்ளார். கதாநாயகனாகவும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல புதிய பரிமாணத்தில் தோன்றி மக்களின் பாராட்டுக்களை பெற்றவர். உயர்ந்த கொள்கைகள் கொண்ட மனிதநேயமிக்க நடிகர் ஜெய்சங்கர். கர்நாடக இசைக்கலைஞர் மணி கிருஷ்ணசுவாமி நினைவு தினம் இன்று. ஆண்டு 2002. இவரின் சௌந்தரிய லகரி இசைப்பிரியர்களின் சிறந்த இசை பெட்டகம். நிரவல், பல்லவி, ஒப்படைப்பு போன்றவை இசைக்கலைஞர் மணி கிருஷ்ணசுவாமியின் பலம் என்று இசை வல்லுநர் முனைவர் வி.வி. ஸ்ரீவத்சவா அவர்கள் பாராட்டியுள்ளார். திரைப்பட இயக்குநர் வசந்தபாலன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1966. இயக்குநர் சங்கரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர். 2006 இவர் இயக்கிய வெயில் திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றதோடு இப்படம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட பெருமை பெற்றது. பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் விமல் ராய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1909. யதார்த்தமான சமூக திரைப்படங்களை இயக்கியவர். தோபிகா சமீன், பரிணீதா, மதுமதி, பாந்தினி, தேவதாஸ், காபுலிவாலா போன்ற அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய பெருமை பெற்றவர். காலங்கள் கடந்தும் கேட்கத் தூண்டும் அருமையான பாடல்கள் இவரது படங்களில் இடம்பெற்றிருக்கும். இவரது மகள் ரிங்கி ராய் பட்டாச்சாரியா விமல் ராயின் வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக எழுதியுள்ளார். மல்யுத்த வீரரும் திரைப்பட நடிகருமான தாரா சிங் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2012. கிங்காங், ஃபௌலாத், கல்ஹோ நாகோ உள்ளிட்ட பல ஹிந்தி திரைப்படங்களில் நடித்தவர் தாரா சிங். ராமாயண் தொடரில் இவர் நடித்த அனுமன் கதாபாத்திரம் அனைவராலும் புகழ்ந்து பேசப்பட்டது. இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவையில் 2003 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை உறுப்பினராக இருந்தவர்.

பாகிஸ்தான் நாட்டின் ஸ்வாட் பள்ளத்தாக்கில் பிறந்த யூசுப் மலாலாவின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1997. பெண்களின் உரிமைக்காக தனது 11வது வயதில் குரல் கொடுத்தவர். மலாலா எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பின் மூலம் பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு சேவை செய்து வருகின்றார். 2014 ஆண்டு மலாலாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்துள்ளது.

கல்விக்கான நோபல் பரிசு கிடைத்துள்ளது. மிக இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றவர் யூசுப் மலாலா என்பது குறிப்பிடத்தக்கது. பாடலாசிரியர், எழுத்தாளர், சமூக சிந்தனை படைப்பாளி நா முத்துக்குமார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1975. கவிதையால் திரையுலகில் ஆண்ட கவிஞன், இலக்கிய சிறகணிந்து திரைவானில் பறந்த தனிப்பறவை, ஆனந்த யாழ் மீட்டிய அற்புத கவிஞன், வரிகளில் வானத்தை அளந்தவன் மட்டுமல்ல வார்த்தைகளை பூமாலையாக கோர்த்தவன், இன்னும் பலகாலம் நம்மோடிருந்து இன்பத் தமிழ் கவித்தேனை இன்னும் தந்திருக்க வேண்டியவன், தமிழ் பாட்டுக்கள் இருக்கும் வரை நா முத்துக்குமார் என்னும் பாவலன் பெயரும் இந்த பூமியில் நிறைந்திருக்கும், நிலைத்திருக்கும்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒருமுறை ஒரு இயற்பியல் ஆசிரியர் ஒருத்தர் தன்னோட மாணவர்கள் கிட்ட ஏன் வாகனங்கள்ல பிரேக்குகள் வைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாராம். பல வகையான பதில்கள் அவருக்கு கிடைச்சிச்சு. வாகனங்களை நிறுத்துறதற்கு, அதோட வேகத்தை குறைக்கிறதுக்கு, மோதல தவிர்ப்பதற்கு, மெதுவா செல்வதற்கு, சராசரி வேகத்துல செல்வதற்குன்னு பல்வேறு பதில்கள் மாணவர்கள் கிட்ட வந்துச்சு. ஒரே ஒரு மாணவன் மட்டும் வாகனத்தை வேகமா ஓட்டுறதுக்குன்னு பதில் சொன்னானாம். மற்ற மாணவர்கள் அவன் சொன்ன பதில கேட்டு சிரிச்சாங்க. ஆனா அந்த பதிலே சிறந்த பதில்னு ஆசிரியர் சொன்னாராம். நம்ம கார்ல பிரேக்குகள் இல்லனா நாம காரை எவ்வளவு வேகமா ஓட்டுவோம்? நிச்சயமா நம்மால வேகமா ஓட்ட முடியாது. பிரேக்குகள் இருக்கிறதால மட்டும்தான் நாம விரும்பக்கூடிய இடத்துக்கு வேகமா செல்வதற்கான தைரியத்தை கொடுக்குது. இது போலதான் தடைகள் வரும்போது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட வேகத்தை குறைக்க வந்ததா நினைச்சு நம்ம மனசு சுருக்கிக்கிறோம். தடைகள் நம்மள எரிச்சல் ஊட்டுது, நம்பிக்கைகளை சிதைக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரேக்குகள் நம்ம வேகத்தை குறைப்பதற்கு இல்ல, அது இன்னும் கொஞ்சம் வேகமா போகதான். ஞாயிற்றுக்கிழமையோட காலை வேளை அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர்.

0: வணக்கம் வந்தனம் நமஸ்கார்.
1: வாமா மின்னல்,
0: வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மனசு

நம்மளோட வாழ்க்கை இன்பம் துன்பம் என்ற இரண்டு நிகழ்வுகளுக்கு இடையில தாங்க ஊசலாடிக்கிட்டு இருக்குது. பிறப்பு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்புன்னு ஒன்று நிகழுங்க. பிறப்பை கொண்டாடுற நாம இறப்பை கொண்டாடுறது இல்ல, ஏன்னா அது ஒரு வலி, ஒரு வேதனை. இதுவே வயசானவங்க இறந்துட்டா நல்லா ஆண்டு அனுபவிச்சுட்டு தான் போயிருக்காரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறப்ப மேலதாளம் முழங்க வான வேடிக்கையோட கொண்டாடுற குடும்பங்களை நம்ம பாக்குறோம். போட்ட வான வேடிக்கையோட அதுல நிறைய கோழிகள் இறந்துருக்குது, நிறைய மனிதர்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒருத்தர் இறந்துட்டா அவங்கள குளிப்பாட்டி புது துணி உடுத்தி அவங்கள ஃப்ரீசர் பாக்ஸுங்கிற உரை பெட்டிக்குள்ளாக வச்சிடறத பார்க்குறோம். பக்கத்திலேயே கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ பத்த வச்சிடறாங்க. அஞ்சலி செலுத்த வர்றவங்க ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே மாலையை வச்சுட்டு அஞ்சலி செலுத்திட்டு போயிடுறாங்க. அந்த மாலை இறந்தவங்க மேலே பட்டு கூட இருக்காது, அதுக்குள்ள மாலையை கழட்டிட்டு போயிடுவாங்க. ஆக ஒருத்தருக்கு 100 மாலை மட்டும் இல்லை, 3 பிளாஸ்டிக் கவரும் வந்து சேர்ந்துடும். இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் முறை கிட்டத்தட்ட 80-90களில் தாங்க வந்துச்சு. இப்ப கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் எல்லா இடத்துலயும் நீக்க முறை நிறைஞ்சு நிற்கிறதா இந்த பயன்பாடு இருக்குது. இறந்தவங்களுடைய உடல் உறவினர்களுடைய அஞ்சலிக்காக இந்த ஃப்ரீசர் பாக்ஸுங்கிற உரை பெட்டியில் வைக்கப்படும் போது இறந்த உடலானது 2 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 10 டிகிரி செல்சியஸ் வரலான வெப்பநிலையில குளிர்விக்கப்படுகிறது. இப்படி உடல் குளிர்விக்கப்படுறதால என்ன பயன்னு பார்த்தா, இந்த வெப்பநிலை உடல்ல பாக்டீரியா பெருக்கம் வந்து குறைக்கப்பட்டு உடல் அழுகிறது குறையுது, மேலும் உடல் வந்து துர்நாற்றம் அடிக்கிறதும் தடுக்கப்படுது. சரிங்க, இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் நம்ம ஊர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இறந்த உடலை அழுகாம இருக்க என்ன செஞ்சாங்க, இறந்தவங்க உடலை மஞ்சள் தண்ணீர்ல குளிப்பாட்டினாங்க. மஞ்சள் பாக்டீரியா வளர்ச்சியை கட்டுப்படுத்தும், துர்நாற்றம் அடிக்கிறத தடுக்கும். இறந்தவங்களோட தலை மற்றும் கால் பகுதியில துளசி செடி கொத்தும் வேப்பலை கொத்தும் வச்சாங்க. இதை வச்சா இறந்த உடல் பக்கத்துல கொசுக்கள் ஈக்கள் வண்டுகள் எல்லாம் வராது. அந்த உடல் பக்கத்துல கற்பூரத்தை பத்த வச்சாங்க. உடல் மேல வந்து செண்டி பூவையோ இல்லாட்டி வந்து ரோசா மலர் மாலையோ போட்டாங்க. இந்த கற்பூரம் மாலை இதெல்லாமே வந்து நறுமணத்தை கொடுக்கும், அதனால வந்து இறந்த உடல்ல இருந்து துர்நாற்றம் அடிக்கிறது தவிர்க்கப்படுது. சரிப்பா, நீ என்னதான் சொல்ல வர்றாயா அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஒருத்தர் இறந்ததுலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே 98% பேர் அவங்க உடலை அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்படி அடக்கம் பண்ணுற உடலுக்கு ஃப்ரீசர் பாக்ஸை வச்சு தான் பாதுகாக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஏன்னா உடம்பு அழுகுவதும் துர்நாற்றம் அடி

0: இப்பதும் அவ்வளவாக நடந்து இருக்காது. ஒருவேளை உடல் அடக்கம் அடுத்த நாளுக்கு தள்ளி போகுதுங்கிற பட்சத்துல, அல்லது அதிக வெயில் காலம் மாதிரியான சமயங்கள்ல இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அவசியமாகுதுங்க. ஒரு சில இடங்கள்ல இந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு கொடுத்திருக்கிற மின் இணைப்புல இருந்தும் ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்தும் மின் கசிவு ஏற்பட்டு துக்கத்திற்கு வந்தவங்க இறக்குறதும் நிகழுது. அதனால இந்த உரைப்பெட்டிய தேவை அறிந்து பயன்படுத்தினால் பணத்தை மிச்சப்படுத்தலாம், மின்சாரத்தை மிச்சப்படுத்தலாம், மின்சார விபத்துகளையும் தடுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மள நிறைய பேர் உடல் கமகமன்னு இருக்கவும், சில பேர் உடல்ல இருந்து துர்நாற்றம் அடிக்காம இருக்கவும் பெர்ஃபியூம் பாடி லோஷனுங்கிற நறுமண திரவியங்களை அடிச்சுக்கிட்டு போவோம். அதுல ஒரு சில பேர் ஊரோட பாசம் கருதி உடம்புல அந்த நறுமண திரவியத்தாலேயே குளிச்சுட்டு வருவாங்க. இதுக்கு பேர் தான் பொதுநலமோ.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: செவக்கொடி பறக்குதடா, செவ்வு இடி இடிக்குதடா, மேலும் படி ஏறுதடா.
4: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: காலை மணி 8:30 முத்தமிழின் முதல்வன் ஆறுபடை அழகன் திருச்சிராப்பள்ளி அக்கரைப்பட்டியில் கல் கோயிலில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியராக காணும் முதல் கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை. FM ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூங் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு சாதன உற்பத்தியில் ஹைதராபாத் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், மின்னணு சாதன உற்பத்தி மற்றும் நவீன உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இன்றியமையாதது என்று கூறினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடத்திட்டங்கள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும், 3 ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் செமிகண்டக்டர் சிப் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் நிலவி வரும் திறன் வாய்ந்த பொறியாளர்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பான நவீன கருவிகளை 315 பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மொபைல் சாதனங்களின் ஏற்றுமதி 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சிறுபான்மையினர் கலாச்சார விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சந்தை வாய்ப்பு உருவாக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையின மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு 1,25,00,000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள வன பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 60,00,000 மரக்கன்றுகளை அம்மாநில வனத்துறை நட திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் நீதித்துறை சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக சட்டக்கல்வியை மேம்படுத்தும் வகையில் 10 ஆண்டு காலத்திற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய சட்டத்துறை மற்றும் இந்திய பார் கவுன்சில் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. மைசூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடல்

0: அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லே மென் ஹூன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பையில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆளுநர் கோப்பை டேக்வாண்டோ போட்டியை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னாம் கேம்சந்த் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். இம்பாலில் உள்ள குமன் லம்பாக் உள்ளரங்க விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டி ஜூலை 15 தேதி வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் 29 பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 1141 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர், 40 மேற்பட்ட சர்வதேச அளவிலான விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் மாநிலம் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் அனைத்து மணிப்பூர் டேக்வாண்டோ சங்கம், அதன் தொழில்நுட்ப அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு உணர்வு இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ளது என்று திரு யும்னாம் கேம்சந்த் சிங் கூறினார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, தில்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள கல்லாடி பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்து ஆய்வு செய்வதற்காக 5 உறுப்பினர் கொண்ட நிபுணர் குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. புவிசார் விஞ்ஞானி டாக்டர் சி பி ராஜேந்திரன் தலைமையிலான இக்குழு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை 1 காலத்திற்குள் அம்மாநில அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு அனில்குமார் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதி வழியாக சைப்ரஸ் நாட்டின் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் வான் தாக்குதலை நடத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை பகுதி அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் தனிநபர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரனுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2 நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது

இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூன் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிருத்திகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தஞ்சாவூர் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் கட்டுப்பாட்டு கீழே செயல்பட்டு வரக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையத்துல பல்நோக்கு உதவியாளர் பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. தஞ்சாவூர் .nic.in அப்படிங்கிற இணையதளத்துல விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி. 7:25 ஆகுது. காலை மலர் கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.
1: நீதானே எந்தன் பொன் வசந்தம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இன்று காலை மணி 8:30
1: முத்தமிழின் முதல்வன்
0: ஆறுபடை அழகன்
1: திருச்சிராப்பள்ளி அக்கரைப்பட்டியில் கல் கோயிலில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியராக காணும்
0: முதல் கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1
0: இந்நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

காலைமலர் கேட்டு இணைந்திருக்கும் 7:33 ஆகுது. திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்துல இன்னைக்கு காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் பேராசிரியர் முனைவர் இரா இளவரசர் நினைவு கருத்தரங்கம் இருக்கு. வாய்ப்புள்ளவங்க நேரா போய் இதை பார்வையிடலாம். மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 75.78 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 111 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 13,300 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 240 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அதே மாதிரி பெட்ரோல் லிட்டர் 1 108.20 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் 1 100.05 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பயணிக்கலாமா? வானொலி வழியா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைக்கு. தக்காளி கிலோ 1 22 ரூபாய், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் கிலோ 1 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 46, பச்சை மிளகாய் கிலோ 1 44, மொச்சைக்காய் 80 ரூபாய், சுரைக்காய் 24, சௌசௌ 36,

0: கிலோ ஒன்று 40, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி கிலோ ஒன்று 40, நூல்கோலும் 40 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கருணை கிழங்கு 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு, சேனை கிழங்கு இந்த இரண்டு காய்கறிகளுமே 56 ரூபாயில கிடைக்குது. உருளைக்கிழங்கு 30, கேரட் கிலோ ஒன்று 70, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 220 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்று 40, எலுமிச்சை பழம் ஒன்று 4 ரூபாய், கொய்யாப்பழம் 130, பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் கிலோ ஒன்று 280, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய். கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளோட இன்றைய விலை நிலவரம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: மனதிற்கிணமையான பாடல்களோட உங்க உடல் ஆரோக்கியத்தையும் காக்கறதுக்காக இப்ப காலை மலர்ல வரது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி இதய மருத்துவர் என் கணேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். இதயத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னா நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் டாக்டர்?
7: இதயம் தான் வந்து நம்ம உடம்புல முதன்மையான உறுப்பு. அங்கிருந்து தான் வந்து பம்ப் பண்ணி நம்ம ஹோல் பாடிக்கு ரத்தம் கிடைக்குது, சர்க்குலேஷன் கிடைக்குது. ஸோ இதயம் சரியா வேலை செய்யலை அப்படின்னாக்க என்ன ஆகிடும், மற்ற உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இதயத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதயத்தை எப்படி நம்மளால பாதுகாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை முறை தான் ரொம்ப முக்கியம். முதல் இது வந்து உணவு முறை. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உணவு பழக்கம் வழக்கங்கள் வந்து இப்போ நிறையா மாறிக்கிட்டே வருது. இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட், டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட உடற்பயிற்சி ரொம்ப குறைஞ்சி போச்சு. முதல்லலாம் ரொம்ப நடப்போம், படியேறுவோம், ஓடுவோம், எல்லாமே செய்வோம். இப்போ வந்து எல்லாமே வந்து கார் மற்றும் மற்ற மோட்டார் வாகனங்கள் யூஸ் பண்ணுறதுனால உடற்பயிற்சிங்கிற வேலை வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ உணவு முறையில் மெயினாக பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் பழங்கள் நம்ம அவசியம் நிறையா சேர்த்துக்கணும். பேலன்ஸ்ட் டயட், அதாவது மாவுச்சத்து, புரதச்சத்து மற்றும் நல்ல கொழுப்பு, இதை வந்து கண்டிப்பாக சீரான அளவுலாம் நம்ம சேர்த்தே ஆகணும். கெட்ட கொழுப்புகளை அவாய்ட் பண்ணணும். டீப் ஃப்ரைடு ஃபுட், அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, வடை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ், பேக்கரி ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த பேலன்ஸ்டு டயட்டை வச்சுட்டு ஒரு சீரான உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு ஒரு 30-35 நிமிஷம் நம்ம டைம் ஒதுக்கி ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணினா கூட போதும். அதுவும் வாரத்தில் 5 நாள் செய்தால் போதும். 2 நாள் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாழ்க்கை முறையை பயன்படுத்தி உடல் பருமன் வராமல் சீரான உடல் இடையை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாலே முக்காவாசி ஹார்ட் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். இதை தவிர என்ன பிரச்சனைகள்னால ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், எப்படி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் மற்றும் பிளட் ப்ரெஷர். எல்லாருக்குமே சுகர் வந்துடாது, எல்லாருக்குமே பிளட் ப்ரெஷர் வந்துடாது. ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்னாக்க அந்த சுகரையும் பிளட் ப்ரெஷரையும் நம்ம ரெகுலர் செக்கப்புக்கு போயிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். சுகரையோ பிளட் ப்ரெஷரையோ நிரந்தரமாக கியூர் பண்ணுறது கஷ்டம், அது முடியாது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் வச்சுக்கலாம். வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு, உணவு முறையை மாற்றிக்கிட்டு, மருந்துகளை சரியாக எடுத்துக்கிட்டு, ரெகுலர் செக்கப்ஸ்க்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் போய் மருத்துவரை ஆலோசித்து அவங்க சொல்கிற அட்வைஸையும் மெடிசின்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சுகரையும் பிபியும் கட்டுப்படுத்தினாலே நம்மளால் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழியாக அதை அமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீய பழக்க வழக்கங்கள், புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல், இது ரெண்டும் ஒரு முக்கியமான இதய ப்ராப்ளம் வரதுக்கான காரணங்களாக இருக்குது. ஸோ அதனால் புகைப்பிடித்தல் மட்டும் இல்லை, புகையிலை உட்கொள்வது மற்றும் மூக்குப்பொடி இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை வந்து நம்ம அறவே தவிர்க்கணும். அதே மாதிரி ஆல்கஹாலும் இருக்கிற லிமிட்டை தாண்டி நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா ஹார்ட் பம்பிங் வீக் ஆகி ஆல்கஹால் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம், அதுவே ஒரு ப்ராப்ளமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஹார்ட் அட்டாக்காகவும் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகிடும். இது ரெண்டையும் நம்ம அறவே தவிர்க்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூக்கம். எல்லாருமே வந்து நம்ம இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலில் தூக்கத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. நிறையா ஓடுறோம், நிறையா வேலை செய்கிறோம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல்னால என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தின் அளவு குறைஞ்சிருது. குறைஞ்சது 7-8 மணி நேரம் டீப் ஸ்லீப், நல்ல உறக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவை. ஸோ உறக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கனாலே இந்த சுகர் மற்றும் பிபி உடல் பருமன் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுவே ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக மாறி ஒரு இருதய நோயாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தூக்கத்துக்கான முக்கியத்துவம் நம்ம அறிஞ்சு கரெக்டான நம்ம நேரத்தை ஒதுக்கி கரெக்டான அளவு தூக்கம் எடுத்துக்கிட்டோம்னா முக்காவாசி ஹார்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்.

0: இதே ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ஸ் பாக்குறாங்க, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எத்தனையோ ரீசன்ஸ்னால ஒருத்தருக்கு மன அழுத்தம் வரது வந்து ரொம்ப காமன். இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பாத்தீங்கன்னா படிக்கிறதுனால வர மன அழுத்தமே ஸ்ட்ரெஸ்ஸே வேற. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், கொஞ்ச நேரம் டைவெர்ட் ஆகி நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒர்க் பிளேஸ்ல ஸ்ட்ரெஸ் இருக்கா, கொஞ்சம் வெளியில போய் ஒரு 2-3 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு வாக் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அணுகுமுறைகளை நம்ம பண்ணாலே நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைச்சி ஓரளவுக்கு சீராக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி முக்கியமான காரணங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாலே இதயத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சு நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி இதய மருத்துவர் என் கணேஷ் அவர்கள்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலமா 2025-26 சிறந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட இருக்கு. விண்ணப்பிக்க விரும்புறவங்க இதற்கான விண்ணப்பங்களை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விண்ணப்ப படிவத்தை tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்திலையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னும், இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் August 31 அப்படிங்கறத திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. பயனுள்ள தகவலோடும் இனிமையான பாடல்களோடும் கேட்டு இணைந்திருக்கும். 7:41 ஆகுது. இது திருச்சி FM Rainbow 102.1 காலை மலர்.

ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: நமது திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 இன்று காலை 10:30 திருச்சி சாரதாஸ் வழங்கும் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
1: 500 ஆண்டுகளுக்கு முந்திய எந்த பொருளும் இன்று செல்லுபடியாகவில்லை. ஆனால் 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஷேக்ஸ்பியர் எழுதிய அந்த ஒரு சொல் கூட மாறாமல், ஒரு நிகழ்ச்சி கூட மாறாமல் அப்படியே தொடர்கிறது என்றால் இலக்கியம் தேசம் விட்டு தேசம் எல்லா தேசத்துக்கும் பொருந்தக்கூடிய என்றும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது.
0: எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் புதுக்கோட்டை புத்தக திருவிழாவில் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

2026 ஆண்டிற்கான முதல்வர் மாநில இளைஞர் விருது பெற நாளை வரை விண்ணப்பிக்கலாம்னு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள்லாம் வேணும் அப்படின்னா அரியலூர் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் 740-17-3-499 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடியரசு தின விழா 2027 பத்ம விருதுகள் அறிவிக்கும் விதமா முன்மொழிவுகள் பொதுமக்கள் கிட்ட இருந்து வரவேற்கப்படுறதா திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. கலை, சமூக சேவை, பொது விவகாரம், அறிவியல் மற்றும் பொறியியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் கல்வி, குடிமைப்பணி, விளையாட்டு, வணிகம், தொழிற்சாலை முதலான பிரிவுகள்ல தனி சிறப்பான செயல்பாடுகளுக்கான தகுதியான நபர்கள் கிட்ட இருந்து முன்மொழிவுகள் வரவேற்கப்படுது. இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு awards.gov.in அப்படிங்கிற இணையதளம் வழியா இந்த மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. நேர்களே, உங்களோட நினைவிற்கு இன்னைக்கு காலையில 8:30 நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 அக்கரைப்பட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சமேத வள்ளி தெய்வானை மயில் ஸ்ரீ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவோட நேர்முக வர்ணனை இருக்கு. காலை மலர் கேட்டு இணைந்திருக்கும்.

0: போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்
6: ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அப்போது ஒரு ஓவியர் இருந்தாராம். அவருக்கு ஒரு ஆசை, ராமகிருஷ்ணர் படத்தை வரையணும், அதை அவர்கிட்டயே கொண்டுகிட்டு போய் காட்டி அபிப்பிராயம் கேட்கணும். இதுதான் அந்த ஓவியரின் ஆசை. உடனே ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி முடித்தார், அதை எடுத்துக்கிட்டு போனார். இவர் போன சமயம் அங்கே ராமகிருஷ்ணர் சீடர்களோடு உட்காந்துருக்கிறார், விவேகானந்தர் அங்கே இருக்கிறார். இந்த ஓவியர் கொண்டுகிட்டு போய் தான் வரைந்த ஓவியத்தை அவர்கிட்ட காட்டினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஓவியத்தை ராமகிருஷ்ணர்கிட்டயே காட்டுறார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த படத்தை பார்த்தார், உடனே அது காலை தொட்டார். குருதேவருடைய இந்த செயல் சீடர்களுக்கு ரொம்ப வியப்பை உண்டு பண்ணிச்சு. சில பேர் மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இப்படி பண்ணுறாருன்னு. என்ன இது, இது அவரோட படம், அவரே அவரோட படத்தின் காலை தொடுறார் அப்படின்னு யோசித்தாங்க. சில பேர் ஒன்றும் புரியாமல் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சீடர்கள் மட்டும் இல்லை, சீடர் அல்லாத பல பேர் இருந்தாங்க. தன்னுடைய காலை தானே தொடர இவருடைய செயல் பற்றி என்ன நினைக்கிறது அப்படின்னு அவங்களும் குழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த படத்தை வரைஞ்சி அவர்கிட்ட காட்டின அந்த ஓவியருக்கும் அதிர்ச்சி. இருந்தாலும் அவர் சீடர் கிடையாது, அதனால் கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு கேட்டார், என்னங்க இது, என்னால் என்னுடைய கண்களையே நம்ப முடியல, இது உங்கள் சொந்த உருவப்படம், நீங்கள் உங்கள் சொந்த கால்களையே தொடறீங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதே அப்படின்னார். ராமகிருஷ்ணரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுதான். அவர் சொன்னாராம், இது என்னோட படம்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இது என்னோட படம்ங்கிறதுனால நான் இதோட காலை தொடலை, நீ என்னுடைய சமாதி நிலையை இந்த படத்தில் படம் பிடிச்சி காட்டியிருக்கிற, அதனால் அதோட காலை தொடறேன். சமாதி நிலையில் யார் இருந்தாலும், அது என்னுடைய படமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாருடைய படமாக இருந்தாலும் சரி, படம் யாருதுங்கிறது முக்கியமில்லை, இதில் எது முக்கியம்னா அது தன்னை உணர்ந்த ஒரு உணர்நிலையின் படம். அப்படி இருக்கிறப்போ அதோட காலை நான் தொடணும், அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஏன் சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். இப்போ தான் அங்கேருந்து சீடர்களுக்கும் மற்றவங்களுக்கும் விவரம் புரிஞ்சுதான். இதுக்கு முன்னாடி யாரும் செய்யாததை இவர் செஞ்சிருக்கிறார், ஆனால் அவருடைய காரணம் ரொம்ப நியாயமானது அப்படிங்கிறத உணர்ந்தாங்களாம். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் சமாதி நிலை, அதாவது தன்னை உணர்ந்த நிலை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சமாதி நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மா டாக்டர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், டாக்டர் என் வீட்டுக்காரருக்கு உடம்புல ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் காதில் விழாத மாதிரி உட்காந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், அம்மா அது உடம்பு கோளாறு இல்லை, அது ஒரு பெரிய திறமை அப்படின்னாராம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
11: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ். உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை.

0: சேனா சமேத சுப்பிரமணியராக காணும் முதல் கும்பாபிஷேக பெருவிழாவின் நேரலை. எஃப்எம் ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள் மேல் நிலவக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமா மேற்கு தொடர்ச்சி மழை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை பெய்யக்கூடும்னும், ஏனைய தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளையும் லேசான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. மத்திய மேற்கு வங்கக்கடலுடைய சில பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடலுடைய சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்ங்கிறதால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. காலைமலர் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்கலாமா? கோச்சடையான் படத்திலிருந்து.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திப் பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் புறப்பட்டார். முன்னதாக நியூசிலாந்து ஆக்லாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் கலந்துரையாடிய திரு நரேந்திரமோடி, இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு, நீடித்த நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத எதிர்ப்பு, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் 10 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தொடர்ந்து இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய பிரதமர், இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் வளர்ந்த இந்தியா பயணத்தை மேலும் வலுப்படுத்தும் என்றார். பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி வயது மூப்பு காரணமாக நேற்றிரவு மைசூரில் காலமானார். அன்னாருக்கு வயது 88. அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. 20 மொழிகளில் 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தவர் ஜானகி. சிறு குழந்தை, பதின்பருவ சிறுவன், வயது முதிர்ந்த பெண் ஆகியோர் குரலைப் போல தனது குரலை மாற்றி பாடுவதில் வல்லவர். மழலை குரலில் பாடி குழந்தைகளின் அன்பை பெற்ற பாடல். மூதாட்டி குரலில் குறும்புத்தனத்தை வெளிப்படுத்திய பாடல். தாய்மை உணர்வை வெளிப்படுத்தி என்றென்றும் தனது குரலை நம்மிடையே விட்டு சென்ற பாடல்.
1: போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்தில் மூச்சில் உனக்குள்ளும் உண்டு.
0: அன்னாரின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நடப்பாண்டிற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாகவே கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ் இத்தாலியின் ஜானிக் சின்னர் இன்றிரவு எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

நேரம் 8:04 ஆக போகுதுங்க. ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சி கிடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சர்வதேச நம்பிக்கை தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாளில் இதே ராகம் நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்க 938-546-102 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது இடம்பெற்ற திரைப்படம், இதெல்லாத்தையும் அழகிய தமிழில் தட்டச்சு செஞ்சுங்க, அனுப்பி வைங்க, உடனே அனுப்பி வைங்க. நம்ம இன்றைக்கி 8:30 அடுத்ததாக ஆலய உள்ள நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம பாடலை பிடிச்சதை இப்போயே கேட்டுடலாம். இப்போ முதல் பாடல் யார் இங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தலாமா. முதல் பாடல் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முசிறியிலேருந்து சுகுமார், புனிதா, சுகந்த், தரணீஷ் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. டியூட் திரைப்படத்தில் இருந்து

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

மணி 10 நிமிஷம் ஆயாச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கோம். அடுத்ததாக 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டிச்செல்லங்கள்லாம் தான் பங்கேற்க போகிறாங்க. எப்போடா ஞாயிற்றுக்கிழமை வரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விடுகதைகள், அவங்க சொல்ல போகிற கதைகள், பாட்டுகள், கவிதைகள் எல்லாத்தையுமே கேட்கலாம். தொடர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-102-1 அல்லது 240-102-1. வசந்த அழைப்பு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு. இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. புஷ்பா திரைப்படத்தில் இருந்து அன்னை வானொலிக்கு வாழ்த்துக்கள், அறிவிப்பாளருக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குப்பரெட்டிப்பட்டியிலேருந்து குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ் இவங்கெல்லாம் இவங்க கேட்டிருக்க பாடல் இதோ காற்றலைகளில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இதய ராகம். இனி மார்னிங் நியூஸ்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Naresh Mago. The headlines. Prime Minister Narendra Modi concludes his three-nation tour of Indonesia, Australia and New Zealand.

0: Narendra Modi concludes his three-nation tour of Indonesia, Australia and New Zealand. Departs for India after holding extensive talks with New Zealand Prime Minister Christopher Luxon. Vietnam government orders probe into speedboat tragedy that killed 15 Indian tourists. US launches new round of strikes against Iran after IRGC forces attack container ship transiting Strait of Hormuz. Iranian Navy closes the vital sea corridor until further notice. IMD forecasts heavy rainfall across northern and eastern parts of the country for next 4 days. England beat Norway 2-1 to reach FIFA World Cup semi-finals, and Linda Noskova beats Carolina Muchova to win first Wimbledon tennis title. And with that, we end the morning news. Have a nice day.
1: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராவளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் காலை 8:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அக்கரைப்பட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சமேத வள்ளி தெய்வானை மயில் ஸ்ரீ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அக்கரைப்பட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சமேத வள்ளி தெய்வானை மயில் ஸ்ரீ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் சாந்தி சரவணகுமார், கே சரவணன். வாருங்கள் நேயர்களே, அக்கரைப்பட்டிக்கு செல்வோம்.

முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் வள்ளி மணாளனை, கதிரவன் வணங்கும் கந்தனை, தியான பொருளாம் திருமுருகனை, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், சந்நியாசி என மூன்று திருக்கோலங்களிலும் காட்சி தரும் ஒரே தெய்வமான மால் மருகனின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் மகிழ்ச்சியோடு ஆலயத்தின் எதிரில் ஒரு வீட்டின் மாடியில் அமர்ந்திருக்கிறோம். நேயர்களே, இந்த கிராமமே அவ்வளவு குழுமையாய் இருக்கிறது. பச்சை பசுமையோடு அத்தனை வீடுகள், வீடுதோறும் மரங்கள், அவ்வளவு அழகு. கிட்டத்தட்ட ஆலயத்திலிருந்து அந்த ரோட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வரை மின் விளக்குகளால் அவ்வளவு தோரணங்களை அமைத்திருக்கிறார்கள். கிராமம் முழுதுமே இங்குதான் இருக்கிறார்கள் மக்கள் அனைவரும். நாங்களும் அந்த சமித்துகளை எடுத்து செல்லும் ஒரு வாய்ப்பை இறைவன் எங்களுக்கும் தந்தான். அழகாக யாக சாலையில் முருகன் செவ்வேள் முகத்தோடும், நீல முகத்தோடு வள்ளியும், பச்சை முகத்தோடு தேவசேனாவும் அருள் தரும் அந்த அற்புதமான அலங்காரம்

0: பார்க்க பார்க்க கண்களுக்கெல்லாம் நிறைவு. இந்த ஆலயம் முதன் முதலாக கும்பாபிஷேகம் காண்கிறது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு அழகான ஒரு கதை இருக்கிறது. பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் இந்த ஊர் பக்தர்கள் குழு கிட்டத்தட்ட ஒரு 23 வருடத்திற்கு முன்பாக இந்த கல் பாறையில், அதாவது சிமெண்ட் சாலையில் இருந்து 2 அடி உயரத்தில் மிகப்பெரிய கல் பாறை இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு முருகன் கோவில் இங்கே கட்ட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அதன்படி பூமி பூஜை மட்டும் போட்டிருக்கிறார்கள். போட்டது போட்டபடி பல வருடங்கள் கிடப்பிலேயே இருந்திருக்கிறது. சமீபத்தில் தான் கோவில் கட்டியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் வலுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 80 பேர் கொண்ட இளைஞர்கள் தாங்களாகவே முன்வந்து 1000 கணக்கில் ரூபாய் தந்து தங்களால் முடிந்ததை கொடுத்து முடியாததை பிறரிடம் வாங்கி இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். செங்கல் சிமெண்ட் வைத்து ஒரு 10 லட்சத்திற்குள் கோயில் கட்டலாம் என்ற எண்ணத்தில் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் மூலவர் சிலை வாங்க நாகலாபுரம் சென்ற போது அங்கு கோவில்களின் மாதிரியை பார்த்திருக்கிறார்கள். வந்திருக்கிறது மிகப்பெரிய ஆசை. இறைவன் தானே அதையும் கொடுத்திருக்கிறான். இது போல இந்த மாதிரியை போல கோவில் கட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு ஆகும் என்று கேட்க அவர்கள் ஒரு தொகை சொல்ல ஊர் ஊராக வசூல் செய்து 4-5 மாதத்திற்குள் இந்த ஆலயத்தை மிக பெரும் ஆலயமாக மிக அழகாக கட்டியிருக்கிறார்கள், சிறப்பாக கட்டியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கீழே அடிமட்டத்திலிருந்து விமானம் வரை முழுக்க முழுக்க கல் கோவிலாக, அதாவது கற்றளியாக கிட்டத்தட்ட 3.5 சென்ட் பரப்பளவில் மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி பீடத்தின் மீது 3.5 அடி உயரத்திலும், அவருக்கு 2 பக்கமும் வள்ளி தேவயானை 2.5 அடி உயரத்தில் நின்று கொண்டும் தரிசனம் தருகிறார்கள். தனி சன்னதியில் விநாயக பெருமான் அருள் செய்கிறார். 3 கால யாக பூஜைகள் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இப்போது இன்னும் சற்று நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதே போல இன்று மாலை 4 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணமும், இரவு 8 மணிக்கு சுவாமி திருவீதி உலாவரும் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. முருகன் அழகையும் முருகன் கோவில் கும்பாபிஷேக பெருவிழாவையும் காண்பதற்காக பக்தர்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். வர்ணனையை தொடர்கிறார் சரவணன்.
1: 5 கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தில் இளம் சிறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான தொழுந்தினை, உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு முகைமுகன் தம்பியே, உன்னுடைய தண்டக்கால் நம்பி கைது விடுக்கின்றோம். அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை, ஐம்பூதங்களால் ஆன ஆண்டவனை, ஆலயத்திற்கு அழைத்து வரும் அற்புத நிகழ்வு கும்பாபிஷேகம். திருவருள் செய்யும் இறைவனை மனிதர்கள் தம்முடைய 5 புலன்களை அடக்கி வணங்குவதும், அவனை போற்றுவதும், அவனுக்கு விழா எடுப்பதும் கும்பாபிஷேகம். நாள், வாரம், மாதம், வருடம் என்று இயற்கை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை ஞான தொழுந்தினை, உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றே. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு முகைமுகன் தம்பியே, உன்னுடைய தண்டக்கால் நம்பி கைது விடுக்கின்றோம். அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை, ஐம்பூதங்களால் ஆன ஆண்டவனை, ஆலயத்திற்கு அழைத்து வரும் அற்புத நிகழ்வு கும்பாபிஷேகம். திருவருள் செய்யும் இறைவனை மனிதர்கள் தம்முடைய 5 புலன்களை அடக்கி வணங்குவதும், அவனை போற்றுவதும், அவனுக்கு விழா எடுப்பதும் கும்பாபிஷேகம். நாள், வாரம், மாதம், வருடம் என்று எத்தனை எத்தனை திருவிழாக்கள், வைபவங்கள் கோவில்களில் நடந்தாலும் கூட மகா கும்பாபிஷேகம் வாழ்நாள் தரிசனம் மிக பெரும் பாக்கியம். அந்த பாக்கியம் இன்று நேர்களோடு நமக்கும் கிடைத்திருக்கிறது. தாயான ஈசனை தன் மனையாளோடு மகனை பார்க்க வந்தானோ, தன் ஆசை மருமகனை பார்க்க பெருமாளும் தாயாரும் வந்தார்களோ, 30 முக்கோடி தேவர்களும் வந்தார்களோ, முனிவர்களும் துறவிகளும் ஞானிகளும் இந்த ஞான பெட்டகத்தை, ஞான பேரின்பத்தை, புல கொழுந்தை பார்க்க வந்தார்களோ என்னவோ, நம் புறப்பெண்களுக்கு புறப்படவில்லையோ என்னவோ, ஆனால் முருகா முருகா என்று அரற்றுவோரும் கந்தா

0: ஞானிகள். அப்படி அந்த அழகன் முருகனுக்கு நடைபெறும் முதல் கும்பாபிஷேகத்தில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அதாவது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பாபிஷேகம் பார்ப்பது எத்தனை சிறப்போ அதைவிட சிறப்பு கோவில் கட்டி முதன் முதலில் நடைபெறும் கும்பாபிஷேகத்தை பார்ப்பது. அதைவிடவும் மேலான சிறப்பு கல்கோயிலின் மகா கும்பாபிஷேகம் பார்ப்பது. புள்ளினால் கூரை அமைத்து சிறு கோயிலாக இருந்தாலும் அதை பராமரித்து வழிபடும் போது 5 கோடி புண்ணியம் கிடைக்கும் ஆண்டுகள் என்பார்கள். புதிய மண்ணை கொண்டு கோயில் திருப்பணிகள் செய்தால் 10 கோடி ஆண்டுகள் புண்ணியம் கிடைக்கும். செங்கற்களை கொண்டு ஆலயம் எழுப்புபவர்களுக்கு 100 கோடி ஆண்டு புண்ணியம் கிடைக்கும். ஆனால் நிலையான கருங்கற்களால் ஆலயம் அமைப்பவர்கள், பேறு பெற்றவர்கள், அவர்கள் கைலை பதவியை அடைந்து அங்கேயே நிலைத்திருப்பார்கள் என்று சொல்வார்கள். அப்படி ஊர் கூடி ஒன்று சேர்ந்து மிக பெரும் செலவில் இந்த கற்கோவிலை அமைத்திருக்கிறார்கள் என்றால், இயற்கை சீற்றங்களை தாங்கி காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்கும் இந்த அரோகரா கோஷத்தோடு இந்த முருகன் அழகாக வீற்றிருக்காரானே அக்கரைப்பட்டியில், அந்த இறைவன் கோவிலை அவ்வளவு அழகாக அமைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு புதிய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு தெய்வத்தின் திருவுருவ சிலை முதன் முதலில் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு நடத்தப்படும் அந்த கும்பாபிஷேகத்திற்கு ஆவர்த கும்பாபிஷேகம் அல்லது பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் என்பார்கள். ஒரு புதிய ஆலயத்தில் முறையாக அந்த இறை வழிபாடுகள் எல்லாம் தொடங்கப்படும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொடக்க நிகழ்வுதான் இன்று அக்கரைப்பட்டியில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த ஆலயத்தில் முறையாக கொடியேற்றம், திருவிழாக்கள், தேரோட்டம் எல்லாவற்றையும் தொடங்குவார்கள். எதற்காக முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைத்தார்கள் என்றால், முருகனை வணங்கினால் அனைத்து தெய்வங்களையும் வணங்கியதாக பொருள். ராஜகுமாரன், ராஜாதிராஜன் அல்லவா, சிவனின் செல்ல பிள்ளை அல்லவா, அதி உன்னதமான பரம ஞானத்தை பெற்றவன் என்பதனால் அவனுக்கு சுப்பிரமணியன் என்று பெயர். அதனால்தான் பர பிரம்மத்திலேயே கடவுள்களிலேயே மேலான கடவுள் என்பதால் அவன் சுப்பிரமணியன். அந்த சுப்பிரமணியனுக்குத்தான் இங்கே மகா கும்பாபிஷேகம் அவ்வளவு அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அவனுடைய அழகை சொல்லும் போது, அழகில் சிறந்த மன்மதர்கள் 1000 கோடி பேர் ஒன்று சேர்ந்தாலும் இந்த குமரக்கடவுள் பாத அழகுக்கு கூட இணை வராது என்று சொல்வார்கள். மன்மதன் கரிய நிறம், மன்மதன் எவ்வளவு அழகு, அவன் கரிய நிறம், அந்த முருகப்பெருமானோ செந்நிறம். இதனால் தான் மன்மதனை கருவேள் என்று சொல்வார்கள், குமார பெருமானை செவ்வேள் என்று சொல்வார்கள். முருகப்பெருமான் சொல்லும் போது வாரியார் சுவாமிகளை சொல்லாமல் இருக்க முடியுமா? அவர் சொல்வாரே, அப்படி முழுமதி போன்ற 6 முகங்களும் ஒளிவீசும் 12 மலர் விழிகளும் வைரம் பதித்த செஞ்சுருட்டி போன்ற திரு ஆபரணங்களும் ரத்தின குண்டலங்கள் அணிந்த 12 காதுகளும் செந்தாமரை மலர்ந்தது போல 12 திருக்கரங்களும் பவள மலைமையை வெள்ளி அருவி போடுவது போன்ற திருமேனியை மேட்டும் முப்பொறி நூலும் புகழ்பெற்ற ஆடைகளும் அரைஞான் மணிகளும் பல வினை அகற்றும் பாதார விந்தங்களும் கொண்ட அவனது திருவுருவை பேரழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை என்று யார் சொல்லுவார்? வாரியார் சுவாமிகள் சொல்வார். அந்த அழகான அந்த முருகனை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அந்த பேரழகனின் மகா கும்பாபிஷேகம் தான் இப்போது அக்கரைப்பட்டியில் அவ்வளவு அழகாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.
1: யாகசாலையை மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். வந்த வந்த காகிதங்களும் விதவிதமாக அலங்காரங்களும் கண்ணை சொம்பினது. யாகசாலையின் தூண்கள் அனைத்திலும் வாழை மரங்களும் சம்பங்கி பூக்களில் செய்த அருமையான தோரணங்களும் மாதிளை தோரணங்களும் 6 படை வீடு முருகப்பெருமானும் அணி செய்கிறார்கள். அதோடு சிம்மத்தில் சாய்ந்தது போல அம்பிகை, கைலையும் சிவன் பார்வதி, குழந்தை விநாயகர் முருகனோடு அமர்ந்திருப்பது போலவும், பிள்ளையார் தனியே இருப்பது போலவும் சொர்க்க லோகம் போல பார்க்க பார்த்து அலங்கரித்திருக்கிறார்கள். பாவா, அரசருக்கும் அரசனான தேவருக்கும் தேவரான சிவபெருமான் பெற்ற தொல்லை அல்லவா அவர், ராஜாதி ராஜன் பெற்ற ராஜகுமாரன் அல்லவா, கைத்தல நிறைகளின் அப்பமுடல் கூறி கப்பிய கரிமுகன் அடிவேணி என்று விநாயக பெருமானை பாடி அவர் அருள் பெற்றார் அருளங்கிறார். ஆன்மப்பசிப்பு யார் குரு? ஞானத்துக்கு யார் குரு? இறைவனே குரு. அறிவு மயங்கி போகும் போது ஆண்டவன் தானே.

0: இடைக்கலம் கலியுகத்தின் கண்டண்ட கடவுளான முருகப் பெருமானின் திருவத்தால் பிரணவ மந்திரம் உபதேசம் பெற்றவர்கள் மூன்றுமே சிவபெருமான், அகத்தியர், அருணகிரிநாதர். தேவர்களில் பிறந்தவர் சிவபெருமான், முனிவர்களில் பிறந்தவர் அகத்தியர், மனிதர்களில் பிறந்தவர் அருணகிரி நாதர். அதனால்தான் பாடுகிறான், வருவாய் உயிராய் அறிவாய் உயிராய் குருவாய் வருவாய் அருள்வாய் விகரே. குருவாய் வந்தால் ஞானமே அவன்தான் உள்ளிருக்கும். அறிபவர்கள் நெஞ்சத்தில் இருந்து வேறொன்றாக இல்லாமல் நிற்கின்றான் அவனே இறைவன். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடங்கும்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அக்கரைப்பட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சமேத வள்ளி தெய்வானை மயில் ஸ்ரீ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்

ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அக்கரைப்பட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சமேத வள்ளி தெய்வானை மயில் ஸ்ரீ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் அக்கரைப்பட்டிக்கு.
1: அக்கரைப்பட்டியில் நடக்கக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் இப்போது சிவாச்சாரியார்கள் கணங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த சாரங்களில் மெதுவாக ஏறி அந்த கலசத்திற்கு அருகில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. எல்லா பக்தர்களின் விழிகளும் அப்படியே அந்த கும்பாபிஷேக பெருவிழாவை பார்த்து கொண்டே இருக்கிறது.

0: எப்போது தண்ணீர் ஊற்றுவார்கள், நாம் எப்போது அந்த பிறர்க்கறிய அந்த தீர்த்தத்தை எப்படி பத்திரமாக நம் வீட்டிற்கு எடுத்து செல்வது என்ற அந்த தன்முனைப்போட இருக்கிறார்கள். அதையும் நாங்கள் இந்த மாடியில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு அழகான தோற்றம், அதாவது கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய இந்த முருகன் ஆலயம் அப்படி சூரிய ஒளியில் ஜொலிக்கிறது என்றே சொல்லலாம். அதில் அந்த முருகனின் இதழ்களின் புன்னகை இருக்கு பாருங்கள், அது ஒன்று போதும் அந்த இறைவனை நினைப்பதற்கும் அவன் பெருமைகளை பேசுவதற்கும் அந்த சிரிப்பு ஒன்று போதும். அது சரி, எதிரிகளே இல்லாமல் இருந்தால் எப்படி? எதிரிகள் உங்களுக்கு இருக்கிறார்களா? அப்படியானால் இந்த திருப்புகளை கண்டிப்பாக சொல்லுங்கள் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும், திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம். அதாவது யாரெல்லாம் நம்மை ஏளனமாக சிரிக்கிறார்களோ, நம் கஷ்டம் பார்த்து சந்தோஷப்படுகிறார்களோ, நம் எதிரியாய் இருந்து தொல்லை கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த திருப்புகள் நெருப்பாய் இருந்து காக்கும். சரி, நெருப்பு என்றால் எதிரிகள் அழிந்து போவார்களா? இல்லை, எதிரிகளை விட நாம் பலசாலிகள் ஆகிவிடுவோம். அத்தனை பெருமை வாய்ந்தது இந்த திருப்புகள். அப்படி பெருமை வாய்ந்தவன் திருப்புகளின் தலைவன், அவன்தான் இங்கே அக்கரைப்பட்டியில் மகா கும்பாபிஷேகம் காண்கிறான். அதாவது எதிரிகள் யாரையும் அழிக்காத அவதாரம் என்றால் அது முருகப்பெருமான். சூரனை வேலும் மயிலுமாகவே மாற்றி, பகையை பண்பாக்கி தன்னோடு வைத்துக் கொண்ட தனிப்பெருமை மிக்க தமிழ் கடவுள் அல்லவா மகாலட்சுமி, நாராயணன், ருத்ரன் என்று அந்த முருகா என்று சொல்லும் போது எல்லோரும் எல்லா தெய்வங்களும் அந்த முருகனிடம் கூடவே இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அழகு முருகனுக்கு இங்கே மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. காலையிலேயே நான்காம் கால யாக பூஜையை வெகு சிறப்பாக நடந்து முடித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த அருணகிரிநாதரை சொல்லும் போது முருகனை பார்க்கும் வாய்ப்பும் கிடைத்தது, அவனுடன் பேசும் வாய்ப்பும் அவருக்கு இறைவன் தருகிறான். அவன் சொல்கிறான், சும்மா இரு சொல்லற, பெம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனையே என்று புலம்புவார், தவிப்பார். இதுக்கு எனக்கு பொருள் தெரியவே இல்லையே சுவாமி, உனக்கு என்னையா, நீ சொல்லிவிட்டு போய்விட்டாய், என் மனது அடங்கவே இல்லை என்று. அதாவது இறைவன் சும்மா இரு என்று சொன்னவுடன் அவருக்கு மௌனம் சித்தித்தது. மௌனம் என்பது வாயை மட்டும் மூடிக்கொண்டிருப்பது, மௌனம் என்பது மனதையும் சேர்த்து ஸ்விட்ச் ஆஃப் செய்வது. அப்போதுதான் ஞானம் பெற்று இறை எனும் அற்புதத்தை உணர முடியும். அதற்குத்தான் நேர்மறையான சக்திகள் தரக்கூடிய ஆலயங்களும் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேக பெரு நிகழ்வுகளும் நமக்கு தேவையாய் இருக்கிறது. நம்மால் தனித்து பொருட்செலவில் நேரச்செலவில் ஆட்களோடு இந்த கும்பாபிஷேகத்தை எல்லாம் செய்வது என்பது காண கிடைக்காது, கண்கள் பொறாது, செய்யவே முடியாது. ஆனால் ஊர் கூடி தேரிழுப்பதை போல அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அக்கரைப்பட்டியில். அதுவும் இன்னொரு சிறப்பு என்றால், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே மாதிரியான புது சீருடை, கொஞ்சம் வயது வந்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தனியாக சீருடை, பெண்கள் இல்லத்தரசிகள் அவர்களுக்கு தனியான சீருடை என்று அவ்வளவு கலக்கலான ஒரு கும்பாபிஷேகத்தை அக்கரைப்பட்டியில் கண்டுகொண்டிருக்கிறோம்.
1: அறிபவர்கள் நெஞ்சத்தில் இருந்து வேறொன்றாக இல்லாமல் நிற்கின்றானே அவனே இறைவன். அந்த நிலைதான் அனுபூதி என அழகாய் பாடுவார் அருணகிரிநாதர். அந்த குருவை, அழகனை, வேலனை, கந்தனை, மகா கும்பாபிஷேக வைபவம் காணும் வள்ளி தெய்வானை, சமேத சுப்பிரமணியனை பணிந்தேத்துங்கள். அவனே குருவாய் வருவான், அதற்கான தருணம்தான் இது. எங்கிருந்தாலும் மயிலே இறைவன் மனதில் வந்தமர்வான், குறைகளை களைவான். முருகனை பாடாதவர்களே இல்லை இந்த உலகத்தில். முக்கியமாக நான்கு போர்கள் நடந்தது. இந்த நான்கு போர்களுக்கும் 18 என்கிற எண்ணுக்கும் தொடர்பு உண்டு. சேரன் செங்குட்டுவன் கனக விஜயனை அழிக்க போர் நடந்தது 18 நாழிகை. பாண்டவர்கள் கௌரவர்களை அழிக்க நடந்த போர் 18 நாட்கள். ராமன் ராவணனை அழிக்க 18 மாதங்கள். ஆனால் சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் நடந்த போர் 18 ஆண்டுகள். மற்ற போர்களில்

0: எதிரிகள் அழிந்தார்கள். ஆனால் முருகன் நடத்திய போரில் சூரபத்மன் அழியவில்லை. முருகனால் ஆட்கொள்ளப்பட்டார், பெருவாழ்வு பெற்றான். அதாவது அழிப்பதற்கு 18 நாட்கள் 18 மாதங்கள் போதும். ஆனால் ஒருவனை ஆட்கொள்ள தேவைப்பட்ட ஆண்டுகள் 18. முருகன் ஆட்கொள்ளவே வந்த தெய்வம் சூரபத்மனை வேலும் மயிலுமாக மாற்றினான், தன்னோடு வைத்துக் கொண்டான். அதனால்தான் வேலும் மயிலும் நம்மை காக்கும். வேலுக்குத்தான் முதன்மை வழிபாடு இருந்தது. வேலென்றால் வெற்றி. பாம்பன் சுவாமிகள் மிக அழகாய் சொல்வார், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, மனமே கந்தனுக்கு கவலையுள்ளை. மனமே வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, மனமே கந்தனுண்டு கவலை இல்லை. மனமே மயிலுக்கு பயமே இருக்காது, ஆனால் மயிலை பார்த்தால் பாம்பும் பயம் கொள்ளும். இந்த இரு வேறுபட்ட அம்சங்களை தான் முருகன் தன் திருவடி கமலங்களில் வைத்திருக்கிறான். அவன் பாதங்களை சரணடைந்தால் வேதங்களே இருக்காது.
1: குன்றுதோறாடும் அந்த குமரனுக்கு இங்கு கல்பாறையில் கனிவாய் அருளும் வள்ளி தேவசேனா சமேத இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் இன்னும் சில நொடிகளில் நடைபெற இருக்கிறது. சிவாச்சாரியார்கள் அந்த கலசத்தின் அருகே இருந்து மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேல தாள நாதஸ்வரங்கள் எல்லாம் முழங்க ஏக காலத்தில் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி அவ்வளவு அருமையான மேல தாளங்களோடு வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்க எல்லோரும் அவ்வளவு சிரிப்பு. இந்த கும்பாபிஷேகத்தில் நான் இருந்தேன்ப்பா, இந்த ஆண்டு நடைபெற்ற அந்த கும்பாபிஷேகத்தில் நான் கலந்து கொள்ளும் வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தான் எனும் போது எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த நினைவு நம் மனதை விட்டு அகலவே அகலாது இல்லையா. ஏனென்றால் இன்னருளால் தீர்த்த நீராட்டி கொண்டா என்று சொல்வார்கள். அதாவது எத்தனை வருடங்கள் ஆனாலும் பிறவி பிணி நீங்க வேண்டும் என்றால் இறைவனின் கருணையால் பாவம் போக்க வேண்டும் என்று நினைத்தால் தீர்த்த நீராடுதல் அவ்வளவு பலன். அதனால்தான் இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். அதிலும் இந்த ஆலயம் புதிதாய் கட்டி புத்தம் புதிதாய் கட்டி முதல் கும்பாபிஷேகம் காண்கிறான் இந்த குமரன் சுப்பிரமணியன். ஒரு ஆலயம் எழுப்பப்படும் போது விக்கிரகங்களை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதோடு மட்டும் அந்த ஆலயம் முழுமை பெறாது. கும்பாபிஷேகம் நடந்த பின்னர் தான் அது அவ்வளவு அழகாக முழுமை பெறும். அப்படித்தான் இந்த பார்போட்டும் கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அப்பளுக்கு பாடம் சொன்ன அந்த சுப்பநல்லவா, அவனுக்கு நடைபெறும் கும்பாபிஷேகம் என்றால் சாதாரணமானதா? அவனுக்கு இருதாரம், தெய்வானை இந்திரனின் மகள், தேவ அம்சம், வானவர் வழி உறவு, வள்ளி பூமியின் உறவு. அதனால்தான் இந்த வாழ்க்கைக்கு தேவையான பலத்தையும் யோகத்தையும் மட்டுமல்ல போகத்தையும் முருகனே தருவான். விண்ணுலக பேரு வீடுவேறு மட்டுமல்ல மண்ணுலக இன்பங்களையும் இந்த வள்ளி மணாளன் தருவான். முருகன் வைத்திருக்கிறான் சேவல் கொடி, விடியலை கொண்டாட அழைப்பு தரும் அந்த பறவை. ஆமாம், இந்த இறைவன் முத்து குமரன் பிரணவ மந்திரத்தின் பொருள் உணர்த்தும் தேவன், உத்தமர்க்கெல்லாம் ஓடி வந்து உதவும் சிங்கார வேலன், சூழ்ந்திருக்கும் இயற்கையெல்லாம் சொல்லுதையா திருப்புகழை, சுற்றி வரும் உலகமெல்லாம் துதுக்கிதையா உன் பெயரை, வாழ்ந்திருக்கும் காலமெல்லாம் வணங்கிடுவோம் உன்னுடைய அருளை, கல்பாறையில் கல் கோயிலில் மகா கும்பாபிஷேகத்திற்கு பொருளால் மனதால் வாக்கால் செயலால் உதவி செய்த அத்தனை பேருக்கும், நேயர்கள் அனைவருக்கும், அவர் சந்ததிகளுக்கும் இறைவன் அருள சரவண பவ குக வள்ளி தேவசேனாபதி மணாளன் மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்ட நிறைவோடு நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிய ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அக்கரைப்பட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சுவமேத வள்ளி தெய்வானை மயில் ஸ்ரீ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் சாந்தி சரவணகுமார், கே சரவணன். அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: திருச்சி FM 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பசுமை இந்தியாவை உருவாக்க மக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுதில்லியில் இன்று நடைபெறும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து 16,000 மேற்பட்டோருடன் அவர் காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூரில் நடைபெறும் என்று கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தற்போது வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரின் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு நாள் விழா வரும் 18 கொண்டாடப்பட உள்ளது. இந்நாளையொட்டி பெரம்பலூர் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 12 வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சு போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். இப்பயிற்சி பெறுவோருக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் பிணையமில்லா கடனுதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் 32 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்திற்கு தேசிய வேளாண் உட்கட்டமைப்பு திட்டத்தில் 32 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிதி திட்டத்தின் கீழ் 3% வட்டி மானியம் மற்றும் கடன் உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. எனவே அரசின் மற்ற திட்டங்களில் மானியம் பெறும் விவசாயிகளும் இந்த திட்டத்தில் பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: வியட்நாம் படகு விபத்தில் திருச்சியைச் சேர்ந்த 3 உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 10 உயிரிழந்துள்ளனர். படகு விபத்து தொடர்பான தகவல் மற்றும் உதவிகளை இந்திய தூதரக கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்திற்கு இங்கிலாந்து முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து நார்வேயை 2-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்திடையேயான ஆட்டம் தற்போது நடைபெறுகிறது. ஸ்பெயின் பிரான்ஸ் நாடுகள் அரையிறுதிக்கு ஏற்கனவே முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

வணக்கம் குட்டி செல்லங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கான விடுகதையை கேட்க தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? ராஜா உண்டு, ராணி உண்டு, மந்திரியும் உண்டு, ஆனால் நாடு இல்லை. அது என்ன? ராஜா உண்டு, ராணி உண்டு, மந்திரியும் உண்டு, ஆனால் நாடு இல்லை. அது என்ன? இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அழைக்கலாம் 0431 இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் ஓர் எண் 246-102-1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு, குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

9:10 ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல ராஜா ராணி மந்திரி உண்டு ஆனால் நாடு இல்லை அப்படிங்கறதுதான் இன்னைக்கு குட்டிச்சலங்களுக்காக நம்ம கேட்டிருந்த

0: விடுகதை இணைப்புல நம்ம கூட பேச போற முதல் குட்டி செல்லம், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: என்ன
0: சாப்பிட்டீங்க? இடியாப்பம் பிடிக்குமா? இடியாப்பம் இடியாப்பம் பிடிக்காதா? பிடிக்குமா? சரி சரி. அப்புறம் சமிதா, ராஜா ராணி மந்திரி உண்டு ஆனால் நாடு இல்லை அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: எனக்கு
0: தமிழ்ல சொல்லுங்களேன், அப்பதான் தெரியும். தமிழ்ல உங்களுக்கு தெரியல, ஆங்கிலத்துல எனக்கு தெரியல.
1: கோள்களே இல்லாத கிரகம் என்ன? கோள்களே இல்லாத கிரகம் எது?
0: கோள்களே இல்லாத கிரகம் எதுவா? சரி, இன்னும் அடுத்த கேள்வியும் கேளுங்க. ரெண்டுக்கும் சேர்த்து எப்படி பதில் சொல்றேன்னு பாருங்க. அடுத்து அடுத்து.
1: தமிழ் மறை என்ற அடைமொழி உடையது நூல் எது?
0: கோள்களே இல்லாத கிரகம் எது, தமிழ் மறைன்னு சொல்லப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, ரெண்டாவது கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும்.
1: என்ன பதில்?
0: அது எல்லாருக்குமே தெரியும்.
1: எல்லாத்துக்குமே தெரியும்.
0: எனக்கும் தெரியும். நீங்க சொல்லுங்க, அது சரியான பதிலா நான் செக்
1: பண்ணிக்கிறேன்.
0: அப்படிங்கறீங்க. ஆனா இன்னைக்கு ஞாயிறாச்சு, நீங்க புதன்ங்கறீங்க. வசந்த அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. 240 102 1 இல்லனா 246 102 1 இந்த எண்களை தொட்டு வரலாம், பேசலாம். இந்நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: நான் சிவேஷ் பேசுறேன்.
0: சிவேஷ், என்ன கொஞ்ச நாள் ஆல காணோம், எங்க போயிட்டீங்க? நான்
2: இப்போ போட்டுக்கிட்டே, நீங்க எடுக்க மாட்டீங்க.
0: ஐயோ சாரி சிவேஷ்.
2: நான் வீட்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன அது?
2: சீட்டு கட்டி.
0: ராஜா உண்டு, ராணி உண்டு, மந்திரியும் உண்டு, ஆனால் நாடு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்ப நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேக்கட்டுவா? கோழி இருக்கு இல்லையா?
2: ஆமா.
0: தெரியுமா அந்த கோழி என்ன போடும்?
2: முட்டை போடும்.
0: ஏன் போடும்?
2: சாப்பிட போடும்.
0: கோழி ஏன் முட்டை போடுதுன்னா அதுக்கு ஒண்ணு போட தெரியாது இல்ல, அதனால அதுக்கு 1, 2, 3 எல்லாம் போட தெரியாது இல்ல, அதனால முட்டை போடுது.
2: நீங்களும்
0: நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் போன வாரம் எல்லாம் எப்படி போச்சு? என்ன விளையாட்டுலாம் விளையாடுனீங்க?
2: எல்லா விளையாட்டும் விளையாடுங்க.
0: எல்லாமே
2: வீட்ல இருக்கிற ஃபுல்லா விளையாண்டேன்.
0: ஆஹா, அப்படி என்ன வச்சிருக்கீங்க வீட்ல?
2: சீட்டு கட்டு விளையாடுவேன். செஸ் விளையாடுவேன்.
0: அது சரி. ஓகே.
2: கேரம் போர்டு விளையாடுவேன்.
0: ஓகே.
2: கிரிக்கெட் விளையாடுவேன்.
0: ஆஹா.
2: ஃபுட்பால் விளையாடுவேன். யூனோ விளையாடுவேன்.
0: சரி, இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் இதுக்கெல்லாம் வந்து ஒரு குழு

0: தேவைப்படும் இல்லையா? பதினோரு பேர் வேணும்ல கிரிக்கெட் விளையாட. யாரு பதினோரு பேரு அங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்களா?
1: நாங்க மேல மூணு பேரு, நாங்க எல்லாருமே கீழே ஜாலியா
0: விளையாடுவோம். ஓ சரி சரி சரி சிவேஷ், ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
1: நன்றி.
0: வசந்த அழைப்பு குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல கேட்டு இணைந்திருக்கோம் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் வந்து சகாய ஜாக்சன் பேசுறேன்.
0: என்ன தம்பி புயல் மாதிரி பேசுறியே, பேரை திரும்ப சொல்லுங்க.
2: சகாய ஜான்சன் பேசுறேன்.
0: சகாய ஜான்சன், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஏன்பா தம்பி கோவமாவே பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டத்துல இருந்து நீராவூர்ல இருந்து பேசுறேன்.
0: எந்த ஊரு?
2: திருவாரூர்ல இருந்து. நீராவூர்ல இருந்து பேசுறேன்.
0: சரி ரைட். உங்க பேர் மாதிரி உங்க ஊர் பேரும் அப்படி இப்படி புயல் மாதிரி இருக்குது. என்ன உங்க ஊர் பக்கம் எல்லாம் காத்து பயங்கரமா அடிக்குதா?
2: ஆமாமா.
0: ஆஹா, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
2: எங்க அம்மா,
0: சரி,
2: தாத்தா, தங்கச்சி, எங்க அப்பா, ஆயி எல்லாம் இருக்காங்க.
0: சரி, இதுல யாரு ரொம்ப அன்பானவங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க?
2: தாத்தா.
0: என்ன இப்படி பட்டுன்னு யோசிக்காம சொல்லிட்டீங்க? அம்மா தானே போன் போட்டு கொடுத்தாங்க லைன்லுக்கு. பேசு தம்பி, பேசு சகாயம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது யாரு? அம்மா தானே? பாத்தீங்களா, ஆனா டக்குன்னு இப்படி போசுக்குன்னு தாத்தான்னு சொல்லிட்டீங்க. சரி, தாத்தாவோட பேர் என்ன?
2: தாத்தாவோட பேரு மைக்கேல்.
0: தாத்தா கூட விளையாடுவீங்களா? என்ன விளையாடுவீங்க?
2: ஃபுட்பால் விளையாடுவோம்.
0: பாரா,
2: சீட்டு கட்டு, பட்டம், உப்பு கொட்டை, எல்லாம் விளையாடுவோம்.
0: உப்பு கொட்டைன்னா அது எப்படி விளையாடுறது? சர்வதேச
2: விளையாட்டு.
0: என்ன பண்ணணும்? உப்பு அள்ளிட்டு வரணுமா? தங்கச்சியோட பேரை சொல்லுங்க.
2: தங்கச்சியோட பேர் வந்து சகாயா ஜான்சி.
0: ஓ, ஜான்சன் ஜான்சியா? சூப்பருங்க. அவங்க என்ன படிக்கிறாங்க?
2: அவங்க வந்து 3வது படிக்கிறாங்க, 3rd ஸ்டாண்டர்ட்.
0: நீங்க?
2: நாங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட்.
0: ஓ சூப்பர், சிறப்பு சிறப்பு. சரி,
2: ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நேம் சொல்லலாமா?
0: ஆ சொல்லுங்க, கேட்றலாம். எத்தனை பேரு?
2: வைசிகா, சஞ்சனா,
0: சரி,
2: நித்திகா, விகாசினி,
0: இருக்கு. நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? அஞ்சு பேரோட உங்க நண்பர்களோட பேர் சொன்னீங்களா? அவங்க அதெல்லாம் கேட்டிருப்பாங்களா? சொன்னீங்களா? நான் ரேடியோல பேச போறேன். கேட்டுட்டு பக்கத்துல இருக்காங்களா? அஞ்சு பேரோட பேசணும்னா நம்ம நிகழ்ச்சியே 10 மணி வரைக்கும்
2: தான்.
0: சரி சூப்பர் சூப்பர். சரி, எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொன்னேன்னு சொல்லிருங்க, சரியா? ரொம்ப நன்றி ஜான்சன். சரி சொல்லு, கொடுங்க, குடுத்துருங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே சூப்பர் சூப்பர். என்ன கொடுத்தாங்க சாப்பிட? ஜான்சனோட அம்மா நல்லா சமைப்பாங்கன்னு வேற சொன்னாங்க. சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்களா?
2: கொடுப்பாங்க மேம்.
0: கொடுப்பாங்கன்னு அம்மாவே சொல்ற மாதிரி இருக்கு.
2: எனக்காகவும்
0: சேர்த்து சாப்பிடுங்க, சரியா? சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க, நல்லா சேர்ந்து விளையாடுங்க. ரொம்ப நன்றி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: பாத்திர கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ். ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4 Station Road, திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: வந்தாச்சு வந்தாச்சு.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
12: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.

0: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
7: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4 ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: 9:33 ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு, குழந்தைகளோட குதூகல பங்கேற்புல. ராஜா ராணி மந்திரி உண்டு ஆனால் நாடு இல்லை, இதுதான் குட்டிச்செல்லங்களுக்காக நம்ம கேட்டு இருந்த விடுகதை. இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்செல்லம், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: பிரதீபன்.
0: பிரதீபன், பிரதாபன், அப்புறம் இன்னொருத்தவர் யாரு? சரி, ஓகே. பிரதீபன், உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்கலாமா?
1: கேக்கலாம்.
0: உங்க வீட்ல அம்மா அடிப்பாங்களா அப்பா அடிப்பாங்களா, உண்மைய சொல்லுங்க. உங்களை யார் அடிப்பாங்க? அப்பா தானா? என்ன இப்படி பக்கத்துல இருக்காரு சட்டுன்னு சொல்லிட்டீங்க, அப்பாவோட பேர் சொல்லுங்க. எதுக்கு அடிக்கிறாரா உங்களை? நீங்க எவ்வளவு நல்ல தம்பி, உங்களை எதுக்கு அடிக்கிறாரு அப்பா? நீங்களா? நீங்க சேட்டை பண்ணுவீங்களா? சும்மா தானே சொல்றீங்க, நீங்க சேட்டை பண்ணுவீங்களா? சரி, அப்பா அடிச்சா வலிக்குமா? வலிக்காதா? அம்மா அடிச்சா அதுவும் வலிக்காதா? சரி, அதே மாதிரி வேற யார் அடிச்சா வலிக்காது? அப்பா கொஞ்சம் வேகமா அடிச்சிட்டாருன்னு வைங்களேன், வலிக்கும். அம்மா அடிச்சாலும் வலிக்கும், ஆனா இவங்க அடிச்சா வலிக்காது. அது இது யாருன்னு சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? சரி, ஓகே, நம்ம அடுத்து வர குட்டி செல்லத்துக்கிட்ட கேக்கலாம். பிரதீபனுக்கு பிடிச்ச பழம் எது? வாழைப்பழமா? பிரதீபன், நீங்க பேசுறீங்க ஆனா காத்துல நீங்க பேசுறது எனக்கு சரியாவே கேக்கல. என்ன பழம் பிடிக்கும்
1: சொன்னீங்க?
0: மாதுளையா? அதுல உள்ள இருக்கிற முத்துக்கள் எல்லாம் சாப்பிடுவீங்களா? யார் உங்களுக்கு குறிச்சு தருவாங்க மாதுளம் பழத்தை? நன்றி பிரதீபன் இணைப்புக்கு வந்ததுக்கு.

0: இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: பாத்தீங்களா, என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு பேசுறீங்களே, யாரு? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறதால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தமிழினியன், நான் கேட்டிருந்தேன் யார் அடிச்சா வலிக்காதுன்னு, சொல்லுங்க பாக்கலாம். தமிழினியன், தமிழினியன் இணைப்புல இருக்கீங்களா? இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா காலையில? தோசை செஞ்சிட்டு இருக்காங்க. நானும் இன்னும் சாப்பிடல. தோசைக்கு என்ன சட்னி வச்சிருக்காங்க?
1: தேங்காய் சட்னி.
0: தேங்காய் சட்னி. சரி, தமிழ் எந்த வகுப்பு படிக்கிறீங்க? அப்படின்னா
1: யுகேஜி.
0: ஓ, அது அப்படி சொல்லணுமா?
1: ஆமா.
0: சரி சரி, அப்பனா நிறைய நண்பர்கள் இருப்பாங்கல்ல உங்களுக்கு?
1: ஆமா.
0: பேர் சொல்றீங்களா எனக்கு?
1: ஒரு பேர் தான் எனக்கு தெரியும்.
0: சரி, ஒரு பேர் சொல்லுங்க.
1: நிதின் சாஸ்தா.
0: ரொம்ப வித்தியாசமா இருக்கே பேரு. சரி, இப்ப உங்களுக்கு ஸ்கூலுக்கு அம்மா லஞ்ச் எல்லாம் செஞ்சு தருவாங்கல்ல?
1: ஆமா.
0: எந்த லஞ்ச் கட்டி கொடுத்தா நீங்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துருவீங்க? குட் பாயா? என்னது?
1: எல்லாமே சாப்பிட்டு?
0: எல்லாமேவா? காய்கறி எல்லாமேவா?
1: ஆமா.
0: கீரையுமா?
1: ஆமா.
0: பாவக்காயுமா?
1: ஆமா.
0: பாவக்காய் சாப்பிடுவீங்களா? சும்மா தானே. இனிக்கிற பாவக்காயா, கசக்கிற பாவக்காயா, எது சாப்பிடுவீங்க தமிழினியன்? பாத்தீங்களா, எனக்கு தெரியும் நீங்க பாவக்காய் சாப்பிடுவேன்னு சொல்லும் போது. அப்படி அம்மா இனிப்பா செய்வாங்களா?
1: ஆமா.
0: சரி சரி சரி, நல்லா தோசை சாப்பிடுங்க தேங்காய் சட்னி வச்சு, சரியா? ரொம்ப நன்றி.
1: நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நான் தான் சாப்பிடலன்னு சொன்னேன்ல, நானும் தோசை தான் சாப்பிட போறேன். நீங்க தேங்காய் சட்னி வச்சீங்கல்ல, நான் கார சட்னி வச்சு சாப்பிட போறேன்.
1: எனக்கு பிடிக்கும்.
0: உங்களுக்கு பிடிக்குமா? சரி, நான் உங்களை நினைச்சுக்கிட்டே சாப்பிடுறேன். நிகழ்ச்சி முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடணும். நீங்க ஒரு நாலு தோசை நல்லா சாப்பிடுங்க, சரியா? ரொம்ப நன்றி தமிழினியன். நல்லா இருக்கா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு, சரியா?
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி. ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: 9:39 முடிஞ்சு 40 நிமிஷம் ஆக போகுது. வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைப்புல. நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? கிருத்திகாவுடைய அக்கா பேரு
1: தேவிகா.
0: தேவிகா, கிருத்திகா. சரி சரி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க 6ஆம் வகுப்பு தானே படிக்கிறாங்க?
1: இருந்துட்டு போறான்.

0: அவர்
1: என்னது சிவப்பாய் இருப்பான், தெருவில் நிற்பான், திறந்த வாய் மூட மாட்டான், அவன் யாருன்னு கேக்குறீங்க? சரி கிருத்திகா, இந்த விடுகதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு?
0: அம்மா.
1: நினைச்சேன் அம்மா தான் செய்வாங்கன்ட்டு. உங்களுக்கு எப்படி அம்மா சொல்லி கொடுத்தாங்களோ எனக்கு இங்க விடை சொல்றதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு நான் அப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? சரி கிருத்திகா, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், யார் அடிச்சா வலிக்காது
0: அப்படின்ட்டு.
1: அம்மாட்ட கேக்காம சொல்லணும். தெரியலையா? சரி நான் சொல்லட்டா? காத்தடிச்சா. இதுக்கு நீங்க சிரிக்கணும்.
0: என்ன
1: தேவிகா, எப்போது நீங்க பேசுவீங்க? இன்னைக்கு கிருத்திகாவை பேச விட்டீங்க. நான் அது பதில் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா பாருங்க கிருத்திகா அவசரப்பட்டு வேகமா சொல்லிட்டாங்க. அடுத்த தடவை சொல்லுங்க சரியா?
0: நான் போயும் சொல்றேன்க்கா.
1: நீங்க சொல்லுங்க, அடுத்த தடவை விடுகதை கேட்கும் போது க்ளூ எல்லாம் குடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி கொடுங்க, சரியா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, போயும் சொல்லுங்க.
0: பாரு, பச்சை மயில் அடிக்கும், பன்றி கிழங்கு எடுக்கும், நச்சரவங்கலங்கும், நரியெல்லாம் அதிமதுர் ரத்தலையே, யானைகள் தின்றபடி, புதுநடை போடுமடி, கிளியே பூங்குழல் கூவுமடி, சிங்கம் புலிக்கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி, கிளியே இயற்கை விடுதியிலே. சுரதா.
1: இது தமிழ் புக்ல இருக்கா?
0: இருக்குக்கா.
1: இதுக்கு தலைப்பு என்னது?
0: காடு.
1: இதை எழுதுனது யாருன்னு தெரியுமா?
0: சுரதா.
1: ஓ, சோமை கவிஞர் சுரதா அவர்களா? சரி சரி, சிறப்பா சொன்னீங்க தேவிகா, ரொம்ப நன்றி தேவிகா இணைப்புக்கு வந்ததுக்கு.
0: நன்றிக்கா.
1: நன்றி நன்றி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
4: கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
4: நிமிஷம் ஆகுது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு கேட்டு இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? யாரு?
5: ஹலோ
4: தம்பி, என்ன ஒரே சத்தமா இருக்குது உங்க பின்னால?
5: நாமக்கல்
4: போறீங்களா? யார் கூட?
5: அப்பா கூட.
4: பாருங்க, பூரி பொங்கல் எல்லாம் ஏதோ வித்துட்டு இருக்காங்களா? காஃபி டீ எல்லாம். சரி, எனக்கு என்ன வாங்கி தர போறீங்க? பூரி வாங்கி தரீங்களா? சரி, அப்ப நான் பேசுறேன். மித்ரன் பாத்தீங்களா? மித்ரன், நான் பேசுறேங்கிறேன், நீங்க பேச. அப்ப வாங்கி தரலையா உங்களுக்கு எதுவும்? சாப்பிட்டுட்டு இப்படி கம்மியா பேசுறீங்க பாத்தீங்களா? என்ன நீங்க? சரி, எந்த ஊர்ல இருந்து நாமக்கல் போறீங்க?
5: மதுரை.
4: மதுரையில இருந்து நாமக்கலுக்கு யார பாக்கறதுக்கு போறீங்க? யார் அங்க இருக்காங்க?
5: கொடைக்கானல் ஃபங்க்ஷனுக்கு.
4: ஓ, அங்க இருந்து கொடைக்கானலா? என்னடா தம்பி ஜாலியா ஊர் சுத்துறீங்க.
5: நாமக்கல்ல கொடைக்கானல் ஃபங்க்ஷன்.
4: நாமக்கல் போயிட்டு அங்க இருந்து இப்ப கொடைக்கானல் போக போறீங்க? அகில இந்திய வானொலிக்காக போறீங்க அங்க. சரி, பாத்துட்டு நல்லா என்ஜாய்.

0: பண்ணிட்டு வாங்க சரியா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இன்னைக்கு ஒரு ரெண்டு தோசை நம்ம எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். 9:51 ஆகுது. வசந்த் அழைப்பு, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைப்புல நம்ம கூட பேச போற அடுத்த குட்டி செல்லம், வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் தம்பி. யாரு
2: மேடம்? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாசக்கார தம்பியா இருக்கீங்களே. நல்லா இருக்கீங்க. என்ன பேர், என்ன வச்சிருக்காங்க? உங்களுக்கு பேரு எதுவும் சொல்லலையே. நீங்க எந்த ஊரு, பேரு?
2: பத்மேஸ்வரன்.
0: என்னது?
2: பத்மேஸ்வரன்.
0: பத்மேஸ்வரன் எந்த ஊருன்னு மறந்துட்டேன் தம்பி. நீங்க எந்த ஊரு?
2: திண்ணவாசல்.
0: திண்ணவாசல், சரி சரி. உங்களுக்கு ஒரு தம்பி இருப்பாருல்ல? அவரு பேரு கமலேஸ்வரன் தானே? சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன், ஈஸ்வரன் தெரியும். சரி சரி. அப்புறம்
2: கேள்வி கேட்டிருந்தீங்கல்ல
0: போன வாரமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எப்படி யானைய மாட்டேன்னு?
0: சரி சொல்லுங்க சொல்லுங்க.
2: அறிவான
0: விஷயங்கள் யார் சொல்லி தராங்க? கண்டுபிடிச்சிருக்கீங்க, தெரியுது. உங்களை பார்த்தாலே தெரியுது. உங்க ஊருக்கு வரப்ப உங்களை ஒரு ரெண்டு தடவை பாத்துருக்கேன்.
2: சர்வேஸ்வரன்
0: சர்வேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தம்பி ரொம்ப பாசமா இருக்கீங்களே. சரி சர்வேஷ், இன்னைக்கு என்ன விளையாடலான் இருக்கீங்க?
2: என்ன
0: விளையாட்டு விளையாடலான் இருக்கீங்க? சூப்பர்ரா தம்பி. சரி, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு. சரியா,
3: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
0: நிமிஷம் ஆச்சு. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இணைப்புல நம்ம கூட பேச போற குட்டி செல்லம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம். சரி, வீட்டுல குழந்தைங்க யாராவது இருக்காங்களா?
2: நித்யா,
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க, யாரு பேசுறதுன்னு.

0: நான் விகாஷினி பேசுறேன்.
1: விகாஷினி எந்த ஊர்ல இருந்து?
0: தஞ்சாவூர் மாவட்டம் உக்கடை.
1: ஓ சரி சரி, அந்த பக்கத்துல இருந்தா?
0: ஓகே. ஆமா.
1: சரி சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் கேட்ட விடுகதைக்கான விடைய?
0: இல்ல.
1: நான் வேற உங்களுக்கு பில்டப்லாம் வேற கொடுத்தேன். சரி விகாஷினி, உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேக்குறேன். பலாப்பழம் இருக்குல்ல?
0: ஆமா.
1: தெரியுமா, சாப்பிட்டிருக்கீங்களா?
0: ஆ சாப்பிட்டேன்.
1: வாழைப்பழம்?
0: எஸ்.
1: இது ரெண்டுல எது ஸ்வீட்?
0: வாழைப்பழம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அதனால அதான் ஸ்வீட்னு சொல்றீங்களா? அது ரெண்டுமே இல்ல.
0: ஏன்னா
1: அது ரெண்டுமே பழம். நீங்க தான் ரொம்ப ஸ்வீட். சரி விகாஷினி, ரொம்ப நன்றி இணைப்புக்கு வந்ததுக்கு.
0: நான் பாடல் பாடலாமா?
1: ஆ சரி பாடுங்க.
0: மனப்பாட பாட்டு.
1: என்ன பார்த்தா என்ன தமிழ் டீச்சர் மாதிரி இருக்கா?
0: நான் மனப்பாட பாட்டு பாடுறேன்.
1: சரி பாடுங்க பாடுங்க. எல்லாருக்கும் அந்த பாடுற எல்லாருக்குமே 5-5 மார்க் பாடுங்க.
0: கனிட ஏரிய துளையும் முற்றல் களையிட ஏரிய தாரும் கனிமலர் ஏரிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏரிய சுளையும் நனிபசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் என்னும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
1: இங்க பாருங்க, இன்னும் ரெண்டு பேரும் இந்த பாட்டு பாடினாங்கன்னா நானே பரிசு எழுதிருவேன் போல. ரொம்ப நன்றி விகாஷினி இணைப்புக்கு வந்ததுக்கு. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. ராஜா ராணி மந்திரி உண்டு ஆனால் நாடு இல்லை அப்படின்னு நம்ம கேட்டிருந்த விடுகதைக்கு சதுரங்கம் அப்படிங்கறது சரியான விடை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்ற குழந்தைகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த குழந்தைகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அர்ச்சனா.

0: இன்னைக்கு குட்டிச்சலங்களுக்காக நம்ம வந்து ஒரு விடுகதை கேட்டிருந்தோம். ராஜா ராணி மந்திரி உண்டு ஆனால் நாடு இல்லை அப்படின்ட்டு. இதற்கான விடைய சொல்ல வரக்கூடிய குட்டிச்சலம் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளாா்.

சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் ஆகிய ஆயுஷ் படிப்புகளுக்கு நாளை முதல் வரும் 31 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என இந்திய மருத்துவ ஹோமியோபதி துறை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணாக்கர் சேர்க்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 757 திருக்கோவில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர் நியமனத்திற்கு அடுத்த மாதம் 12 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுமலை புலிகள் சரணாலயத்தில் ஜீப் சவாரியின்போது வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாலை 5:30 முதல் காலை 6 வரை ஜீப் சவாரிக்கு அனுமதிக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் தொழில் மானிய கடனுதவி திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நாளை

0: மாவட்டத்தில் தொழில் மானிய கடனுதவி திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை மொத்தம் 4 நாட்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மலையேறும் பக்தர்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது என்றும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த. கமலக்கண்ணன்.
0: ஃபிஃபா உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்திற்கு அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டங்களில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தை 3-1 என்ற கோல் கணக்கிலும், இங்கிலாந்து நார்வேயை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. அரையிறுதிப் போட்டிகள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16ஆம் தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
2: நேர்களை இனி கேட்கலாம் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரம்.
3: Hello, I'm Lee James with your daily roundup from Wimbledon. On centre court with me is Delith Lloyd after the women's final of 2026, the all-Czech final, which Linda Noskova has come through and won in a third set decider, beating Karolina Muchova 6-3 in that deciding set. But Delith, what an incredible match. We thought Noskova was going to run away with it. She had 5 championship points in that second set. Grit and determination from Muchova, and we got the decider.
4: Absolutely. It was a terrific match, wasn't it? I think nerves certainly showed from both players, particularly Muchova in the early stages of the match. And Noskova just played lights-out tennis, winning 6-2 that opening set. But that fight back from Muchova in the second, when, as you say, Noskova had 5 championship points. She was 5-2 up in that second, but couldn't put it away. Muchova, the fight back, the attack she had was brilliant. She won it 7-5. And then we went into the deciding set, which just had everything, a variety of shots. And really, we must say, these competitors as well are our friends off the court. They played doubles in the Paris Olympics 2 years ago. They know each other's games very, very well. But somehow, Linda Noskova, after, you know, suffering in the back end of that second set, pulled herself together again and won that decider 6-3. And I think fatigue probably had a little bit to play in it at the end. But what a moment. A third Czech winner in the women's draw in 4 years. They just excel at Wimbledon. A terrific story for 21-year-old Linda Noskova.
3: Yeah, and the youngest since 2011, another Czech champion, Petra Kvitova. So let's hear then from your new Wimbledon champion, Linda Noskova.
5: It feels incredible today, and all these matches have been so tough, so physically or mentally tough today especially. You know, it's never easy to get the last point. Caro, you really made me work for it. I will not forget you this one, but yeah, like you said, we're friends. I'm so glad that I could play my first Grand Slam final with you. I think we made a history today.
3: Well, they certainly did, Delith. Both gave it absolutely everything they had. It takes two to make a great final, and that's what we had. So a word for Karolina Muchova, a second time now she's lost in a Grand Slam final.
4: Yeah, she'll hopefully come back from this. She's 29, 8 years older than Noskova, but there's still plenty of years, you feel, in the tank, although she's come back through injury problems in recent years. Finished runner-up at the French Open 3 years ago, and again, she had her opportunities here. She will wake up, I'm sure, on Sunday thinking what may have been, and we will hear now from her, because she was showing clear emotion when she spoke to Annabel Croft at the end.
5: It's really tough to find any words, but I'll start with Linda, my ex-friend. I'm kidding, obviously, kind of. You're so young, and this was your first final of Grand Slam, and the way you handled it and the way how you played, it was really unbelievable. Beyond this all, you are especially a very kind person and human being, so congratulations to you and to your team. You deserve it.
3: Well, it was very emotional from both players afterwards, but although Muchova did manage to get that joke in about being ex-friends, but for Linda Noskova as well, paying tribute to her mum,

நாம பட்ட அவமானங்களை வெளியில சொல்றதுக்கு கூட சின்னதா ஒரு வெற்றி தேவைப்படுதுங்க. அதனால தடைகளை படிகளா மாத்திக்கிட்டு வெற்றிங்கிற இலக்கை நோக்கி பயணம் செய்வோம். இது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு.

பொதுவா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இது எனக்கு பிடிக்கும்னு நாம பொதுவெளியில வெளிப்படையா சொல்ல சில நேரங்கள்ல தயங்குறதுண்டு. அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு. ஆனா எனக்கு இந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டை எனக்காக கொடுங்களேன்னு நீங்க தாராளமா எங்க கிட்ட கேட்கலாங்க. அதுக்கு நீங்க 0431-246-102-1 அப்படிங்கிற இந்த எண்களை 11 மணிக்கு மறக்காம தொட்டுவாங்க. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது போடு ஆட்டம் போடு. அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருதுங்க, போஸ் படத்திலிருந்து.

0: நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு. நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கும் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு. நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

அது 1596வது ஆண்டு இந்த நாடகத்தை ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கார். 500 வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடையை இன்று அணிய முடியாது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பயன்படுத்திய பணம் இன்று செலவாணியில் ஒன்றுமே இல்லை. 500 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் சாப்பிட்ட உணவிற்கு இன்று ஒரு இடமும் கிடையாது. ஆனால் 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஷேக்ஸ்பியர் எழுதிய அந்த ஒரு சொல் கூட மாறாமல், ஒரு நிகழ்ச்சி கூட மாறாமல் அப்படியே தொடர்கிறது என்றால், இலக்கியம் தேசம் விட்டு தேசம் எல்லா தேசத்துக்கும் பொருந்தக்கூடிய என்றும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாடகத்தை ஏன் இங்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த நாடகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்புடைய ஒரு நாடகம். இது எதை பற்றிய நாடகம்? அந்த நாடகத்தினுடைய தொடக்கத்தில் அன்டோனியோ என்ற ஒரு வணிகன் வருகிறான். அவன் மிகச்சிறந்த வணிகன், நியாயமாக வணிகம் செய்யக்கூடியவன், கப்பல் வைத்து பொருட்களை எல்லாம் வேறு வேறு இடங்களுக்கு அனுப்பி வணிகம் செய்யக்கூடியவன். அவனிடம் ஒரு பண்பு இருக்கிறது, என்ன என்றால், கஷ்டப்படுகிறவர்கள் பணம் கேட்டு வந்தால் பணம் கொடுப்பான், வட்டி வாங்க மாட்டான். ஏனென்றால் அவருக்கு உதவி செய்கிறோமே தவிர அது ஒரு கடன் அல்ல. அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கான், பசோனியோ என்ற ஒரு நண்பன். அந்த நண்பன் கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்ந்து தன்னுடைய பொருளை எல்லாம் இழந்தவன். அவன் ஒரு நாள் வந்து இந்த அன்டோனியோவுடன் கேட்கிறான், இவ்வளவு காலம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து நிறைய பொருளை இழந்துட்டேன், இப்போ எனக்கு ஒரு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது. போர்ஷியா என்ற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அவளுக்கு அப்பா இல்லை, ஆனால் சொத்து இருக்கிறது, திருமணம் செய்து கொண்டால் சொத்து கிடைக்கும், வாழ்க்கையில் திரும்ப நிலைக்கு வந்துடலாமேங்கிறான். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்காக எங்காவது நீ 3000 டக்கார்ட்ஸ், அதாவது 3000 தங்க காசுகளை கடனாக வாங்கி தருவாயா அப்படின்னு கேட்குறான். ஷேக்ஸ்பியர் காலத்திலேயே ஒரு அறம் வந்துவிட்டது, என்ன என்றால், ஒரு நண்பனுக்கு உதவி செய்வதற்காக எதையும் செய்யலாம். அன்டோனியோ பசானியாவுக்காக என்ன செய்கிறான் என்றால், உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், என்னிடம்தான் பணம் இல்லை, நீ யாராவது ஒரு கடன் கொடுப்பவனை காட்டு, உனக்கு நான் அவனிடம் பணம் வாங்கி தருகிறேன். அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறான். ஷேக்ஸ்பியர் படைத்த கதாபாத்திரங்களிலேயே மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம், நிகரே இல்லாத ஒரு கதாபாத்திரம் என்று உலகமே கொண்டாடுகிறது, ஷைலாக் என்ற ஒரு வணிகனைத்தான். அந்த ஷைலாக் என்ற யூதன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் வட்டி வாங்குவான், அந்த வட்டி கொடுக்காதவர்கள் மீது வன்முறையை ஏவுவான், இன்னும் சொல்ல போனால் அவர்களை எந்த விதத்தில் வேண்டுமானாலும் கஷ்டப்படுத்தக்கூடியவன். அவனை பார்த்து அன்டோனியா சொல்லியிருக்கான் முன்னாடியே, என்ன அப்படின்னா, இப்படி ஒரு மனிதனாக வாழ்வதற்கு பதிலாக நீ இறந்தே போயிடலாம், நீ ஒரு மோசமான விலங்கு என்றெல்லாம் திட்டியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நண்பனுக்காக அவனிடம்தான் கடன் கேட்கப் போகிறான். நான் படித்து கொண்டிருந்த நாடகத்தை மூடி வைத்து விட்டு என் வாழ்க்கையில் நடந்ததை யோசித்து பார்த்தேன். நீங்கள் யாரை திட்டினீர்களோ அவரிடம் போய் நிற்க வேண்டியதுதான் உங்கள் வாழ்க்கையின் விதியே. பல நேரங்களில் என்ன நடக்கும் என்றால், இவரெல்லாம் சந்திச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அவர் முன்னாடி போய் கைகட்டி நிற்பீங்க. கைகட்டி நிற்பதோடு அவரிடம் உதவி கேட்பீர்கள். அப்படி உதவி கேட்கும் போது அந்த ஷைலாக் சொல்லலாம், என்ன எவ்வளவு திட்டியிருக்கிற, இப்போ உனக்கு நான் கடன் கொடுக்கணுமா அப்படின்னு. அதுக்கு அன்டோனியோ சொல்றான், நீ எனக்காக சொல்ல வேணாம், இப்போ கூட உன்னை பத்தின அபிப்பிராயம் எல்லாம் மாறிடல, என் நண்பனுக்காக வந்திருக்கிறேன். ஒரு நண்பன் வாழ்க்கையில் நல்ல இடத்தை அடைவான் என்றால் அதை விட மகிழ்ச்சி கிடையவே கிடையாது. உனக்கு என்ன வழக்கமான வட்டி வேணுமோ தர்றேனோனே, இல்லை இல்லை எனக்கு ஒரு ஒப்பந்தம் வேணும். என்ன ஒப்பந்தம் என்றால், 3 மாத காலத்துக்குள் நீ கொடுக்காவிட்டால் உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சதையிலிருந்து 1 ராத்தல் சதையை நீ எனக்கு தரணும்னு கேட்குறான். இதுவரை உலகில் வேறு எங்காவது ஒரு இடத்தில் கடன் கொடுத்தவன் உங்களிடம் உங்கள் இதயத்தை நீங்கள் எனக்கு கொடுங்கள் என்று கேட்பானா? ஷேக்ஸ்பியர் எவ்வளோ அழகாக எழுதுறாருன்னா, ஷைலாக்கே சொல்றான், எல்லா இறைச்சிகளும் மனிதர்களுக்கு உணவாகவாது மாறும், ஆனால் மனிதனுடைய சதைக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. ஆனால் அதை அறுத்து நான் ஏன் வாங்க விரும்புகிறேன் என்றால், அது உன்னை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கடன் கொடுத்து விட்டு பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த நிலைக்கும் செல்லுவான், எந்த நிலைக்கும் செல்லுவான் என்பதோடு என்ன செய்வான் என்றால், அவன் உங்கள் இதயத்தில் பாதியை அறுத்து எடுத்துக்கொள்ளத்தான் விரும்புகிறான். சொல்றான், நான் கையெழுத்து போட்டு தரேன், ஏன்னா என்னுடைய கப்பல் தான் கடலில் இருக்கிறதே, வந்துடும், 3 மாதம் என்ன, 1 மாதத்துக்குள்ளே வந்துடும், 1 மடங்கு என்ன, 2 மடங்கு வேண்டுமானாலும் தருகிறேன் என்று கையெழுத்து போட்டு கொடுக்குறான். நண்பன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போகிறான், அந்த பெண்ணை பார்க்குறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் அன்டோனியாவினுடைய கப்பல்கள் தான் போன இடத்தில் வணிகத்திலிருந்து முதலீடு பண்ண கப்பல் கவிழ்ந்துருது, இவன் கடனாளி ஆயிடும். நீதிமன்றத்தில் போய் ஷைலாக் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு நீதி வழங்குங்கள், அவன் ஒப்பந்தப்படி நடக்காதனால அவன் உடம்புல இருந்து 1 ராத்தல் இறைச்சியை எனக்கு துண்டித்து எனக்கு கொடுங்கள்னு கேட்கிறான். அந்த நாட்டின் சட்டம் அதுக்கு அனுமதிக்கும், பணத்துக்கு ஈடாக 2 மடங்கு பணம் தருகிறான், அந்த நண்பனே கொடுக்குறேங்கிறான். எனக்காகத்தானே கையெழுத்திட்டான், எனக்காகத்தானே அவமானப்பட்டிருக்கிறான், 2 மடங்கு தர்றேன், வேண்டாம். ஏன் வேண்டாம் என்கிறாய் என்று நீதிமன்றம் கேட்கும் போது ஷைலாக் ஒரு பதில் சொல்லுகிறான். நண்பர்களே, ஷேக்ஸ்பியர் ஏன் இன்னும் 500 ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த பதில் தான். அந்த பதிலில் அந்த ஷைலாக் சொல்கிறான்,
சில விஷயங்களை சில நபர்களை காரணம்

மனமே இல்லாமல் பிடிக்காது. அவர்களை தண்டிப்பதற்காக நாம் எதையும் செய்வோம். சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் சொல்லிட்டு சொல்றான், எனக்கு அந்த மனிதனை பார்த்தால் பிடிக்காது, அவனை நான் தண்டிக்கணும். அவனை தண்டித்து அவனுடைய உடலில் இருந்து அந்த ஒரு ராத்தல் சதையை நான் அறுத்து எடுத்துக்கொள்ளணும், அனுமதி தர்றீங்களா இல்லையா? அந்த நீதிமன்றம் சொல்லுகிறது, உனக்கு இரக்கமே கிடையாதா? ஒரு மனிதன் கடன் வாங்கிட்டா அந்த மனிதனை இப்படி கொண்டு போய் சபையில் நிறுத்தி அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய இறைச்சியை எடுப்பாயான்னு கேட்டால் அவன் சொல்றான், சட்டத்தின்படி அது சரிதான். இந்த நாட்டின் சட்டம் எனக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்றால் நான் இந்த நாடு அநீதியான நாடு என்று சொல்லுவேன். உங்கள் தேசத்தை தலை கவிழ்ப்பேன், நியாயம் வழங்குங்கள்ங்கிறான். வழக்காடுவதற்காக வந்தவர்கள் இவனிடம் கேட்கிறார்கள், இந்த சட்டப்படி நீ சொல்வது சரி, உனக்கு கொடுக்குறோம். ஆனால் அதற்கு முன்பாக உன்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை வேண்டி கேட்க விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, நீ ஒரு யூதன் என்ற முறையில் கடவுளிடம் தானே கருணையை பிரார்த்திக்கிற, அந்த கருணையை மனிதர்கள் மீது காட்டக்கூடாதா? எந்த கருணையை கடவுளிடமிருந்து நீ வேண்டுகிறாயோ அந்த கருணையை நீ மனிதனுக்கே காட்டாவிட்டால் உனக்கு எப்படி கடவுள் கருணை காட்டுவார் என்று அவன் சொல்றான், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு தேவை தண்டனை, அதுவும் இப்போதே நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அவனுடைய உடலில் இருந்து அந்த தசையை அறுப்பதற்கான வாழை எடுத்து காட்டுகிறான். அவன் வாழை எடுத்துட்டு சொல்றான், நீங்க அனுமதிக்க முடியுமா? முடியாதா? சட்டம் அப்போதும் சொல்கிறது, அனுமதிக்கிறோம், அறுத்து எடுத்துக்கொள். ஆனால் அதுவரை மன்றாடி கேட்ட அந்த இளம் வழக்கறிஞர் இப்போது ஷைலாக்கிடம் கேட்கிறான், ஷைலாக் நீ சட்டத்தின்படி எல்லாம் செய்யற, சட்டம் அனுமதிக்கிறது, ஆனால் உனக்கு ஒரே ஒரு விதி நினைவுபடுத்த விடுகிறேன். இவர் உடம்பில் இருந்து நீ வந்து இப்படி அறுக்கும் போது அவருக்கு ரத்தம் வெளியே போய் இறந்து போயிடக்கூடும் இல்லையா, மருத்துவரை வைத்துக் கொள்ளாமே அந்த சலுகையெல்லாம் காட்டக்கூடாது அப்படிங்கிறான். ஒருவர் கடன் வாங்கிவிட்டால் கடனை திரும்ப தருகிறவரை அவருக்கு சலுகையெல்லாம் காட்ட தேவையில்லை என்று. இவ்வளவுக்கு அப்புறம் இப்ப அந்த வழக்கறிஞர் ஷைலாக்கிடம் சொல்றார், சரி உனக்காக ஒரு விஷயத்தை சொல்றேன், என்ன அப்படின்னா, அவன் உடலில் இருந்து ஒரு ராத்தல் இறைச்சியை நீ அறுத்து எடுத்துக்கொள், ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே சிந்தக்கூடாது. அந்த ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினால் அதுக்கு நீ தண்டிக்கப்படுவாய், உன் சொத்து பறிமுதல் செய்யப்படும் என்று. அவன் பார்க்கறான், அப்படிலாம் எழுதலையே, எழுதாவிட்டாலும் அதுதானே நீதி. நீ சட்டத்தின்படி சொன்னால் இந்த சட்டத்தின்படி உனக்கு என்ன உரிமையோ அது மட்டும் தானே எடுக்கப்படும் சொல்லிட்டு அவன் சொல்றா, நீங்க வந்து அந்த இறைச்சியை அளவு பார்த்து தானே எடுக்கணும், அதுக்கான அளவுகோல் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னா, அவன் தராசையும் கொண்டு வந்திருக்கிறார். உலகிலேயே இப்படி கருணையே இல்லாத ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. அறுத்து எடுத்துக்கொள், ஒரு துளி ரத்தம் வரக்கூடாது, ஆனால் கொஞ்சம் ஒரு கிராம் எடை கூட கூடக்கூடாது. கூடினால் என்ன நடக்கும்னா, உன்னுடைய மொத்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டுரும். கொடுக்கிறாயா இல்லையான்னு அவன் சொல்றான், எனக்கு வேண்டவே வேண்டாம், என் பணத்தை மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு எதுவும் வேண்டாம்னு கொடுக்க முடியாது. காரணம், நீ தான் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாய், உன் வழக்கின்படி என்ன கேட்டாயோ அதை நீதிமன்றம் வழங்கவும் செய்திருக்கிறது. நீ வேண்டாம் முன்னதையே கொடுனா முன்னதையே நீதிமன்றம் உனக்கு சொன்னதே. இல்லை இல்லை, நான் இப்போ மனம் மாறிட்டேன், கொடுங்கிறான். இல்லை, தரமாட்டோம், நீ செய்த தவறுக்காக நீதிமன்றத்தில் ஈவு இறக்கம் என்று நடந்து கொண்டதற்காக உன் சொத்துக்களை பறிமுதல் செய்து அதில் பாதியை அவனுக்கே கொடுக்க போகிறோன்னே அவன் சொல்கிறான் வேண்டாம் அப்படின்னு. இவர்களுக்காக நீதி கேட்பதற்கு வந்திருக்கக்கூடியவர் தான் அந்த ஷேக்ஸ்பியருடைய நாடகத்திலே அழகானது, எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கடன் வாங்கியதோ அந்த பெண் தான் இப்போது இளம் வழக்கறிஞராக வந்து நீதி பேசுகிறார். எனக்கு, நான் படித்து கொண்டிருக்கிறது ஷேக்ஸ்பியர், ஆனால் மனதில் இந்த காட்சி வரும்போது, நீதி கேட்கக்கூடிய பெண் தான் தமிழுக்கு தெரிந்தவளாயிற்றே, அவள் கண்ணை இல்லையா? தமிழ் நிலத்தில் தானே ஒரு பெண் நீதி கேட்டு போய் கணவனுக்காக முறையிட்டு மன்னரோடு பேசினா? எங்கோ ஒரு சிலப்பதிகாரம், ஒரு பெண், அதிலும் கூட ஒரு உலகம் அறியா பேதை என்று நினைத்த பெண் மதுரை மன்னரிடம் போய் நீதி கேட்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்றால், இன்னொரு பக்கம் ஷேக்ஸ்பியரில் எந்த காதலி வசதியான ஒரு பெண்ணை நினைத்தாலோ அவள் நீதி கேட்பதற்காக ஆண் உடையில் வந்து நீதி கேட்கிறார். ஆனால் ஒரு வருத்தம் பாருங்கள், 500 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்ணாக இருப்பது என்பதனாலேயே அவர்களுக்கு எல்லாமும் மறுக்கப்பட்டது. அவர் ஒரு ஆணாகத்தான் போய் அங்கே நீதி கேட்க முடியும், நீதிமன்றத்தில் பேச முடியும். நீதிமன்றமே பாராட்டுகிறது, இவ்வளவு புத்திசாலியான வழக்கறிஞர் யார் என்று. ஆனால் அவள், நான் ஒரு போர்ஷியா, நான் பசோனியாவினுடைய மனைவி என்று வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது. காலம் உண்மையில் யாருக்காவது ஒரு பெரும் கொடையை அளித்திருக்கிறது என்றால் அது நம் காலத்தில் வாழுகிற பெண்களுக்கு கல்வியின் வழியாக அளித்த கொடைதான் அது. இந்த கல்வியை பெறுவதற்காக அவர்கள் 100 ஆண்டுகள் போராடி இருக்கிறார்கள். இந்த நகரத்தில் தான் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்தார். அவர் தன்னுடைய அம்மாவிற்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். அந்த மருத்துவக் கல்லூரியில் அங்கிருந்த வெள்ளைக்காரர்கள் எல்லாம் அவரை கேலி செய்த போது அவர் வகுப்பறைக்கு வெளியில் நின்று கொண்டு நான் பாடத்தை கேட்கிறேன் என்று சொன்னார். அதிலும் கூட சின்ன ஊரிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண் என்று வெள்ளைக்காரர்களால் கேலி செய்யப்பட்ட முத்துலட்சுமி ரெட்டி தான் சர்ஜரியில் முதலிடம் வாங்கி கோல்டு மெடல் வாங்கினார்.
அவரை பிரிட்டனில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்திற்கு மருத்துவராக அழைத்தார்கள். ஆனால்

0: அவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் என் புதுக்கோட்டை மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன். வாழ்க்கை நிஜத்திலும் இப்படி இருக்கிறது, கதையிலும் அப்படி இருக்கிறது, எங்கோ இருக்கக்கூடிய இலக்கியத்திலும் அப்படி இருக்கிறது என்றால், நீதி கேட்கக்கூடிய இவ்வளவு அறிவார்ந்த ஒரு பெண்ணை வீட்டில் வெறும் ஒரு மனைவியாக, வெறும் ஒரு மகளாக, தாயாக மட்டும் முடக்கி வைத்திருக்கிறோம் என்றால் அதுதான் சமூகம் செய்த மகப்பெரும் கேடு. ஷேக்ஸ்பியருக்குள்ளாடி அது வருது. ஆனால் இதே நாடகத்தில் இன்னொரு பக்கம் இருக்கிறது நண்பர்களே. ஒருவரை இப்படி மோசமான, குரூரமான, இன்னும் சொல்லப்போனால் மனதில் அன்பே இல்லாத இந்த ஷைலாக்கிற்கு அன்பு இருக்கிறது, மனது இருக்கிறது, அவனும் ஒரு மனிதன் என்ற மறுபக்கத்தையும் ஷேக்ஸ்பியரே தான் காட்டுறார். அது என்ன மறுபக்கம் தெரியுமா?
1: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.

0: தொடர்ந்து கேட்கலாம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள்.
1: மோசமான வட்டி வணிகம் செய்யக்கூடிய அந்த ஷைலாக்கிற்கு ஒரு அழகான மகள் இருக்கிறார். மகளை அவன் அவ்வளவு நேசிக்கிறான். மகள்தான் உலகம் என்று நம்புகிறான். ஆனால் தந்தையின் விருப்பத்திற்கு மீறி மகள் இன்னொருவரை திருமணம் செய்து விட்டுவிட்டு ஓடிடுறான். அவன் கடைசி வரை சொல்லுகிறான், என்னுடைய எல்லா செல்வங்களும் இழந்தாலும் நான் கவலை கொள்ள மாட்டேன், ஆனால் என் மகள் என்னை விட்டு போய்விட்டாளே என்று கவலை கொள்ளுகிறான். நமக்கு புரியவே இல்லை, உலகம் மோசமாக மனிதன் சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதன் கூட இன்னொரு பக்கத்தில் அன்பு செலுத்துகிற தந்தையாக இருக்கிறான். மகளை நினைத்து இயங்குகிறான். அந்த மகளுக்கு இந்த தந்தையினுடைய எதுவுமே பிடிக்காது. சொல்ல போனால் உண்மையில் ஒரு சமநிலையை உருவாக்குவதற்காக உலகமே எப்பவுமே என்ன இருக்கு அப்படின்னா, நீ யாரையோ ஏமாற்றலால் உன் வீட்டிலிருந்தே யாரோ ஒருவர் அதுல இருந்து வெளியே போயிடுறார். அதிலும் ஒரு பெண் வெளியே வரா. கடைசி வரை பிரிந்து போன மகளை நினைத்தே ஷைலாக் வருந்திட்டே இருக்கிறான். கடைசியில் அவனுடைய சொத்து கூட ஒரு பகுதி அவளுக்குத்தான் போய் சேருகிறது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கோ எழுதப்பட்ட, எங்கோ மேடையேற்றப்பட்ட ஒரு நாடகம் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவினுடைய எல்லா ஊர்களிலும் நிகழ்த்தப்பட்டு தமிழ்படுத்தப்பட்டு புத்தகமாகி பள்ளியில் படித்து கல்லூரியில் படித்து இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் இடையில் இந்த மேடையில் பேசப்படும் போதும் கூட அது உயிரோடு இருக்கிறது என்றால் புத்தகம் எத்தனை ஆண்டுகள் வாழும் என்பதற்கு இதைவிட வேற என்ன சாட்சி வேண்டும்? 500 வருஷத்துக்கு முந்தின ஒரு புத்தகத்தை சொல்லுகிறேன், எதுவும் மாறல. அந்த ஷைலாக் மாறிட்டாரா? பெயர் மாறிட்டார், ஊர் மாறிட்டார், வயது மாறிட்டார். ஆனால் ஷைலாக் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஷைலாக் என்பவர் ஒருவர் அல்ல, நமக்குள் ஒரு ஷைலாக் இருக்கிறார். நாம் அந்த ஷைலாக்கை போல யாரோ சிலரிடம் நடந்து கொள்கிறோம். அப்படின்னா ஷைலாக் இருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டோனியா போல பசோனியா போன்ற மனிதர்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நண்பனுக்காக என்ன கொடுப்போம்? எதையும் கொடுப்போம். இன்று பலரும் தன் வாழ்வில் அடைந்திருக்கக்கூடிய பெரும் துன்பமே இந்த நட்பிற்காக கொடுத்த விலைதான். என்ன கொடுத்திருக்கிறாங்க, என்னென்னமோ கொடுத்துருக்கிறாங்க. தனியாக எந்த இருவரை சந்தித்து பேசுங்க, பேச ஆரம்பித்தோடனே சொல்லுவார், சார் அவன் எவ்வளோ ஃப்ரெண்டு சார், அவனுக்கு அவ்வளோ பண்ணான் சார், கடைசியாக என்ன பண்ணான், என்ன கட் பண்ணி விட்டான் சார், அதை உணரவே இல்லை சார். ஏன் அப்படி நடக்கிறது? நட்பு அல்ல, நட்பில் ஏதோ ஒரு முனை பிசகும் போது அது துரோகத்தின் பாதையில், வெறுப்பின் பாதையில், இனி அவனை சந்திக்கவே கூடாது என்ற பாதையில் சென்று விடுகிறது. ஆனால் அவர்கள் வாழ்க்கை முழுக்க இப்படி பிரிந்தவர்களாக இருப்பார்களா என்றால் பிரிந்துடுவாங்க. பொருளாதாரம் அவர்களை இனி இணைக்காது. ஆனால் மனதில் அவர்கள் என்றும் அவர்கள் அன்போடு இருந்த நாட்களினுடைய நினைவுகளோடையே தான் இருப்பாங்க. ஒருவரை பற்றி முன்னொருவர் ஏதோ ஒரு இடத்தில் நினைத்து கொண்டே இருப்பார்கள். உலகம் நமக்கு புத்தகங்கள் வழியாக ஒரு உண்மையை புரிய வைப்பது நீங்களும் நானும் எழுதிய மனிதர்கள் தானே தவிர நம் மனது அவ்வளவு எளிமையானது அல்ல, மிக சிக்கலானது. எதை பற்றி எவ்வளவு காலம் யோசித்துக் கொண்டிருக்கும் என்று தெரியாது. எதை மறக்க வேண்டும் என்று உண்மையில் நாம் விரும்புகிறோமோ அதை ஒருபோதும் நம்மால் மறக்கவே முடியாது. நான் பல நாட்கள் யோசித்து பார்த்திருக்கேன். என் வாழ்வில் நடந்த சந்தோஷங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் சின்ன பட்டியல் தான் இருக்கிறது. ஆனால் வாழ்வில் நடந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், இன்னும் சொல்ல போனால் நெருக்கடிகள் என்று ஒரு பட்டியல் போட்டால் ஒரு நோட்டு போதாது, இன்னொரு நோட்டு வாங்க வேண்டியிருக்கு. அது எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அப்படி இருக்கு. ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு வாழ்க்கையில் கிடைத்த சந்தோஷங்களை மட்டுமே வைத்துக் கொள்ளலாமே என்றால் இந்த சந்தோஷங்களை அல்ல, திரும்ப திரும்ப மனது எந்த வேதனையை, எந்த துயரத்தை மறக்க விரும்புகிறதோ அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கு. நினைத்து கொண்டிருப்பதோ அது தொடர்புடைய மனிதர்களை.

எல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டே இருக்கு. அவர்களை வெறுக்க வைக்கிறது, அவர்களை கண்டால் விலகி போக வைக்கிறது, அவர்களை வாழ்க்கையில் பார்க்கவே கூடாது என்று இருக்கிறது. மனிதர்களுடைய மனது என்பது எதற்காக எப்போது அவர்கள் கண்ணீர் சிந்துவார்கள், எதை நினைவில் வைத்துக் கொண்டிருப்பார்கள், எவ்வளவு நினைவு வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று யாராலும் கணிக்கவே முடியாது. உளவியல் அதனுடைய எல்லா தளங்களையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டது. இத்தனை நீங்கள் ஆராய்ச்சி செய்தாலும் மனித மனது எப்போது எதற்காக ஏங்கும் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. எதை நினைத்து வருந்துவார்கள் என்று சொல்லவே முடியாது. நம்மளை ஒரு 10 நிமிஷம் தனியா விட்டுட்டு போங்க, 10 நிமிஷம் எல்லாருமே சோகமா தான் உட்காந்துருப்போம். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வருத்தம் நம்ம நினைவுல வந்துடும். மீறி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் யாரோ ஒருத்தர் அப்படி உங்களை பார்த்துட்டே இருப்பார், இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் உனக்கு சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு. இன்னொருவர் சந்தோஷமாக இருப்பதும் மனிதர்களுக்கு பிடிக்காது என்றால், நம் வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஈர துணியை போல, ஈர காகிதத்தை போல மாற்றிக்கொண்டே இருக்கும் போது, இல்லை, இத்தனைக்கு அப்புறமும் நீங்கள் உங்களை மீட்டுக் கொள்வதற்கான துணையை பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் அது சொல்லுகிற இன்பம். நான் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் படித்த போது முதலில் பெரிய சந்தோஷத்தை அடைஞ்ச என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்களை மீட்பதற்காக ஒரு பெண் இருக்கிறாள், அவள்தான் பசோனியாவை மீட்டாள், அவள்தான் அண்டோனியாவை மீட்டாள், அந்த பெண் போன்ற ஒரு பெண் உங்களுக்கு துணைவியாக இருக்கிறார், உங்கள் அன்னையாக இருக்கிறாள், உங்கள் பிள்ளையாக இருக்கிறாள், அவள் போதும் உங்களுக்கு என்று. அப்படின்னா இந்த புத்தகம் நமக்கு வாழ்க்கையில் எதையோ கற்பித்துக்கிட்டே இருக்கிறது. 500 வருடத்துக்கு முந்தைய ஷேக்ஸ்பியரை நீங்கள் அறியாவிட்டாலும் அந்த மனிதர்கள் வழியாக சொல்லப்பட்ட உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுவீர்கள். என்ன அப்படின்னா, கடன் என்பது அன்பை முறிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடியது வெறும் வாசகம் அல்ல. ஒரு தீர்க்கதரிசி யாரோ ஒருவன் சொன்ன ஒரு மகத்தான சொல் அது. பணம் மனிதர்களை எவ்வளவு வேறுபடுத்த முடியுமோ அவ்வளவு வேறுபடுத்தி இருக்கிறது என்றால், அதை தாண்டிய மனிதர்களை எடுத்து உருவாக்கி காட்டுகிறது. ஒரு பக்கம் இப்படி ஒரு ஷேக்ஸ்பியரை சொன்னேன் என்றால், இன்னொரு பக்கம் நான் டால்ஸ்டாயை சொல்லுவேன். எனக்கு மிக பிடித்தமான எழுத்தாளர்கள் ரஷ்ய எழுத்தாளர்கள். டால்ஸ்டாயையும் டஸ்டாயெவ்ஸ்கியையும் நான் எப்போதும் வியந்து பேசுகிறேன். அந்த டால்ஸ்டாய் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், சின்ன புத்தகம் தான், தமிழ்லேயே வந்திருக்கு, நீதிபதியின் மரணம்னு பேர். ஒரு நீதிபதி 45 வயதில் திடீர்னு உடல் முக்க முடியாமல் போய் மரண படுக்கைக்கு போன ஒருவரை பற்றிய கதை. நம்ம எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, 40-45 வயதுக்கு கடந்த எல்லாருமே மனதிற்குள் பயந்துகிட்டே இருக்கிறாங்க, என் நேரம் எது நடக்குன்னு தெரியல, லேசாக ஏதாவது ஒன்று டாக்டர்கிட்ட ஓடு, பரிசோதனை பண்ணிக்கோ, எல்லா இருக்கிற பரிசோதனையும் எடு. ஏன் தெரியுமா, மனிதனுக்கு வலி உண்டாக தொடங்கும் போது அவன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று நம்புகிறான். அது என்ன காரணம் என்று தெரியாத போது அந்த காரணம் எதெல்லாம் வந்திருக்கலாம் என்று அந்த காரணங்களை பட்டியலிட்டுகிறான். அதுதான் நண்பர்களை டால்ஸ்டாய் எழுதிய நாவலும். வாழ்க்கையில் எல்லாமே போயிட்டேன், நீதிபதி ஆயிட்டேன், வசதியா இருக்கிறேன், நல்ல மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கான், ஆனால் திடீர் என்று என் இடுப்பில் ஒரு வலி உண்டாகிறது, அது நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது. நான் உத்தரவு போட்டால் என் வலி எனக்கு கட்டுப்படுமா, என்ன கட்டுப்பட மறுக்கிறது. மருத்துவர் பரிசோதனை சொல்லிட்டு சொல்றாரு, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நல்லா தான் இருக்கீங்க. இல்லை டாக்டர், இடுப்பில் எனக்கு பயங்கரமான வலி வருகிறது, வந்தால் எனக்கு உயிர் போவது போல இருக்கு. அப்படியா, நல்லா ஓய்வெடுங்க, சரியா இருங்கிறார். இவர் ஓய்வெடுக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன நினைக்கிறார் என்றால், என் வாழ்க்கையில் என்ன தவறு செய்தேன், எதற்காக எனக்கு நோய் வருகிறது. உலகிலேயே மனிதர்கள் எப்போதெல்லாம் நோய் வருகிறார்களோ அப்போதெல்லாம் கேட்கிற கேள்வி, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு இப்படி வருது. அப்படி என்றால் ஏதோ ஒரு தப்பு ஒரு நோயை கொண்டு வரும் என்று உங்களுக்கே தெரிந்திருக்கிறது. என்ன தப்பு என்ன நோயை கொண்டு வரும் தெரியாது, ஆனால் நீங்கள் யாருக்கோ செய்த தீங்கு உங்கள் உடலில் ஒரு நோயாக வெளிப்படும் என்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நீங்கள் எங்கே போய் முறையிடுகிறீர்கள் என்றால், கடவுள்கிட்ட முறையிடுறீங்க. என்னன்னா, நான் நல்லதுதான் செஞ்சேன், நல்லா தான் வாழ்ந்தேன், ஆனால் எனக்கு போய் வந்துருச்சே. மருத்துவர் இருக்கிறார், மருந்து கொடுக்கிறார், ஆனாலெல்லாம் உங்களுக்கு குணமாகாது. மாறாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், இந்த காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். பல நேரங்களில் மருத்துவர்கள் அந்த பொய் காரணத்தை சொல்றாங்க, சாப்பாடை மாத்தினா சரியாயிடும், லைஃப் ஸ்டைலை மாத்தினா சரியாயிடும். எதை செய்தாலும் சரியாகவில்லை என்றால், என்னை ஏதோ ஒன்று இயக்குகிறது, என் வலியை உருவாக்குகிறது, எனக்கு அது என்ன என்று தெரியல. ஆனால் அது எங்கே அழைத்து செல்லும் என்று எனக்கு தெரியும், அது என் மரணத்தை நோக்கி தான் என்னை அழைத்து செல்கிறது. என் மரணம் என்பது நான் விரும்பவே விரும்பாத ஒன்று, அதை நோக்கி நான் நடக்கவே மாட்டேன். எத்தனை முதிய வயதிலும் கூட எனக்கு அந்த பாதை பிடிக்காது. அந்த நீதிபதிக்கு இந்த கவலை இருக்கு. இந்த கவலையோடு அதைவிட பெரிய கவலை என்ன இருக்குன்னா, இவ்வளவு உடல்நலம் இல்லாமல் மரணப்படுக்கையில் நான் போராடி கொண்டிருக்கும் போது என் மனைவி சந்தோஷமா இருக்கா, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கா, அவங்க பாட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு ஜாலியா இருக்காங்களே, அது எப்படி? அது மனிதனுடைய 2வது பிரச்சனை என்னன்னா, அவன் துயரப்படும் போது அவன் குடும்பமும் சேர்ந்து துயரப்படத்தான் செய்யணும், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. நான் உடம்புக்கு முடியாம நோய் வந்து டாக்டரே கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருக்கேன், ஆனால் இவள் சந்தோஷமா வெளியே போறா. என் பிள்ளைகள் என்னுடைய வாரிசுகள், இவர்கள் தான் என் வாழ்க்கை என்று நினைத்தால் அவர்களுக்கு என் வலியே புரியல, அவர்கள் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கு.

அப்போ அவன் நினைக்கிறான் என்னன்னா, எல்லாமும் என் வாழ்க்கை இதுவரை நான் வெற்றி பெற்றவன் நினைத்தேன் இல்லையா, இந்த வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. உண்மையில் என் வாழ்க்கையை நான் மறுபரிசீலனை செய்வதற்கான மணியை எது அடிக்கிறது என்றால், என் மரணம்தான் அந்த மணியை அடிக்கிறது. அந்த மணி ஓசையை கேட்ட பிறகுதான் என் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்கிறேன். மறுபரிசீலனை செய்யும் போது அவனுக்கு என்ன தோன்றுகிறதுனா, என் மேலே தப்பு இல்லை, எல்லாரும் போல தான் இருந்தேன், கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வேலை கேட்டுக்கிட்டேன், நல்ல பதவிக்கு போயிட்டேன், சமூகத்தில் அந்தஸ்தாக இருக்கேன், பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் நல்லா தானே இருக்குது. ஆனால் 45 வயதில் ஒரு மனிதன் மரணம் அடையணுமா? உண்மையில் அப்படி ஏதாவது ஒரு எண்ணிக்கை இருக்கிறதா என்ன? நாம் குறைஞ்ச வச்சோம் வச்சுட்டா 100 வச்சுருக்கோம், 100 வயது மனிதரிடம் போய் கேளுங்க, இல்லை. எனக்கு நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய தந்தைக்கு 105 வயது இப்போது. அவர் சொல்லுகிறார், அந்த தந்தை என் வயது 105 இல்லை, 1.05 என்று. 100 கடந்த பிறகு இனிமேல் அதை என்னாக சொல்லக்கூடாது, 1 தான் வயது, 1.05 தான் என் வயசுன்னு சொல்கிறார். அவருக்கு இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட போதும்னு தான் தோணுது, வேண்டும் என்று தான் ஆசை இருக்கிறது. அப்படின்னா 45, 55, 65 எல்லாம் இல்லை, மனிதன் அடிப்படையில் வாழ விரும்புகிறவன், இன்பங்களோடு வாழ விரும்புகிறவன், நோய் இல்லாமல், வலி இல்லாமல், துயரம் இல்லாமல், இன்பங்களை வாழ்நாளெல்லாம் அனுபவிக்க விரும்புகிறவன். நோய் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தர ஆரம்பிக்கிறது, உன் உடல் என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட கருவி மட்டும்தான், அந்த கருவியை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்று அது உனக்கு பாடம் சொல்லி தருகிறது. இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு இடையில் இந்த மனிதனுக்கு ஆறுதல் தருகிற ஒருவன் இருக்கிறான், அந்த நீதிபதியின் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரன். அவன் சொல்கிறான், எல்லோருக்கும் இப்படி ஆகதாங்க செய்யும், உடம்பு முடியலன்னா என்ன ரெஸ்ட் எடுங்க. இவன் சொல்கிறான், என் காலே வலிக்குது, உங்கள் கால்களை என்னுடைய தோளில் வைத்து கொள்ளுங்கள் என்று அமர்ந்து அவன் தோளில் இவருடைய கால்களை வைத்து கொள்ள வைக்கிறான். இவர் சொல்கிறாரு, என் மனைவி அப்படி செய்யவில்லை, என் பையன் செய்யலை, மகள் செய்யவில்லை, ஆனால் என் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அவன், என் தோள்களில் நீங்கள் உங்கள் கால்களை வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா, அது சுகமாக இருக்கிறது என்றால், வலி குறைவாக இருக்கிறது என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றானே. இவன் வாழ்க்கை என்னை விட மேம்பட்டது இல்லையா? இவன் என்னை விட மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறானே. இவன்ட்ட வசதி தான் இல்லை, பணம் தான் இல்லை, வேலை தான் பார்க்கிறானால், எவ்வளவு அன்பு, எவ்வளவு பெரிய வாழ்க்கை, அவனை தன்னை விட சிறந்த வாழ்க்கை வாழ்பவனாக நினைக்கிறான். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமே, இவ்வளவு பணம் வசதியை விட யாரோ ஒருவருடைய துயரத்தை தான் ஏற்றுக்கொண்டு அவருக்கு சற்ப நேரமாவது மகிழ்ச்சி தர முடியும் என்றால் அந்த மகிழ்ச்சியை வழங்கி கொண்டு, இந்த வாழ்க்கை இப்படிப்பட்டதுதான், கஷ்டங்கள் உண்டு என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்திருக்கலாமே நினைக்கிறோம். ஆனாலும் இப்படியெல்லாம் உணர்ந்தால் உடனே வாழ்க்கை மாறிடாது. மரணம் அவன் கதவை தட்டுகிறது, அறைக்கு வருகிறது, பிள்ளைகள் எல்லாம் வருகிறார்கள். அவன் வாழ்க்கை முடிந்து போன பிறகு அவர்கள் வாழ்க்கை வேறொன்றாக தொடங்கப் போகிறது, அதை பற்றித்தான் அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் இவனுக்கு இப்போது இந்த புரிதலுக்கு அப்புறம் ஒரு உண்மை இருக்கிறது, அவர்கள் மீது நாம் கோபப்பட தேவையில்லை, அவர்களில் யாரும் தவறானவர்கள் அல்ல, என்னை வெறுக்கவில்லை, மாறாக நான் தான் இந்த வாழ்க்கை முழுவதும் என்னை பற்றியே நினைச்சிட்டே இருந்திருக்கிறேன், என்னுடைய இன்பங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கேன், என்னால் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறேன், அது இல்லைன்னு சொல்றார். 1896 டெத் ஆஃப் இவான் இலியட்ஸ் அப்படிங்கிற இந்த நாவலை டால்ஸ்டாய் எழுதினார். கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில் இந்த வயதில் தான் இருந்தார். 135 வருடங்களுக்கு அப்புறம் நான் அந்த புத்தகத்தை படிக்கிறேன். படிக்கும்போது, இப்போது இல்லை, நான் என்னுடைய 20 வயதில் அந்த புத்தகத்தை படித்தேன். படிக்கும்போது எனக்கு தோன்றுகிறது, ஒரு மருத்துவர் உங்களுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மனிதனுடைய மனதை, உடலை, உடலினுடைய சிரமங்களை, வலியை பாடமாக நடத்தினால் எப்படி நடத்துவாரோ, அதை விட மேலாக ஒரு எழுத்தாளன் எப்படி இவருக்கு தெரியும், எப்படி இவ்வளவு துல்லியமாக இந்த உணர்ச்சிகளை சொல்றார். அந்த வீட்டை, மனைவியை, பிள்ளைகளை, அந்த இவான் இலியச்சினுடைய குடும்பத்தில் அத்தனை பேரையும், அந்த வேலைக்கார கரிசம் உட்பட எல்லாரையும் என் கண்ணு முன்னாடி எப்படி கொண்டு வந்திருக்கார். நான் ரஷ்யாவுக்கு சென்றதில்லை, அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று தெரியாது. சின்னஞ்சிறிய மல்லாங்கிணர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் கூட நினைவு இருக்கிறது, அது ஒரு மதிய நேரம் படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த மதிய நேரத்தில் என் கதவு திறந்து எங்கோ ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் அவருடைய மரண படுக்கையும் எல்லாமும் தெரிகிறது என்றால், இந்த வாழ்க்கையில் கால எந்திரம் இல்லாமலே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போவதற்கு புத்தகம் மட்டும்தான் துணை நிற்கும். ஒரு பைசா செலவு இல்லாமல் நான் ரஷ்யாவுக்கு போயிட்டேன், ரஷ்யாவில் இருக்கவங்களை எல்லாரையும் பார்த்துட்டேன். பார்த்ததோடு 20 வயதிலேயே அது எனக்கு ஒரு பாடமாக, மனதில் ஆழமாக வேரூன்றி விட்டது. என்ன என்றால், உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்துக் கொள்ளப் போகிறாய், இவான் இலியட்ச் போன்று சமூகத்தினுடைய அந்த படிக்கட்டுகளில் ஏறி வசதி, வேலை, அந்தஸ்து, குடும்பம் என்ற பாதையில் தான் போகப் போகிறாயா, அல்லது இதுவெல்லாம் இல்லாமல் ஒரு எளிய வாழ்க்கை போதும், ஆனால் அந்த வாழ்க்கையில் பிறருக்கு நீங்கள் உதவுவது போல, பிறரது துயரங்களை புரிந்து கொள்வது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீர்களா?

0: எது உங்களுக்கு முக்கியமானது என்ற கேள்வியை 20 வயது பையன் மனதில் ஒரு புத்தகம் விதைத்தது. அன்று என்னோடு படித்த மாணவர்கள், என்னை விட மிகச்சிறப்பாக படித்த மாணவர்கள், மிகப்பெரிய இடத்திற்கு போவார்கள் என்று நம்பிய மாணவர்கள் யாரும் இன்று என்ன செய்கிறார்கள் என்றே தெரியல. ஆனால் எனக்கு அந்த புத்தகம் ஒரு மனதில் ஒரு ஆழமான நம்பிக்கையை உருவாக்கியது. என்ன என்றால், தைரியமாக நீங்கள் விரும்பிய பாதையில் செல்லலாம். எங்கோ ஒரு எழுத்தாளன் இன்னொரு ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 20 வயது இளைஞனுக்கு அவனுக்கு உலகத்தை அறிமுகம் செய்ய முடியும் என்றால் அந்த வேலையை நீ ஏன் உன் வேலையாக ஆக்கக்கூடாது? அன்றைக்கு அவர் என் பக்கத்தில் இருந்து கொண்டு டால்ஸாயே சொல்லுவது போல தெரியுது, நீ ஒரு எழுத்தாளனாக விரும்பினால் நீ செல்ல வேண்டிய பாதையில் ஒரு பாதையை நான் உனக்கு காட்டியிருக்கிறேன் என்று. அந்த கைகளை அந்த நேரத்தில் நான் உணர்ந்தேன். என் விருப்பத்துக்குரிய என்னுடைய பாட்டனுடைய கைகளைப் போல ஒரு டால்ஸாயினுடைய கைகள் என்னை அரவணைத்துக் கொண்டு எனக்கு, நீ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கலாம், இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்காமல் போயிருக்கலாம், ஆனால் இலக்கியம் உனக்கு எல்லாவற்றையும் தரும் என்று அந்த பெரிய நம்பிக்கையை புத்தகம் உருவாக்கியது.
1: திருச்சி சாரதாஸ் வழங்கிய களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள். இந்நிகழ்ச்சி 2023 புதுக்கோட்டையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

நேர்களை அடுத்ததாக 11 மணிக்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். எந்த கால வரையறையும் நமக்கு கிடையாதுங்க. தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434241 202.1 அல்லது 240 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் காலை 11 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு புதுதில்லி வந்தடைந்தார். முன்னதாக நேற்று நியூசிலாந்துடன் கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத எதிர்ப்பு, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் 10 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பசுமை இந்தியாவை உருவாக்க மக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுதில்லியில் இன்று நடைபெறும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து 16,000-க்கும் மேற்பட்டோருடன் அவர் காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் ஆகிய ஆயுஷ் படிப்புகளுக்கு நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய மருத்துவ ஹோமியோபதி துறை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணாக்கர் சேர்க்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நாள் விழா வரும் 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பெரம்பலூர் மாவட்டத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: ஆண்டுதோறும் ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி பெரம்பலூர் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் வரும் 14ஆம் தேதி பெரம்பலூர் பாரத சாரண சாதனை கூட்டரங்கில் அனைத்து வகையான பள்ளிகளில் பயிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி மற்றும் பேச்சு போட்டி நடைபெறுகிறது. பள்ளி மாணவ மாணவிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: இருந்து எம் செல்வராஜ்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறிய 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்துகளை தடுக்கும் வகையில் தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்கத்தின் 6 குழுக்கள் இதுவரை 206 பட்டாசு ஆலைகளில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15 தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:04 ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி தான் இனிமேல் கேட்டு ரசிக்க போகிறோம். நமக்கு பிடிச்ச பாடல்களை காற்றலைகளில் கேட்க போகிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதில். பொறுமையாக ஓடக்கூடிய நிமிஷங்கள், ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய வருஷங்கள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓரளவுக்கு வேகமாக ஆனால் வேகமாக அதை மனசில் வச்சுக்கணும் அப்படி ஓடக்கூடிய நாட்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கு. ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நின்றுதான்னுச்சு, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு யோசித்து அங்கலாய்த்து சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நாளில். இந்த காலை பொழுத உற்சாகமாக மகிழ்ச்சியாக நம்ம நமக்கு பிடித்த பாடல்களை கேட்டுக்கிட்டே கொண்டாட்டத்தோடு போக்கலாம், கழிக்கலாம். நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்க 04-3-1-246-102-1 அல்லது 240-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: நேரம் 11:11 ஆக போதுங்க. ஞாயிற்றுக்கிழமையின் காலைப்படுத்தல உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியை கேட்டிருந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச திரைசி பாடல்களை இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-102-1 அல்லது 240-102-1. இப்போ நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய முதல் நேயர் யார் எங்கேருந்துன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் வட்டம் கிறிஸ்து சந்திரம் திருச்சி சப்பானி பேசுறேன் ஐயா.
0: சப்பானி ஐயா வணக்கம். காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் நல்ல எல்லாத்துக்கும் வணக்கம் ஐயா.
0: காலை கடந்த ஒரு நிமிஷமா நம்ம வணக்கம் வணக்கம்னே சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட நாங்க நிகழ்ச்சியில?
1: போச்சிரி படத்துல இருந்து வசந்த முல்லை போலே வந்து பழைய பாட்டோட ரீமேக் சார், அதனால எனக்கு
0: ரொம்ப பிடிக்கும்.
1: பாட்டு பிடிக்கும், அந்த அந்த பாட்டு போட மாட்டீங்க இப்ப, அதனால அதே ரீமேக் பண்றது பாட்டு கேட்கறது.
0: சிறப்புங்க, சிறப்பு. கேட்டலாமா?
1: நன்றி, நன்றி,
0: நன்றிங்க, நன்றி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேரம் 11:17 ஆக போதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியை கேட்டு நினைச்சிருக்கோம். நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்பட்டாலே சச்சோ இந்த இன்வெர்ட்டர் தாங்குமா, நம்ம பவர் பேங்க்கில் சார்ஜ் இருக்கா, இல்லை இது எதுவுமே இல்லைனா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்ருப்போம். இல்லை இந்த மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நம்மளோட வாழ்க்கையில் குறுக்கிடும். அப்படி ஒரு நாள் தான் நாளைக்கு. தோரங்குறிச்சி பகுதி மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய துணைமின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்கப் போகுது. அதனால் துவரங்குறிச்சி, அழகாபுரி, அக்கியம்பட்டி, நாட்டார்பட்டி, அதிகாரம், கடவுளம்பட்டி, உசிலம்பட்டி, ஆலம்பட்டி, இக்கரை, கோசிக்குறிச்சி, செவந்தாம்பட்டி, தெத்தூர், செவல்பட்டி, பிடாரப்பட்டி, வெங்கட் நாயக்கன்பட்டி, அடைக்கம்பட்டி, நல்லூர், பில்லுப்பட்டி, கல்லுப்பட்டி, அயன்புருவாய், வேலக்குறிச்சி, மருங்காபுரி, காரைப்பட்டி, கரடிப்பட்டி, கஞ்சநாயக்கன்பட்டி, கல்லக்காம்பட்டி, சிங்கிலிப்பட்டி, எம் இடையப்பட்டி, பழைய பாளையம், இந்த பகுதிகளில் நாளைக்கு காலையில் 9:45 மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.

0: இந்த பாடலுக்கு தான் அடுத்ததாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. யார் எப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: எங்களோட நாங்க உங்களோட நீங்க சார், இனிய காலை வணக்கம் சார். சோபனபத்து வந்து மாலா சிதம்பரம். யா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம் சார். நம்ம எக்ஸாம் கேட்டுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கோம்
0: சார். சரிம்மா, நீங்க என்ன பாடல் கேட்க போறீங்கிற ஒரு குட்டி ஒளி கேட்டுட கேட்டோம். சொல்லுங்கம்மா.
1: நல்ல திறந்தது கதவு. சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். அந்த பாட்டு போடுங்க சார்.
0: நீங்க கேட்ட பாடல் சரியா கேட்டுடலாம். நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றிம்மா.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 11:23 ஆயாச்சு. அடுத்ததா இந்த இனிய பாடலை கேட்கறதுக்காக நம்முடைய நேம் நியூயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்கம்மா.
2: திருச்சி மாவட்டம் நவலூர் இருந்து நதியா பேசுறேங்க சார்.
1: நதியாமா வணக்கம், காலை வணக்கம்.
2: ஆமாங்க சார். ஜானகம்மா பாடல் கொடுங்க சார். தாய் மனசுல இருந்து தூது வலையில இருக்கு.
1: ஆஹா, இனிமையான பாடல் கேட்டலாமா? நன்றி. நம்ம நேயர்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலையும் கூட தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழக அரசனுடைய உழவர் பாதுகாப்பு திட்டம், முதல்வரோட உழவர் பாதுகாப்பு திட்டம் ஊரக பகுதிகளில் செயல்பட்டு வருது. இதில் உறுப்பினராக பதிவு செஞ்சவங்க அவங்கள சார்ந்து இருக்கக்கூடியவங்க. இப்போது அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய திருமண உதவித்தொகை, விபத்து மரணம், காயம், இயற்கை மரணம், ஈமச்சடங்கு செலவு, உறுப்பினர்களை சார்ந்தவங்களுக்கான கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, இதெல்லாம் பெற விண்ணப்பிக்கலாம். தற்காலிக உழைக்கும் திறனற்ற நோயால் பாதிக்கப்படுறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் ஆல்ரெடி விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அவங்க இந்த உதவித்தொகைகளை நீங்கள் பெற இப்போது விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்ட அலுவலகங்களை நீங்கள் சமூக பாதுகாப்பு திட்டத்தோட தனி வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் இதை விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவல்களுக்கு உங்கள் வட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலரையோ இல்லை வட்ட அலுவலகத்தையோ, வட்டாட்சியர் அலுவலகத்தையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கேட்கலாம் அந்த இனிய பாடலை.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி புதுசு, சேவிங்ஸ் பவசு, திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
5: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நேரம் 11:31 ஆயாச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கோம். அடுத்ததாக 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் வானொலிக்கு 90 நாடகத்தில் தேர்வான அபூர்வ சகோதரிகள் நாடகம் கேட்க போகிறோம். தமிழ் செல்வி கல்யாணசுந்தரம் அவர்கள் எழுதி அனுப்பினது. அடுத்ததாக எம் ராமசாமி அவர்களுடைய தேன் நிலவு நாடகம், இரண்டுமே இன்றைக்கி சூரியகாந்தி நிகழ்ச்சியில் பிற்பகல் 12:10. இப்போ அடுத்ததா உங்களோட நாங்க நிகழ்ச்சியில விருப்ப பாடலை கேட்கறதுக்கு நம்மோடு இணையிறது யாரு? வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் பேசுறேன் சார்.
0: வணக்கம்யா, சொல்லுங்க.
1: இன்னைக்கு ஜானகி அம்மா இன்னைக்கு இறந்துருக்காங்க, அதனால நல்ல ஒரு பாடகி அம்மா, நல்லா அருமையா பாடக்கூடிய ஒரு அம்மா இறந்துருக்காங்க. அவங்க நினைவால வந்து டீங்கல் கட்டி அப்படின்ற படத்துல வந்து வெள்ளை நீலா இரண்டும் வெள்ளை வெள்ளை நீலான்னு சொல்லி ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. நல்ல ஒரு குழந்தைக்காக அந்த பாடலை, அவங்க ஆத்மா சாந்தியோட அந்த பாடலை கொடுத்துருங்க சார். நேர்களுக்கும் எனக்கு எல்லாத்துக்கும்
0: நன்றிங்க. நன்றி
1: நன்றி நன்றி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

0: நேரம் 11:38 ஆக போதுங்க. உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் நம்மோட இணையம் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. முருகேசன் ஐயா, காலை பொழுது எப்படி போகுது ஞாயிற்றுக்கிழமையில? சரிங்க, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு? நன்றி, வணக்கம். நன்றி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

நேரம் 11:43 போகுதுங்க. நாட்டுப்புற கலைஞர்களுக்கான விருதுகள் பெற கலை இளமணி, கலை வளர்மணி, கலை சுடர்மணி, கலை நன்மணி, கலை முதுமணி விருதுகள் பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. அந்தந்த மண்டலங்களில் இருக்கக்கூடிய மண்டல கலை பண்பாட்டு மையத்தை அணுகி நீங்கள் இந்த விருதுகள் பெற விண்ணப்பிக்கலாம். அங்கே உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களில் இருப்பாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம், பிள்ளையார்பட்டி, தஞ்சாவூர், 613-403 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 30 அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆசிரியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. எல்லா மாவட்டங்களையுமே அந்தந்த மண்டல கலை பண்பாட்டு மைய அலுவலகங்களில் நம்ம இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கான விருதுகள் பெற உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியை கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நீங்களும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 04-31-246-102-1 அல்லது 240-102-1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: நேரம் 11:51 ஆயாச்சுங்க. உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்ட முகாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களையும் நடக்கப்போகுது. அரியலூர் வட்டத்தில் இந்த முகாம் 15-16 தேதிகள் இம்மாதம் நடக்கப்போகுது. காலையில் 9 இந்த முகாம் தொடங்க இருக்குது. மாலை 4:30 வரைக்கும் அரியலூரோட வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பொதுமக்கள் நேரில் சந்தித்து அவர்கிட்ட மனுக்களை கொடுத்து பயன்பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க அந்த பகுதி மக்களுக்கு. அடுத்ததாக உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
1: விராலிமலையிலேருந்து ஏழுமலை, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல்?
1: இலக்குமோ ரயில் இருந்து கோயில் மணி ஓசை தண்ணி கேட்டதார் அந்த பாட்டு
0: வேணும் கேட்டுலாங்களா?
1: ஆ ஓகே சார்,
0: நன்றிங்க.
2: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
3: பாஞ்சாலி பாஞ்சாலி.
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
3: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேரம் 11:57 ஆக போதுங்க. உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி கேட்டடைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய அபூர்வ சகோதரிகள் நாடகமும் எம் ராமசாமி அவர்கள் எழுதிய தேன்நிலவு நாடகங்கள் நமக்காக காத்திருக்கு. சூரியகாந்தி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலியும் முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் இன்று பிற்பகல் 12:10.

0: கேட்டிருக்கிறீங்க. இது நம்மட்டு சீஃப் எம் ரெயின்போ 102.1 நேரம் 12 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு புதுதில்லி வந்தடைந்தார். தமது 3 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்தார். 2ம் கட்டமாக இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். இறுதிக்கட்டமாக நியூசிலாந்தில் நேற்று அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். தொடர்ந்து கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத எதிர்ப்பு, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் 10 ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு பொது மன்னிப்பு திட்டம் 2026 அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தங்களது நிறுவனத்தில் குறைந்தபட்ச ஊழியர்கள் எண்ணிக்கை மற்றும் நிதி அளவுகள் குறித்த தகவல்களை முறைப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 6 மாதங்களுக்குள் நிறுவனங்கள் இத்தகவல்களை முறைப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களை அடுத்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31ம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் இன்று பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்பை உறுதி செய்யவும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் காவல்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ் இத்தாலியின் ஜானிக் சினரை இன்றிரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: குறளமுதம்
2: காலமறிதல் 49 அதிகாரம் 5 குறட்பா.
3: காலம் கருதி இருப்பார் கலங்காது, ஞாலம் கருதுவார்.
2: உலகை வெற்றி கொள்ள கருதுகின்றவர்கள் அதற்கேற்ற காலத்தை எதிர்பார்த்து அதுவரையும் மனம் தளராமல் காத்திருப்பார்கள்.
3: காலம் கருதி இருப்பார் கலங்காது, ஞாலம் கருதுவார்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
0: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: இயற்கை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மட்டும் போதும் அப்படிங்கறது கிடையாது. அது ஒரு எதிர்கால பாதுகாப்புக்கான அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இயற்கைய பாதுகாக்கிறதுக்கு ஆர்வலர்கள் சாதாரணமா கடந்து வர்றது கிடையாது, ரொம்பவும் பெரிய பெரிய சவால்களை சந்திச்சுதான் அதைய நிறைவேற்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் சொல்ல இருக்கிறாங்க. மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
5: அன்புடையீர் வணக்கம். இன்று நான் உங்களோடு பேச போவது வங்காளி மத்தாய் அவர்களை பற்றி. ஆப்பிரிக்காவின் கென்யா நாட்டின் பசுமையான மலைத்தொடர்கள், வளமான பள்ளத்தாக்குகள் சூழ்ந்த சூழலில் 1940 பிறந்து வளர்ந்தவர்தான் வங்காளி மத்தாய். ஆப்பிரிக்க பெண்களுக்கு உயர்கல்வி கிடைப்பது மிகவும் அரிதான ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் வங்காளி மத்தாய் அமெரிக்காவில் பயின்று நைரோபி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். இதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவின் முனைவர் பட்டம் பெற்ற முதல் பெண்ணாக உயர்ந்தார். 1970களில் கென்யாவில் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மாற்றங்கள் வங்காரியை மிகவும் கவலைக்குள்ளாக்கின. காடுகள் அழிக்கப்பட்டன, ஆறுகள் வற்றின, மண் அரிமானம் அதிகரித்தது. கிராமப்புற பெண்கள் எரிபொருள், மரக்கட்டைகள் மற்றும் தண்ணீர் பெற நீண்ட தூரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இயற்கை சீர்கேடு நேரடியாக வறுமை பசியோடு தொடர்புடையது என்பதை அவர் உணர்ந்தார். இதற்கு அவர் கண்டுபிடித்த தீர்வு மிகவும் எளிமையானது, அதாவது மரங்களை நட்டு வளர்த்தல். 1977 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அவர் கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் என்ற இயக்கத்தை தொடங்கினார். ஆரம்பத்தில் 7 மரங்களை நட்ட இந்த முயற்சி பின்னர் ஒரு மகத்தான மக்கள் இயக்கமாக வளர்ந்தது. இந்த இயக்கத்தின் மூலம் பெண்கள் மரக்கன்றுகளை வளர்த்து தங்கள் நிலங்களை மீட்டெடுக்க தொடங்கினர். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மட்டுமல்ல, பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு, சுய நம்பிக்கை, சமூக மரியாதை ஆகியவற்றையும் வளர்த்தது. இந்த இயக்கம் இன்று வரை 5 கோடிக்கும் அதிகமான மரங்களை ஆப்பிரிக்கா முழுவதும் நட்டு வளர்த்துள்ளது. வங்காளி மத்தாயின் பயணம் எளிதானது அல்ல. கென்யாவில் இருந்த ஆட்சியாளர்கள் அவரது முயற்சிகளை பலமுறை எதிர்த்தனர். நைரோபியில் உள்ள உஹுரு பார்க்கை கைப்பற்ற அவர் நடத்திய போராட்டம் மிகவும் புகழ் பெற்றது. அந்த பூங்காவில் உயரமான கட்டிடம் கட்ட அரசாங்கம் திட்டமிட்ட போது வங்காளி மக்கள் போராட்டங்களை நடத்தினார். அவர் தாக்குதல்களையும் கைது நடவடிக்கைகளையும் எதிர்கொண்டார். இருந்தாலும் அவர் பின்னடையவில்லை. இறுதியில் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. 2004 வங்காளி மத்தாயின் பணி உலக அளவில் பாராட்டப்பட்டது. அவருக்கு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. இதன் மூலம் நோபல் அமைதி பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்ணாக உயர்ந்தார். இந்த விருது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக நீதி, ஜனநாயகம் ஆகியவற்றை ஒன்றிணைத்த அவரது பங்களிப்பை மதித்தது. அவர் கூறிய ஒரு முக்கியமான கருத்து, நாம் மரங்களை நடும்போது நம்பிக்கையையும் அமைதியையும் விதைக்கிறோம் என்பதே அது. 2011 வங்காளி மத்தாய் மறைந்தாலும் அவரது பாரம்பரியம் தொடர்ந்து உயிரோடு உள்ளது. கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் இன்னும் செயல்பட்டு காடுகளை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கவும் மக்களை ஊக்குவிக்கிறது. அவர் மாமா மிட்டி, அதாவது மரங்களின் தாய் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார். வங்காளி மத்தாய் ஒரு சாதாரண பெண்ணாக தோன்றலாம், ஆனால் அவரது சிந்தனைகள் உலகத்தை மாற்றியவை. மரம் நடுதல் போன்ற சிறிய செயல்களும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை அவர் நிரூபித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது வாழ்வின் அடிப்படை. எதிர்கால தலைமுறைகளின் நலனுக்காக இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை என்பதை அவர் நினைவூட்டுகின்றார். ஒரு பெண், ஒரு மரம், ஒரு குரல், இவை மூன்றும் சேர்ந்தால் உலகையே மாற்ற முடியும் என்பதை வங்காளி மத்தாய் வாழ்வின் மூலம் காட்டியுள்ளார். அவர் உண்மையிலேயே உலகளாவிய பசுமை போராளி எனும் பெருமைக்கு உரியவர். ஆகவே அருமை நண்பர்களே, நாம் அனைவரும் வங்காளி மத்தாய் அவர்களின் வழியில் நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும்.

0: பயணம் தொடர்வோம், பயணனை காப்போம். நன்றி, வணக்கம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: सूर्यकांति। நிகழ்ச்சியில் முதலில்
1: வானொலிக்கு 90 நாடக போட்டியில் தெரிவு பெற்ற அபூர்வ சகோதரிகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள்.
2: ஏங்க, நம்ம ரெண்டு பசங்களும் படிப்பு முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு.
3: ஆமா,
2: ரெண்டு பேருமே வேலை பார்க்க டவுனுக்கு போக மாட்டோம்னு உறுதியா சொல்லிட்டு கிராமத்திலேயே நம்ம நிலங்களை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடலாமே. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சிருங்களே.
3: நீ சொல்றது சரிதான் கமலம், அதுக்கு ஒரு யோசனை வச்சிருக்கிறேன்.
2: என்ன யோசனைங்க அது?
3: நம்ம பக்கத்து கிராமத்துல ராமுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு 2 பொண்ணுங்க. போன மாசம் சிதம்பரத்துல உன் அக்கா மகன் கல்யாணத்துக்கு போனோம்ல,
2: ஆமா,
3: அப்ப பார்த்தேன். 2 பிள்ளைங்களுமே காலேஜ் படிப்ப முடிச்சிட்டாங்களாம்.
2: சரி,
3: நம்ம பையன்களுக்கு பொருத்தமாவும் இருப்பாங்க. நீ என்ன சொல்ற?
2: ஆமாங்க, நானும் பார்த்தேன். ஆனா
3: என்ன ஆனான்னு இழுக்கிற?
2: இல்ல, ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்காங்க, நம்ம பசங்களுக்கும் பொருத்தமாவும் இருப்பாங்க. ஆனா ஒரே வீட்டை சேர்ந்த ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு மருமகள்லாம் வந்துட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஓரம் கட்டிட்டா என்ன செய்யறதுன்னு தான் யோசனை.
3: அதெல்லாம் நீ கவலைப்படாத, ஏற்கனவே நான் நல்லா விசாரிச்சிட்டேன். 2 பொண்ணுங்களும் நல்ல குணமான பொண்ணுங்க தான்னு பெரியவங்க கிட்ட விசாரிச்சிட்டேன். நல்ல மரியாதையோட நடந்துக்குவாங்களாம். அப்புறம் அந்த 2 பொண்ணுங்களையும் நம்ம பையன்களுக்கு முடிச்சிட்டா அவங்களுடைய நிலங்களையும் நம்ம பயல்களே பாத்துக்குவானுங்கல்ல.
2: சரிங்க, நீங்க எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணிதான் பண்றீங்க. எதுக்கும் கல்யாண தரகர வர சொல்லிடுங்களே.
3: வர சொல்லுவோம்.
4: ஏங்க, நம்ம புரோக்கர் பொன்னுசாமி நேத்து வரன் பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாரே, எந்த ஊர் மாப்பிளைங்க?
5: எல்லாம் நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற ராஜசேகரன் பசங்களை பத்தி தான் சொன்னாரு.
4: ஓ,
5: அவருடைய 2 பசங்களும் படிச்சு முடிச்சுட்டு சொந்த கிராமத்திலேயே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. அவங்களுக்கு கிராமத்தில் ஏக

0: புற்று சொத்து சுகமெல்லாம் இருக்கான். நல்ல வசதியான இடம்தான். நம்ம ரெண்டு மகளையும் அவரோட ரெண்டு பையங்களுக்கும் கேட்கறதா? நாம என்ன பதில் சொல்றது? உன் பொண்ணுங்களை கேட்டு சொல்லு.
1: சரிங்க.
2: என்ன கமலா, நம்ம சின்ன மருமக காமாட்சி எங்க, மீனாட்சி என்ன பண்றா?
3: நீங்க பார்த்து கொண்டு வந்த ரெண்டு மருமகளும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. என்ன ஒரு வேலை கூட செய்ய விடுறதே இல்ல. அதுலயும் சின்ன மருமக காமாட்சி ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் இழுத்து போட்டு செய்யறா. ரெண்டு பேருமே கிச்சனுக்கு என்ன வரவிடுறதே இல்ல. மீனாட்சி டவுனுக்கு போயிருக்கா. என்ன, மீனாட்சிக்கு தான் இன்னும் அந்த கடவுள் கண்ணை திறக்கல. அவளுக்கும் ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்.
2: சரி, கடவுள் என்ன கணக்கு வச்சிருக்கானோ, நாம என்னத்தை கண்டோம்.
3: ஆனாலும் பாருங்க, மீனாட்சியோட நல்ல குணத்தை, தன் தங்கச்சி பிள்ளைங்க ரெண்டையும் தான் பிள்ளைங்க மாதிரியே பாத்துக்கிறா. அந்த பிள்ளைங்களும் பெத்த அம்மாவை விட பெரியம்மா மேல அவ்வளவு பாசமா இருக்குதுங்க. முருகா, மூத்த மகனுக்கும் மருமகளுக்கும் உன்ன மாதிரியே அழகான ஒரு பிள்ளைய கொடுப்பா.
0: அம்மா மீனாட்சி, எனக்கு ஆன்வ அரிசி இல்லை. அதனால் உனக்கும் உன் தங்கச்சி காமாட்சிக்கும் சொத்தை சமமாக பிரித்து எழுதலாம்னு யோசிக்கிறேன். அதுக்காகத்தான் உன்னையும் அவளையும் வர சொன்னேன்.
4: அப்பா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அதுக்கு இப்போ என்னப்பா அவசரம்?
0: இல்லைம்மா, எனக்கும் வயசாகிக்கிட்டே வருது. உங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியாக இல்லை. அதனால் எங்கள் கடமையை நாங்கள் சரியாக செய்யணும் இல்லையா?
4: உங்கள் எண்ணம் சரிதான்ப்பா, ஆனால் என்னோட யோசனையே வேறப்பா.
0: என்ன மீனாட்சி, எதுவாக இருந்தாலும் சொல்லு, வெளிப்படையாக பேசு.
4: அப்பா, எனக்கோ குழந்தை இல்லை. என்னோட விதி நான் என்னன்னு சொல்கிறது? இதெல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. அதனால்
0: அதனால் என்னம்மா?
4: எனக்கு பிரிக்கிற சொத்தையும் தங்கச்சி காமாட்சி பேருக்கே எழுதிடுங்கப்பா. எனக்கு எதுவுமே வேண்டாம்.
1: ஏம்மா மீனாட்சி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இது சரியா வராதுமா. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்.
4: இல்லம்மா, நான் உறுதியா தான் சொல்றேன். இத நான் மட்டும் சொல்லல, என் வீட்டுக்காரர்கிட்டயும் கேட்டுட்டு ரெண்டு பேரும் தான் சொல்றோம். எனக்கு பிரிக்கிற சொத்தையும் என்னோட தங்கச்சிக்கே கொடுத்துருங்கம்மா.
0: மீனாட்சி, நல்லா யோசிச்சுக்கம்மா. நாளைக்கு சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாமா. நாம எதிர்பாராத சூழ்நிலை வந்தா அது உனக்கும் கஷ்டம், காமாட்சிக்கும் கஷ்டம். உங்கள் உறவில் சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாதுமா.
4: இல்லைப்பா, கண்டிப்பாக அப்படி எதுவும் நடக்காது. பார்த்துக்கலாம். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் முழு மனசாக சொத்தை எழுதி கொடுக்க சம்மதிக்கிறோம்ப்பா.
0: அப்புறம் உன் இஷ்டம்மா. எனக்கு வேற என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா.
5: மீனாட்சி, கொஞ்சம் இங்கே வா.
4: என்னங்க?
5: இப்படி உட்காரு.
4: ஆ, சொல்லுங்க.
5: நாம் ஒன்று நினைக்க, கடவுளோட கணக்கு வேற மாதிரி இருக்கு. நாமளே எதிர்பாராம காலம் மூண காலத்தில் நமக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஆயிடுச்சு. அதுகளுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. விவசாயமும் முன்ன மாதிரி இல்லை, வியாபாரமும் படுத்துருச்சு. இந்த லட்சணத்தில் பிள்ளைங்களை எப்படி கார் சேர்க்கறதுனே தெரியல.
4: அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது? எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரோம்.
5: நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே.
4: என்னங்க, எங்கிட்ட போய் இப்படிலாம் பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க.
5: நமக்கு புள்ள இல்லாத காலத்துல உங்க அப்பா உனக்கு பிரிச்சு கொடுத்த பங்குல நமக்கு சேர வேண்டியத உன் தங்கச்சி கொடுத்துட்டோம். ஞாபகம் இருக்கா?
4: ஆமாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எடுத்த முடிவு தானே அது. எழுதி கூட கொடுத்துட்டோமே.
5: ஆமாம் மீனாட்சி, ஆமாம். இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நமக்கு நேரம் நல்லா இல்லை. வாழ்க்கையை ஓட்டுறதே ரொம்ப சிரமமாக இருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மீனாட்சி,
4: நீங்கள் பேசுகிறத பார்த்தா அந்த பங்கை இப்போ கேட்கலான்னு சொல்கிறீங்க போல இருக்கே.
5: ஆமாம் மீனாட்சி, நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். நீயும் நல்லா யோசிச்சு பாரு, ஒரு நல்ல முடிவை சொல்லு மீனாட்சி.
4: சரி, பார்க்கலாம்.
6: வாக்கா, இத்தனை நாளா என் வீட்டுக்கு வர வழி தெரியலையா?
4: காலத்தோட கோலம் அப்படி ஆயிடுச்சு காமாட்சி. நீ எப்படி இருக்க? இப்போ என் சூழ்நிலை கொஞ்சம் சரியா இல்லை, அதனால

0: உன்னை பார்த்து ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன் காமாட்சி.
1: என்ன உதவிக்கா?
0: அது அது வந்து நாங்கள் உனக்கு எழுதி கொடுத்த சொத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறியா காமாட்சி?
1: என்னது, என்ன அக்கா பேசுகிற? நீயும் அத்தானும் கலந்து பேசி தானே அந்த முடிவை எடுத்தீங்க? நானா கேட்டேன்?
0: உண்மைதான் காமாட்சி நீ சொல்கிறது. அப்போது மனசார தான் எழுதி கொடுத்தோம், இல்லைன்னு சொல்லலை. இப்போது எங்களால் குடும்ப பாரத்தை தாங்க முடியல, அதனால திருப்பி கேட்குறேன்.
1: இத்தனை வருஷம் கழித்து வந்து கேட்குறியே. எனக்கும் பிள்ளைங்கள்லாம் பெருசாகி அதுங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற கட்டத்தில் இருக்கேன். இப்போ வந்து கேட்டால் எப்படிக்கா?
0: காமாட்சி நல்லா யோசிச்சு தான் பேசுறியா. நான் எனக்கு சேர வேண்டிய பங்கை தானே கேட்குறேன்.
1: அக்கா இப்போ சட்டப்படி அது என்னோட பங்கு, ஏன் சொத்து.
0: அப்போது நீ உறுதியாக தான் சொல்கிறியா காமாட்சி?
1: ஆமாம், உறுதியாக தான் சொல்கிறேன்.
0: என்னோட தலைவிதி இப்படி தானே இருந்தா இப்போ நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவன் விட்ட வழி. என்னங்க என் ஃபோன் அடிக்குது பாருங்க, கொஞ்சம் கை வேலையா இருக்கேன். எடுத்த யாருன்னு பாருங்களேன்.
2: உன் தங்கச்சி காமாட்சி தான் பேசுற மீனாச்சு.
0: ஏன் தங்கச்சியா?
2: ஆமா.
0: நான் நினைக்கிறேன் நல்ல முடிவா எடுத்திருப்பாளோ. கடவுளே, கண்ண திறந்துட்ட. ஹலோ
3: அம்மா, மீனாட்சி நீங்க தானா?
0: ஆமா.
3: இங்க ஒரு ஆக்சிடென்ட்மா.
0: ஐயோ, ஆக்சிடென்டா? யாருக்கு என்னாச்சு?
3: ஒரு கணவனும் மனைவியும் அடிபட்டு இருக்காங்க. அந்த அம்மா பையில இந்த போன்ல அக்கான்னு போட்டு இந்த நம்பர் சேவ் பண்ணியிருந்தது. அதாம்மா கால் பண்ணேன். ரெண்டு பேரையும் ஜிஹெச்ல சேர்த்துருக்கோம். நீங்க அங்க வந்துடுறீங்களா?
4: ஐயோ முருகா, என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை எப்படியாவது காப்பாத்திடு. உனக்கு நான் காவடி எடுக்கிறேன். ஐயோ காமாட்சிக்கு என்னாச்சுன்னு தெரியல. எங்க கிளம்புங்க, உடனே போலாம்.
5: காமாட்சி காமாட்சி, எப்படிமா இருக்க? அவர் எப்படி இருக்காரு? என்னாச்சு உங்களுக்கு? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இந்த பாவிதான் காரணம். உன் மனச என்னென்னவோ சொல்லி சஞ்சலப்படுத்திட்டேன். அதனாலதான் நீ யோசனை பண்ணி தடுமாறி கீழே விழுந்துட்ட. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு.
1: அக்கா அதையும் இதையும் முடிச்சு போட்டு பார்க்காதக்கா. இது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேங்கக்கா. நீ என் கூட பிறந்தவ, என் ரத்தம் நீ. உனக்கு குழந்தை இல்லாதப்ப என் பிள்ளைங்களை தாயா இருந்து பார்த்துக்கிட்ட பாரு, அதெல்லாம் மறக்கவே முடியாதுக்கா. அதையும் தாண்டி எனக்கு இப்ப ஒரு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்து நிக்கிற பாரு. ஓ அன்புக்கு முன்னாடி சொத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா.
5: காமாட்சி காமாட்சி, ஏதோ நம்ம வாழ்க்கையிலையும் விதி விளையாடிடுச்சுமா, விதி விளையாடிடுச்சு.
1: விதின்ற பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையா இருந்து என்னத்தக்கா சாதிக்க போறோம்? சொத்துலலாம் சந்தோஷம் இல்லக்கா. மனசாட்சி கொடுக்கிற தீர்ப்பு பாரு, அதுதான் பெருசு. அதனால தான் நானும் என் வீட்டுக்காரரும் உன்னோட பங்கான ஓ சொத்த அப்பா எனக்கு எழுதி கொடுத்தாருப்பாரு. அது உனக்கே சேர வேண்டிய பங்கா, உனக்கே திருப்பி கொடுத்துடலான்னு இருக்கோங்க்கா. சொத்தை வச்சு வசதியாக வாழலாம்க்கா, ஆனால் உறவுகள் தான்க்கா வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்குது.
0: காமாட்சி எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. சொத்துக்காக பகையா மாறி நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சுக்காம நம்ம ரெண்டு பேருமே அன்புக்கு உண்மையாக இருந்தோமே, நிஜமாவே நம்ம அபூர்வ சகோதரிகள் தான்.
6: இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 நாடக போட்டியில் தெரிவு பெற்ற அபூர்வ சகோதரிகள் நாடகம். எழுதியவர் தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் அவர்கள். நடிப்பு விராச்சிலை என் முனியையா, குளித்தலை கே சுவாமிநாதன், என் மீரா, யு பங்கஜ விலாசினி மற்றும் பலர். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். Thank you.

0: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
1: தேனிலவு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மானா ராமசாமி அவர்கள்,

0: சமந்தி, கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு திருப்தி தானே? ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கள், சரி பண்ணிடுறேன்.
1: அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை சம்பந்தி. அழகாகவே கல்யாணத்தை பண்ணி நல்லா முடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நமக்கும் ஒரு மகள் இருக்காளே, அவளுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை சிறப்பாக பண்ணி முடிக்க முடியுமான்னு கொஞ்சம் கவலையாக இருக்கு.
0: அதெல்லாம் கவலையே படாதீங்க சம்பந்தி. என் மகள் இப்போ உங்கள் மகள் ஆயிட்டா, இனி உங்கள் மகள் என் மகள் மாதிரி நேரம் வர்றப்போ அவ கல்யாணத்தையும் இது போல ஜாம் ஜாம் நடத்தி முடிச்சிருவான்.
1: ரொம்ப சந்தோஷங்க சம்பந்தி. ராமலிங்கம், ராமலிங்கம்,
2: அடடே வா குருசாமி, வா வா வா வா வா. ஏண்டா கல்யாணத்துக்கு வரல? உன்னை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அத்தனை பேரும் வந்திருந்தாங்கடா, நீ வரலன்னு தான் எனக்கு குறை. ஏண்டா வரல?
3: வரணும்னு தாண்டா இருந்தேன். இதை பாரு, இந்த ப்ரெசண்ட்டை நான் வாங்கி வச்சு 15 நாள் ஆகுது. இந்தா பிடி, 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு வாழ்த்துறேன்.
2: ஓஹோ,
3: கல்யாணத்துக்கு முத நாளே திடுதுப்புன்னு ஒரு வேலையா மும்பைக்கு போக வேண்டியதா போச்சுரா. கல்யாணத்துக்கு வர முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். அது போகட்டும், கல்யாணம் கன ஜோகரா நடந்துச்சாமே, கேள்விப்பட்டேன். பரதன் தான் சொன்னான்.
2: அமர்க்களம் தாண்டா கல்யாணம். என்ன, இளவரசனா பட்டம் சூட்டாத குறைதான். என் மாமனாரு பணத்தை கொட்டி, இல்ல இல்ல வாரி இறைச்சி தம் பொண்ணோட கல்யாணத்தை பண்ணாரு. சரி சரி வா, உட்கார்ந்து பேசலாம். அவளை அழிச்சிட்டு வர்றான். இவதான் என் தர்மபத்தினி, பேரு கார்த்தியாயினி.
4: வணக்கங்க.
1: வணக்கம் வணக்கம்.
2: கார்த்தி, இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதாவது ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்லேருந்து சேர்ந்து படித்து காலேஜுக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நண்பர்கள் தான். வேலை விஷயமா நாங்கள் பிரிஞ்சிட்டாலும் அப்பப்போ ஃபோனில் பேசிக்குவோம். நம்ம கல்யாணத்துக்கு இவனால் வர முடியலையாம். வேலை காரணமாக மும்பை போயிட்டேன்னு பொய் சொல்கிறான். பொய்ன்னு தெரிஞ்சும் இவன் பேச்சை நம்புறது எனக்கு பழகி போச்சு.
3: அதெல்லாம் இல்லை, கல்யாணத்துக்கு உண்மையாகவே வரத்தான் முடியலங்க. ஒன்று சொல்கிறேன், சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பொல்லாதவன். இவனை வசப்படுத்துறது இனிமே உங்க கையில தான் இருக்கு. இவன் சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க. பொய்னா டன் கணக்குல கூசாம பேசுவான். நான் பொய் சொல்றேன்னு என் முன்னாடியே சொல்றானே, அதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க.
2: சரி சரி இருக்கட்டும், உன்னை உட்கார வச்சே பேசிக்கிட்டே இருக்கன. கார்த்தி, இவனுக்கு ஒரு நல்ல காஃபியை போட்டுக்கொண்டா.
3: அதெல்லாம் இப்ப வேணாம் ராமலிங்கம், காஃபி சாப்பிட்டுட்டு தான் வரேன். நான் உடனே போகணும்.
2: போகணுமாவது? இரு குருசாமி, இருந்து என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு தான் போகணும்.
3: அதெல்லாம் முடியாதுரா, மன்னிச்சிரு. ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை குவிஞ்சு கிடக்கு. மும்பை வேற போயிட்டேன்னா வேலை எக்கச்சக்கம்.
2: சரி சரி, உன் விருப்பம். சரி, காஃபியாச்சும் சாப்பிடு. கார்த்தி, போய் சீக்கிரம் காஃபியை கொண்டா. சரி, உன் கல்யாணம் எப்போ? என் கல்யாணத்துக்கு தான் நீ வராமல் போயிட்ட. நான் நிச்சயம் உன் கல்யாணத்துக்கு வருவேன்ப்பா.
3: என்ன, நீ மட்டுமா? உன் பொஞ்சாதையும் அழைச்சிட்டு வரணும். அது சரி, தேனிலவு எப்போ, எங்க போறீங்க? ஊட்டியா, கொடைக்கானலா, சிம்லாவா, டார்ஜிலிங்கா?
2: அதெல்லாம் இல்லை, மைசூர், மூணாறு போகலாம்னு இருக்கோம்.
3: அதுவும் சரிதான். அறையெல்லாம் ஹோட்டலில் ரிசர்வ் பண்ணிட்டியா?
2: பண்ணியாச்சு, ஆன்லைன்லயே பண்ணிட்டேன்.
3: என்னைக்கு புறப்படுறீங்க?
2: நாளைக்கு தான்.
3: சரிதான், போயிட்டு வா. என் வாழ்த்துக்கள். என்ன, ஒரு 10 நாள் சுத்துவியா?
2: இல்லை குரு, 1 வாரம்தான். ஆஃபீஸில் 20 நாள் லீவு கேட்டேன், 3 நாள் தான் லீவு தர்றேன்னாங்க. ஒரு மாதிரியாக பேசி 15 நாள் வாங்கிட்டேன். காபி வந்துடுச்சு, சாப்பிடு, அரட போகுது.
3: ஆரட்டும் ஆரட்டும், சூடாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை. காபி மணக்குதே, காபிக்கும் கைமணம் உண்டுன்னு இப்போ தான் தெரியுது.
2: பாரு கார்த்தி, நீ போட்ட காபி நல்லா இருக்குன்னு சொல்றாப்ல.

0: என்னங்க டிரைவர்? ஓ மன்னிச்சனங்க, உங்க பேர் என்ன?
1: முத்து. முத்துங்க.
0: நல்ல பேர். ஆமா, டாக்ஸி சின்னதா இருக்குது.
1: ஆமாங்க, ரெண்டு பேருக்குன்னு சொன்னீங்களா? அதான் முதலாளி இந்த வண்டி எடுத்துட்டு போக சொன்னாரு. அருமையா போகும் சார்.
0: மைசூரு மூணாறு போகணும், அவ்வளவு தூரம் இந்த வண்டி வருமா?
1: வருமானு கேக்குறீங்களே, ஓடுங்க. ஓடும். ஓடுறதுக்கு பேரு தாங்க வண்டி, டாக்ஸி. நின்னுட்டா கையெல்லாம் கூட சரக்கு. ஆமா,
0: நல்லா தான் பேசுறீங்க. பெட்ரோல் ஆயில் எல்லாம் போட்டுக்கிட்டீங்களா? டயர்ல காத்து செக் பண்ணிக்கிட்டீங்களா
1: சார்? போறப்ப பக்கத்து பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கலாம், அப்படியே டயரையும் செக் பண்ணிக்கலாம்.
0: ஓஹோ, சரிதான். கார்த்தி, நீ சீட்ல உட்காரு, நான் டிக்கியில பெட்டியை வச்சுட்டு வந்துடுறேன்.
2: போயிட்டு வரோம் மாமா.
3: நல்லபடியா போயிட்டு வாங்க. கண்ட இடத்துல கண்டத தின்னு வயித்த கெடுத்துக்காதீங்க. அங்கெல்லாம் இப்ப குளிரா இருக்கும், பாத்துக்குங்க. அப்பப்ப போன் பண்ணுங்க.
2: சரிங்க மாமா. எங்க மைசூருக்கு எப்ப போய் சேருவோம்?
0: இப்ப என்ன மணி? 9:30 ஆகுது. சாயந்தரம் இருட்டுறதுக்குள்ள போய் சேர்ந்துடலாம்.
2: வழியில வண்டியை நிறுத்தி மினரல் வாட்டர் வாங்கிக்கலாங்க.
0: சரி கார்த்தி, வாங்கிட்டா போச்சு. முத்து, என்னங்க ஆச்சு? கார்ல ஏதாச்சும் கோளாறா? ஏன் நின்னுடுச்சு?
1: ஸ்பீட் பிரேக்கருங்க சார், இங்க ஒசரமா கட்டி வச்சிருக்கானுங்க.
0: ஓஹோ,
1: இந்த டிஃபரன்ஷியல் ராடு அது மேல பட்டு இருக்குது. கொஞ்சம் இருங்க சார், இறங்கி போய் பாக்குறேன்.
0: பாருங்க பாருங்க. என்ன முத்து, பாத்தீங்களா என்ன ஆயிருக்கு?
1: என்னத்த சொல்றது, டிஃபரன்ஷியல் ராடு பெண்ட் ஆயி போச்சு சார்.
0: பெண்ட் ஆயிடுச்சா? அப்போ வண்டி ஓடாதா?
1: டிஃபரன்ஷியல் ராடு சுத்தினாத்தான் வண்டி ஓடும். இனிமே தள்ளிக்கிட்டு போய் தான் சர்வீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தணும்.
0: சரியா போச்சு. அது சரி செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்?
1: நேரமா? 4 ஆகும் சார், 2 நாள் ஆகும். முதலாளிக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும்.
0: சரி, இப்ப நாங்க என்ன செய்யறது?
1: இங்கேயே வண்டியில இருங்க, நான் ஆட்டோ புடிச்சிட்டு போய் வேற டாக்ஸி எடுத்துட்டு வரேன்.
0: நம்ம மைசூர் பயணம் அம்புட்டுதான்.
1: ஏன் சார், வேற டாக்ஸி கூட்டி வர்ற சார்.
0: சரி சரி, வாங்க சீக்கிரம் வாங்க.
2: வேணாங்க, இப்படி தடங்கள்ல பயணம் செய்ய வேண்டாங்க, வீட்டுக்கே திரும்பி போயிடலாம்.
0: ஆமா ஆமா, பயணம் போக வேணாம், வீட்டுக்கே போயிடலாம். இரு, டிக்கில இருந்து பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன், ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடலாம்.
2: அப்போ நம்ம ஹனிமூன் அவ்வளவுதாங்களா?
0: ஏன், அடுத்த பொருளும் இன்னைக்கு போயிடலாமே. சரி சரி, வா. ஆட்டோ ஆட்டோ. போயிட்டு வர்றோம்ப்பா.
3: நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா. அம்மா காத்தியாயினி, எப்பவும் உன் புருஷன் பேர்ல ஒரு கண்ணாவே இரு. கூட்டத்துல உன்னை விட்டுட்டு எங்காவது போயிட போறான். எப்பா ராமு, ட்ரெயின் எத்தனை மணிக்கு?
0: ராத்திரி 8:30 மணிக்குப்பா.
3: கோயமுத்தூர்ல இறங்கி மேட்டுப்பாளையம் போகணும் இல்லையா?
0: ஆமாம்ப்பா.
3: ஊட்டில இருந்து திரும்புறப்ப மறக்காம கொஞ்சம் மங்குஸ்தான் பழம் வாங்கிட்டு வாங்க.
0: சரிப்பா.
2: ஏங்க,
0: என்ன கார்த்தி,
2: எப்போ நாம ஊட்டி போய் சேருவோம்?
0: கேட்காத கார்த்தி, அன்னைக்கு டாக்ஸில உட்காந்து எப்போ மைசூர் போய் சேருவோம்னு கேட்டேன், இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம்னு சொன்னேன், நடக்கல்ல, தடங்கள். இப்போ இந்த ட்ரெயின் சாயந்தரம் 5 மணிக்கு போய் சேரும்னு சொன்னேன்னா அதுவும் நடக்காம போயிடலாம். வேணாம், போய் சேர்றப்போ சேரட்டும்.
2: எங்க ட்ரெயின் நின்னுடுச்சு
0: தெரியலையே.
2: இது எந்த ஊரு?
0: இரு பாக்குறேன். கல்லாறு.
2: ஓஹோ,
0: எங்க என்ன ஆச்சு, வண்டி ஏன் நின்னுடுச்சு?
3: எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை, தண்டவாளத்துல கல்லு விழுந்துச்சு, மண்ணு விழுந்துச்சுன்னு. என்ன பண்றதுன்னு தெரியல.
0: போ, வண்டி இப்போதைக்கு போகாதா?
4: இப்போதைக்கு இல்ல, இன்னைக்கு எந்த ரயிலும் ஊட்டி குன்னூர் போகாது. ரயில் திரும்ப மேட்டுப்பாளையம் போகும்னு சொல்லிக்கிறாங்க.
2: அப்போ ஊட்டி ஹனிமூனு பனால் தானா?
0: அப்படித்தான் படுது. கார்த்தி, நாம செய்யறது தப்புன்னு படுது.
2: எதுங்க?
0: கல்யாணம் கட்டிக்கிட்டதும் கோவில் குளம்னு க்ஷேத்ராடனம் போயிருக்கணும், அதுக்கப்புறம் ஹனிமூன் வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். சாமி குத்தம், அதான் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நீ என்ன

0: நீங்க சொல்றதும் சரிதான் படுத்து.
1: சரி, ஊர் போய் சேருவோம், என்ன செய்யறது? அப்பா வருத்தப்படுவாரு.
0: போலாம் போலாம்.
1: என்ன பண்றது?
2: என்ன ராமு, அவசியம் போகத்தான் வேணுமா?
1: என்னப்பா, இது கேத்ராடனம், திருப்பதி போறோம்ப்பா. கவலைப்படாதீங்க, ஏழுமலையான் எங்களை பார்த்துக்குவாரு. டூர் பஸ்ல எங்க கூட 40 பேர் வர்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க.
2: ஏற்கனவே 2 வாட்டி கிளம்பி தடங்கள் ஆயிடுச்சேன்னு சொல்றேன், என்னவோ மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கப்பா.
1: சரிப்பா, வர்றேன்ப்பா.

0: பஸ் பத்து நிமிஷம் நிக்கும், டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம், டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம் சார்.
1: கார்த்தி இறங்கி ஒரு காபி சாப்பிட்டு வருவோமா?
2: போலாம்
0: சார். டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம், டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம். பஸ் பத்து நிமிஷம் நிக்கும் சார். டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம், டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம்.
3: மாநிலத்தின் சில பகுதிகளில் நிலவி வரும் கலவர சூழல் காரணமாக போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு உள்ளது.
1: என்னது பஸ் போகாதா?
2: அப்போ திருப்பதி?
1: அவ்வளவுதான்.
2: என்னங்க இப்படி?
1: ஆமா, ஒரு தடவை தடங்கள் ஏற்பட்டா தொடர்ந்து மூணு தடவை தடங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. சரியா தான் இருக்கு.
2: எங்க கஷேத்ராடனும் சாமி காரியம்னு கிளம்பினாலும் தடங்கள் எங்கேன்னு காத்துக்கிட்டு இருந்து முன்னால வந்து நிக்குதே.
1: நம்ம அதிர்ஷ்டம் அப்படி, யாரையும் குத்தம் சொல்ல முடியாது.
2: இப்போ என்ன செய்யலாம்?
1: பஸ் திரும்பிடுச்ச, ஊருக்கு போயிட்டு இருக்கோமே.
2: அப்போ நம்ம திருப்பதி பயணம் அரோகராவா?
1: பழனிக்கு போறதா இருந்தா தான் அரோகரா. இது திருப்பதி யாத்திரை. கோவிந்தா கோவிந்தா.

0: எங்க கொஞ்சம் இங்க வாங்களேன்.
1: என்ன கார்த்தி, ராத்திரி 10 மணிக்கு இங்க மொட்டை மாடியில் நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
0: அங்க பாருங்க, அந்த நிலாவை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குல்ல?
1: ஆமா, அழகா தான் இருக்கு.
0: இன்னைக்கு பௌர்ணமிங்க.
1: அப்படியா? அதான் முழு நிலவு பளிச்சுன்னு இருக்கு, நீல ஆகாயம், அதுல வெள்ளித்தட்டு மாதிரி நிலா, ஒரு நட்சத்திரம் கண்ணில் படலையே. நட்சத்திரம் எதுக்கு? அதான் நீ பக்கத்தில் இருக்கியே, அருந்ததி நட்சத்திரம் மாதிரி.
0: இப்போ சொல்லுங்க, இந்த ஆகாசத்தையும் நிலாவையும் காட்ட தான் உங்களை கூப்பிட்டேன்.
1: ஆஹா, லேசான தென்றல் காத்து வீசுது. உன் தலைமுடி மல்லிகைப்பூ வாசம், பக்கத்தில் என் அருமை பெஞ்சாதி, நீ எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா.
0: அட பரவாயில்லையே, பாரதி கவிதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா?
1: படிச்சிருக்கேனாவது, இந்த வெண்ணிலாவே பாட்டுன்னு ஒன்று இருக்க, அது முழுசாவே தெரியும். தெரியுமா? எல்லாம் இல்லாதோர் வானக்கடலிடை வெண்ணிலாவே விழிக்கு, இன்பம் அளிப்பதோர் தீவு என்று இலகுவை வெண்ணிலாவே வெண்ணிலாவே.
0: பலே பலே, உங்க பாட்டை கேட்க நிலாவே ஆகாசத்திலிருந்து இறங்கி வந்துடும் போல இருக்கு.
1: அப்புறம் வராதா பின்ன? கார்த்தி.
0: என்னங்க?
1: கொஞ்சம் இரு, இப்போ வந்துடுறேன்.
0: என்னங்க, என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
1: வாயத்தர ஆ காட்டு.
0: என்னது இது, தேனா?
1: ஆமா.
0: போதும் போதும், வழியுது.
1: கார்த்தி, தேன் நிலவு ஹனிமூன் போகணும்னு இருந்தோமே, அந்த தேன் நிலவு இன்னைக்கு இங்க நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு. வானத்துல நிலவு, கையில தேன், புரியுதா?
0: இப்போ நீங்க உங்க கையை காமிங்க.
1: கொடுக்குற. போறோம் போறோம், இதுதான் நம்ம ஹனிமூன், தேன் நிலவு.

0: இதுவரை தேனிலவு நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மானா ராமசாமி அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் எஸ் ரமணி, எம் எஸ் பி கருப்பையா, ஏ சுரேஷ், சிவ முருகையன், எஸ் ஜான்சன், சுஜாதா முரளி ஆகியோர்.
1: இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: மனசுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாட்டு மதுரை கீதமா. நீங்க விரும்புற பாட்டை கேளுங்க கடிதங்கள் மூலமா. என்ன பாட்டு, எந்த படத்திலிருந்து, இது போதுங்க. பாடலை யார் விரும்புறீங்களோ உங்க ஊர் பேரோட உங்க பேரையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தட்டி விடுங்க. சும்மா காற்றலைகள்ல கேட்கலாம் உங்க பேரோட நீங்க விரும்பின பாட்டையும். மதியம் 1 மணி மதுரை கீதத்துல திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
1: எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டுக்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டியோவுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா தொழிலதிபர்கள் மாநாட்டிலும் அவர் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, செஷல்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவி இருப்பதாக கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என்றும் அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. உடல்நலக் குறைவால் நேற்று அதிகாலை மைசூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1938 ஏப்ரல் 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் உட்பட 33 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எஸ் ஜானகியின் ஏராளமான பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளன.
1: பெருமதிப்பிற்குரிய

0: எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வு பூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி, சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் 6 மாதங்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி சட்டத்திற்கு உட்பட்டு வருங்கால வைப்பு நிதி வைத்துள்ள நிறுவனங்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மண்டல அலுவலகத்தில் நிறுவனங்கள் மின் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 இந்தியர்கள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்நாட்டிற்கு தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதையடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசு பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்

0: தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு மணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. மூன்றாவது நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பனிரெண்டு மணி 50 நிமிடம். இது நமது சிஎஃப்எம் ரெயின்போ 102.1.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இலினி 1, 2, 3 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
2: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
1: நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
2: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
1: மின்னஞ்சலுக்கு atrichy@gmail.com.
2: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்,
1: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
2: பண்பலை 102.1
1: நேர்களுக்காக நேர்களால்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேரம் பிற்பகல் 1 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். மகளிருக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சுதந்திர போராட்ட வீரர் மன்னாத்து பத்மநாபனின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து பேசிய அவர், மகளிருக்கு திறன் பயிற்சி அளிப்பதன் மூலம் தற்சார்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு அடைய முடியும் என்றார். கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டின் வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் வழிநடத்தியவர் என்று கூறியுள்ளார். பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணம் 350 ரூபாய் செலுத்தக்கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவி வரும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனி நபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பல்வேறு துறைகள் சார்பில் 567 பயனாளிகளுக்கு 2.69 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். காஞ்சிபுரத்தில் காமராசரின் 124வது பிறந்தநாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணாக்கருக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16ஆம் தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.

நேரம் ஒரு மணி நாலு நிமிஷம் ஆக போகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீ காலத்தால் அழியாத காவிய கானங்கள் மதுர கீதம் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடித வழி விருப்பத் தேர்வில் முதல் பாடல் சித்ராங்கி திரைப்படத்திலிருந்து. அண்ணாவளைவு, ராஜா, மேலமாங்காவனம், தேவேந்திரன், தராசுரம், கைலாசம், பட்டாளம், ரமேஷ், மாரியப்பன் இவங்களோட விருப்பத்தில்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: நேரம் 1:09 போகுதுங்க. மதுரகீதம் நிகழ்ச்சியை கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கோல்டன் குப்புசாமி, லதா, சந்துரு, விக்னேஷ், மோனிகா, அனுஷ்கா, சூர்யா இவங்க எல்லாம்.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிச்சிட்டோம். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

நேரம் ஒரு மணி 15 நிமிஷம் ஆக போதுங்க. கருப்பு வெள்ளை காணங்கள், காற்றலைகளில் ஞாபகங்களுக்குள்ளாக ஒரு பயணம். மதுர கீதம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க வண்டியூர் சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி, அஸ்ரீத் பவர்ஷியா இவங்கெல்லாம்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பாடல்களோடு ஒரு பயணம் மதுரை கீதம் நிகழ்ச்சியை கேட்டணிஞ்சிருக்கோம். நேரம் 1:20 ஆயாச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பூந்தண்டலம், புண்ணியக்கூட்டி, உமா, நக்ஷத்ரா, தமிழினி, தருண், இமை இவங்க எல்லாம்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேரம் 1:24 ஆயாச்சுங்க. இனிமையான பாடல்கள் நம்ம மனநிலையை மாற்றக்கூடியது. நம்மோட எண்ணங்கள் என்னவாக இருந்தாலும் ஒலிக்கக்கூடிய பாடல்கள் அது பக்கம் நம்மளை எழுத்துறோம். அப்படியான பாடல்கள் மதுரை கீதம் நிகழ்ச்சியில் திருச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாபு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் அனுப்பியிருக்காங்க மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தனிஷ்காஸ்ரீ இவங்க எல்லாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: வயிற்றுக்கு உணவு, காதுகளுக்கு இனிமையான பாடல்கள். நேரம் 1:30 ஆயாச்சு. மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பள்ளிக்கரணை முரளிகிருஷ்ணன், சாந்தி, சதீஷ்குமார், வித்யா, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், ஹேமித்ரா இவங்க எல்லாம்.

பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 101.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
8: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
7: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
8: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

நேரம் 1:36 ஆயாச்சுங்க. இனிமையான பாடல்கள் நம் மனசை அமைதி கொள்ள செய்து மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மதுரகீதம் நிகழ்ச்சிக்கு நீங்களும் உங்களோட விருப்ப பாடல்களை கடிதங்கள் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்திலேயோ இல்லை மின்னஞ்சல் மூலமாகவோ கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், மதுரகீதம் பிரிவு, ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 620001 அப்படிங்கிற இந்த முகவரிக்கும் மின்னஞ்சல்களை airtrichy@gmail.com airtrichy@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைங்க. இப்போ மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கொடியாலம் புலியோலம்லிருந்து என் ஆதி மூலம், கடவுள் சுப்பிரமணியன் ஆகியோர்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நேரம் 1:42 ஆயாச்சுங்க. மதுரை கீதம் நிகழ்ச்சிக்கு இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மெசியம்மா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு தெரிவிச்சிருக்காங்க திருச்சி சரண்யா.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி வந்தடைந்தார். தமது மூன்று நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இரண்டாம் கட்டமாக இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். இறுதிக்கட்டமாக நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு நீடித்த நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், மக்கள் தங்களது வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை முறைப்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது மன்னிப்பு திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1961 ஆண்டின் வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்திற்கு இது தொடர்பான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களையடுத்து ஸ்வகி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக்கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவி வரும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு செல்லும் இந்தியர்களுக்கு கடந்த 2017 விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. இருப்பினும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் அவசர தேவைக்கு ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு விதித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்யும்.

0: செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 20 மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடி தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தவர், 33 மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகளை பெற்று இசை உலகில் தனக்கென தடம் பதித்த பெருமைக்குரிய ஜானகி பல குரல்களில் பாடும் திறமை பெற்றவர்.

0: அன்னாரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பல்வேறு துறைகள் சார்பில் 567 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் தொடர் வெடி விபத்துகளை தடுக்க பட்டாசு ஆலைகளில் விதிமீறல்கள் உள்ளதா என ஆய்வு செய்ய தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்ககத்தின் சார்பில் 6 குழுக்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறது. விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்தும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு நாள் விழா வரும் 18 தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நாளையொட்டி திருச்சி, பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 12 வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் காமராசரின் 124வது பிறந்த நாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணாக்கருக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, காளியூர், பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த காளியூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இத்திருவிழாவில் காளியூர், புளிவரம்பாக்கம், பெரிய கோயில் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் 10 கிலோவிற்கும் மேற்பட்ட பெரிய மீன்களும் சிறிய வகை மீன்களும் கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலையில் என் ரவிச்சந்திரன்.
0: நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் நடைபெற்ற வளைகாப்பு திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தில் நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் வெண்பட்டு அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசைகளுடன் சுவாமி நெல்லையப்பரிடம் ஆசிபெறும் முயற்சியும் நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி வளையல் பூட்டி வளைகாப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலை குமார்.
0: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16ஆம் தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ்

0: இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்றிரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: கேட்டிணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி நேர்முகம்.
1: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். இருக்கிற சந்தை நிலவரம் வந்து சந்தைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கறது அப்பப்போ விவசாயிகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம ஒரே பயிரை போட்டுட்டு இருந்தோம்னா அந்த பயிருக்கு வந்து சரியான விலைன்றத நம்மளால கிடைக்காது. வியாபாரிங்க தான் அந்த விலையை வந்து கடைசியில் தீர்மானிக்கிறாங்க. நம்ம பொருளுக்கு உற்பத்தி பண்றோம்னா அந்த பொருளுக்கு நம்மளே விலையும் வைக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு பொருள் என்னன்னா பாரம்பரியமா நெல் ரகங்கள், அரிசி ரகங்கள். அதுக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான சந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மக்கள் விரும்பி வாங்குறாங்க. விலையும் நிலையான விலை இருக்கு. ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிட்டு இருக்க ஒரு விவசாயி தான் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கங்க.
2: வணக்கம்.
1: உங்க ஊரு பேரு சொல்லுங்க.
2: சுரேஷ் என்னோட பேருங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் முருங்கப்பட்டி. நாங்க வந்து 2017 இருந்து பாரம்பரிய நெல் விவசாயம் சம்பந்தமா தொடக்க வேலைகளை ஆரம்பிச்சு படிப்படியா விரிவா இப்ப செஞ்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2012 குமரூர் காலேஜ்ல காலேஜ் முடிச்சோன்னே எனக்கு ஐடி கம்பெனியில வேலை கிடைச்சது. போரூர் ராமாபுரத்தில் இருக்கிற ஐடி கம்பெனியில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை இழப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப நான் அடுத்த கட்ட முயற்சி எடுக்கிறப்ப நம்மாழ்வார் பேசிய உரைகளை கேட்டு அதில் ஈர்த்து நான் வந்து இயற்கையாக விவசாயம் செய்வது, அவருடைய வழியில் நம்ம வந்து ஏதாவது சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள வேலைகளை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால் நாங்கள் வந்து படிப்படியாக பாரம்பரிய நெல் விவசாயம் செய்வது நாங்கள் இந்த தொழில் கொண்டுட்டோங்கய்யா.
1: சரி. அதாவது முதல்ல தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருந்தீங்க, அவர் இன்ஜினியராக பணிபுரிஞ்சீங்க. அந்த ஒரு கால சூழலில் பணியில் ஏற்பட்ட நிறைய மாற்றம் அதில்
2: அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் 11 மணி 12 மணி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நைட்டு 3 மணிக்கு வேலை செய்கிற மாதிரிலாம் கூட இருக்கும். அதனால் படிப்படியாக நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக நாங்கள் பாரம்பரிய நெல் விவசாயத்தை ஊக்குவிக்கணும்னு இதில் வரணும்னு வந்துட்டோங்க. இந்த
1: சரி முதல்ல வரும்பொழுது நம்ம நேரடியாக பாரம்பரிய நெல் தான் போடணும் அப்படின்னு நினச்சி நீங்க வரீங்க.
2: பயிற்சி கூட்டம் எல்லாம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல நாங்க தலைவாசல் பக்கத்துல போயிட்டு அவங்களோட மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணோம். கூட்டத்துல இதுல வந்து என்ன சந்தை வாய்ப்புகள் இருக்கு, இது நீங்க செய்யறதுனால என்ன பலன் இருக்கு, நாட்டுக்கு என்ன பலன், மண்ணெல்லாம் மலடாய் போய் கிடக்குது, அதை வந்து நீங்க எப்படி மாத்த முடியும் அப்படிங்கிற உங்களோட உரையாடல்களை தொடர்ந்து அப்புறம் நம்மாழ்வாரோட உரை, சுபாஷ் பாலேக்கர் உரை, அதெல்லாம் வந்து இணையதளங்கள் வழியாக பார்த்துட்டு நாங்க இதுல வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கிறோங்க.
1: உங்கள்ட்ட முதல்ல எவ்வளோ இடம் இருந்தது இதை செய்ய ஆரம்பிக்கும் போது?
2: செய்ய ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு ஏக்கர் 2 ஏக்கரில் மட்டும்தான் குறுகிய அளவில் தான் நண்பரோடு இணைந்து. நம்மளுக்கு வந்து ஐடி துறையில் இருந்ததுனால விவசாயத்தில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லை. நம்ம பக்கத்து ஊரில் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த தோழர்கள் கூட சேர்ந்து முதல்ல வந்து ஒரு ஆரம்பிச்சோங்க.
1: பாரம்பரியமாக உங்களுக்கு சொத்து ஏதாவது இருந்ததா, நிலம் ஏதாவது இருந்ததா?
2: ஆ இருந்ததுங்க.
1: அதில் ஏதாவது விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்களா முன்னாடி?
2: ஆ ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு ஹைபிரிட் ரகம் அந்த மாதிரி உரங்கள் போட்டு பண்ணுற நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோங்க. ஏடிடி ஆடுதுறை ரகம் அந்த மாதிரி ரகம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து படிப்படியாக தூயமல்லி, சீரக சம்பா, கருங்குருவி நெல் அந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஒரு சில இடர்பாடுகள் இருந்தாலும் எங்களுக்கு காலப்போக்கில் நல்ல பலன் இருந்ததுங்கய்யா.
1: சரிங்க. இப்போது அதாவது முதல்ல நீங்கள் பாரம்பரியமாக செய்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க விவசாயம்
2: எல்லாம்.
1: நீங்கள் போய் இதை பாரம்பரியமாக செய்ய ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் நிலத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்களா இல்லை வேறு நிலத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்களா?
2: வேறு நிலத்தில் தாங்கய்யா. நம்ம நண்பரோடு சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோங்கய்யா. ஒரு குத்தகைக்கு எடுத்து நம்ம ஊர் பக்கத்தில் பாதர்பட்டைன்னு இருக்குது, அதில் நண்பரோட சேர்ந்து பண்ணுறது. எங்களோட உறவினர்கள் சேனப்பண்ணலூரில் இருக்கிறாங்க, அவங்களோட உறவினர்களோட சேர்ந்து அவங்களோட வயலில் போய் பண்ணுறது. அந்த மாதிரி வந்து அவங்களோட வழிகாட்டுதல் பெரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இப்போ நாங்கள் நிறைய பேத்துக்கு வழிகாட்டி இந்த இயற்கை விவசாயத்துக்கு அழைத்து வந்துகிட்டு இருக்கிறோம்.
1: இப்போ எவ்வளோ ஏக்கரில் செஞ்சிட்ருக்கீங்க?
2: நாங்கள் வந்து ஒரு 2-3 ஏக்கரில் தாங்க செய்கிறோம். இருந்தாலும் வந்து எங்களோட உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பண்ணுறோம், திருச்சி மாவட்டத்தில் பண்ணுறோம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கரூர் அப்படிங்கிற இடத்துலலாம் நாங்கள் வந்து எங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி இதை வந்து ஒரு பரவலாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து இணையதளம் மூலியமாக இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து இந்த பொருளை வந்து அனுப்பிக்கிட்டு.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து விளைபொருளாக அதை உற்பத்தி பண்ணுறதை காட்டிலும் சந்தையை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நண்பர்களோட சேர்ந்து பெருமளவுக்கு அப்படி செய்கிறீங்க.
2: ஆமாங்க.
1: சந்தை வாய்ப்புகளை பெருசாக நீங்கள் பார்க்குறீங்க. அதற்கேற்ற மாதிரி மித்தவர்களை இதில் ஈடுபடுத்தி அவங்கள்ட்ட இந்த பொருளை வாங்கி நீங்கள் சந்தையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க.
2: ஆமாம்யா. ஆமாங்கய்யா.
1: சரி, இப்போ இதில் மொத்தம் எத்தனை ரகத்துக்கான அரிசி உரிய உற்பத்தி பண்ணுறீங்க? இப்போ
2: அழிந்து போன

0: ரகங்கள்லேருந்து 168 ரகத்தை மீட்டு எடுத்து பண்ணுறாங்க. அதில் நாங்கள் ஒரு 40 ரகம் வரைக்கும் எடுத்து செஞ்சு ஆரம்பிச்சுட்டு அதில் ஒரு 10 ரகம் மட்டும் நல்ல விற்பனை வாய்ப்புகள் இருக்கிற 10 ரகம் மட்டும் தேர்ந்தெடுத்து நாங்கள் அதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விற்பனை வாய்ப்பு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வருட வருடம் நாங்கள் சீரமைச்சு மாற்றிக்குவோங்க.
1: அதாவது சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. சரி, என்னென்ன ரகங்கள்லாம் நல்லா போகுதுங்க?
0: கருப்பு கவுனி, சீரக சம்பா, தூயமல்லி, கிச்சிலி சம்பா, இந்த மாதிரி ரகங்கள் பெரும்பாலும் போகுங்க. சன்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா சிவன் சம்பா, அந்த மாதிரி ரகங்கள் போவோம். மதுரைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொடாரன் சம்பா, சித்திரக்கார், அந்த மாதிரி ரகங்கள், அந்த மாதிரி இது ஒரு சில இடத்துக்கு தகுந்த மாதிரி போகுதுங்கய்யா. சென்னை, திருவள்ளூர் அந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கிச்சிலி சம்பா, அந்த மாதிரி ரகங்கள் நாங்கள் பண்ணுறோம். பரவலாக்கமாக பார்த்தீங்கன்னா தூயமல்லிங்கிறது பாரம்பரிய நெல்லிலேருந்து வர அரிசியில் பரவலாக எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு அரிசியாக இருக்குதுங்கய்யா.
1: ம், சரி. இப்போ நீங்கள் வெறும் அரிசியாக மட்டும்தான் விற்பனை செய்கிறீங்களா?
0: ஐயா, நாங்கள் வந்து விதை நெல் பண்ணுறோங்கய்யா. விதை நெல் தான் நாங்கள் நிறைய பேருக்கு அனுப்புகிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 100 மூட்டை உற்பத்தி செஞ்சோங்கண்ணாங்கய்யா. அது வந்து மழையை பொறுத்து எங்களுக்கு வந்து ஒரு 50 மூட்டை போவோம், சில சமயங்களில் 100 மூட்டையும் விற்கும். அந்த நெல்லை வந்து நாங்கள் மதிப்பு கூட்டி அரிசியாக கொடுக்குறோங்கய்யா. அந்த 100 மூட்டை நெல்லில் பார்த்தீங்கன்னா விதை நெல் வந்து 60 மூட்டைக்கு நாங்கள் மிஷின் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு, கலப்பு இல்லாமல் நெல் மிரட்டின்னு இருக்கும், அதெல்லாம் பதறு எல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நெல் மிஷினில் போட்டு தூய்மையாக்கம் பண்ணி கலப்படத்தை பிரித்து மதிப்பு கூட்டி முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு அது அரிசியாகவும் விதை நெல்லாகவும் ரெண்டு பொருளாக கொடுக்குறாங்க.
1: சரிங்க, இது செய்யறதுக்கு இப்போ உங்க கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க?
0: குறைஞ்சது எனக்கு ஒரு 15 விவசாயிகள் வரைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
1: வெறும் 2 ஏக்கரில் பண்ணால் லாபகரமாக செய்ய முடியுமாங்க? இது இதுலேருந்து நமக்கு என்ன வருமானம் கிடைக்கும்
0: ஐயா? 2 ஏக்கரில் செய்தாலும் நல்ல லாபம் எடுக்கலாங்க ஐயா. சந்தை வாய்ப்புகள் இருக்கிற ரகமாக பார்த்து போட்டுக்கணுங்க ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு கருப்பு கவுனிங்கிற அரிசி வந்து நாங்கள் ரெகுலராகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ரகங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் ரொம்ப ஒரு மதிப்பு வாய்ந்ததாக இருந்ததுங்க. 2019, 20, 21, 22 அந்த மாதிரி டைமில் நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை நிறைய விரும்பி வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா அபரிதமான விளைச்சல் காரணமாக அதோடய விலையை இறக்கமாயிருச்சு. அதுக்கு அடுத்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விலை வந்து தாறுமாறாக உயர்ந்து விட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 26வது வருஷத்தில் அதோடய விலை ரொம்ப வீழ்ச்சியில் இருக்குது சரிங்களா. இப்போ வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் மழை, அதை பொறுத்து சந்தையில் என்ன நெல்லுக்கு அரிசிக்கு வாய்ப்பு இருக்குது, மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. எல்லாத்துக்கும், எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் அதை சொல்லி கொடுக்குறோங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், வருமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம், வியாபார வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம்.
1: சரிங்க, இப்போது முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த பாரம்பரிய நெல் ரக போடும்போது நீங்கள் 2 ஏக்கர் குத்தைக்கு எடுத்தீங்கல்ல, அந்த குத்தைக்கு எடுத்த நிலத்தில் முன்னாடி ரசாயனம்லாம் போட்டு தான் வளர்த்துருந்து
0: பசுந்தல் உரங்கள்ங்கிற சணப்பத்தக்க பூண்டு முதற்கொண்டு ஒரு 20 வகையான தானிய விதைகளை போட்டு 45 நாள் மடக்கி உழுவணுங்க. நறுமண பொருள், எண்ணெய் வித்து பொருள்கள், சணப்ப, தக்க பூண்டு இந்த மாதிரி நாளா பிரிச்சு பாத்தீங்கன்னா சணப்ப, தக்க பூண்டு, கடுகு, வெந்தயம், ஆமணக்கு, நிலக்கடலை போன்ற தானியங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 20 வகையான தானியங்களை ஒரு 25 கிலோ கலந்து ஒரு ஏக்கருக்கு தெளித்து அதை 45 நாட்கள் கழித்து பசுமாட்டு எரு அந்த மாதிரி எருக்களை போட்டு அதை மடக்கி உழுது பண்ணோம்னா நம்ம கூடிய விரைவிலேயே நம்மளுக்கு மண்ணோட தன்மையை மாற்றி அதோட பலனளிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த உரங்கள்லேருந்து நம்மளுக்கு நல்ல மண்ணாக கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
1: சரிங்க, இப்போ நம்ம இந்த மாதிரியான பாரம்பரியமான நெல் ரகம் போடும்பொழுது என்னென்ன விஷயத்தெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க? நம்ம செய்யும்பொழுது என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது அவசியமானது?
0: அதாவதுங்க, நாங்கள் வந்து விதை நெல் நிறைய பேருக்கு அனுப்புவோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட் ரகங்கள் வந்து ஊற வைக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போட்டால் சாயங்காலம் எடுத்து போட்டுருவோம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பாரம்பரிய ரகங்கள் வந்து விதை ஊற போடுற டைம்லேருந்து எல்லாமே ஒரு நார்மலாக அந்த ரகம் 8 மணி நேரம், 12 மணி நேரம்னா இது வந்து 24 மணி நேரம் நீங்கள் விதையை ஊற போடணும். போட்டுட்டு அது உழைப்பு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். எல்லாமே அந்த ஹைப்ரிட் ரகங்களை பார்த்துட்டு பக்கத்து வயலில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்களோ அதையும் இதையும் நீங்கள் வந்து வேறுபடுத்தி பார்க்கணும். இதில் வந்து நெல் ஊற போடுறதுல முதற்கொண்டு விதை நேர்த்தி செய்கிறது பார்த்தீங்கன்னா புதினா கட்டு, மாட்டு கோமியம், வசம்பு, சூடமோனஸ் கரைசல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் விதையை நேர்த்தி பண்ணணும். ஊற போடுறதுக்கு முன்னாடி விதையை நேர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் விதையை முறையாக ஊற வைக்கணும். முளைச்சதுக்கப்புறம் அவசரப்படாமல் பொறுமையாக செய்யணுங்கய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக செஞ்சு பண்ணணுங்கய்யா.
1: சரி, இப்போ நம்ம நிறுத்தி நிதானமாக செய்யலாம், பட் ஆனால் நமக்கு வந்து அப்பப்போ தேவையான அளவுக்கு வருமானம் வந்தால் தான் ஒரு விவசாயியெல்லாம் தொடர்ச்சியாக விவசாயம் செய்ய முடியும். இப்போ நம்ம இது செய்யும் பொழுது நமக்கு முதல்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாங்க?
0: ஆமாங்க ஐயா, இதில் வந்து சந்தை வாய்ப்புகள் இருக்கிறத பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பல தடவை என்னாலும் சந்தை வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகள் இருக்கிறத நோக்கி நம்ம போடணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4 ஏக்கர் இருந்ததுன்னா ஒரு 2 ஏக்கர்

0: வெள்ளையரிசி பண்ணுங்கயா, தூயமல்லி, கிச்சிலி சம்பா, இந்த மாதிரி ஒரு வெள்ளையரிசிகளாக இருந்தால் நம்ம யாரையும் சார்ந்து இருக்காமல் நம்ம நண்பர்கள் வட்டத்தில் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து, அப்படியே நான் ஒரு நண்பர் இன்னொருத்தருக்கு சொல்லுவார், இன்னொரு நண்பர் அவரோட உறவினருக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பரவலாக்கமாகி நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்கய்யா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை நோக்கி நிறைய பேர் மாறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2030லேருந்து இதுக்கு ஒரு நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குதுங்கய்யா. இது வந்து எல்லா பொருளையும் நீங்கள் நல்ல லாபமான காசாக மாற்றலாங்க.
1: சரிங்க, இப்போ புதுசாக யாராவது இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்க?
0: முதல்ல நிறுத்தி நிதானமாக நீங்கள் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பித்து இதில் தகுந்த ஆலோசனைகள் கேட்கணுங்கய்யா. தகுந்த ஆலோசனை கேட்டு உங்களை அனுபவ விவசாயிகளை வந்து நீங்கள் நேரடியாக போய் களத்தில் பார்த்து என்ன நெளிவு சுழிவுகள் இருக்குது, எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணும். களை எடுக்கிறது எல்லாம் என்ன பண்ணணும், நாற்றங்கள் ரெடி பண்ணுறப்ப என்ன மாதிரி மெத்தடில் பண்ணலாம். ஒரு சில இப்போ பார்த்தீங்கன்னா குறுகிய கால பயிர்கள்லாம் வந்து நீங்கள் நாற்று வந்து 15 நாளைக்கு முன்னாடியே நட்டணும். சம்பா காலத்து பயிர்கள்லாம் வந்து நீங்கள் 18 நாள், 20 நாள், 22 நாட்கள்லாம் பண்ணணும். ஹைப்ரிட் ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே 30 நாள் 30 நாள்னு சொல்லி இவங்க அந்த ஒரு விவசாயத்தில் அந்த நாற்றங்கள் ரெடி பண்ணுறது முத கொண்டு நாற்று நடுறது வரையில் விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான அந்த நுணுக்கங்கள்லாம் நீங்கள் கேட்டுட்டு பண்ணிங்கனாவே ஒரு பாதி விவசாயத்தை செம்மையாக செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அறுவடை வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அனுபவ விவசாய கேட்டு நீங்கள் செய்யணுங்க.
1: இப்போ இந்த இயற்கை இடுபொருட்கள்லாம் சொன்னீங்கல்ல, அதாவது சுபேஷ் பாளையங்கரோட அந்த ஜீவாமிரதம், இதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு சிலரால் செய்கிற சூழல் இருக்குது, அது ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் போடுவாங்க. அது பாரம்பரிய ரகத்தை நம்ம எடுத்தோன்னா 1 ஏக்கரில் 1 ரகத்தெல்லாம் போட முடியாது. ஒரு சிலர் 20 சென்ட் 30 சென்ட் அது மாதிரி ஒரு 2-3 ரகத்தை பிரித்து பிரித்து தான் போடுவாங்க. அதுவும் கொஞ்சம் காலம் மாற்றி மாற்றி கூட போடுவாங்க ஒரு சிலர். அது மாதிரி போடும்போது அந்த இயற்கை இடுபொருட்கள்லாம் வெளியில் வாங்குறது நல்லதா இல்லை நம்மளே செஞ்சுக்கிறது நல்லதுங்களா?
0: முடிந்த வரைக்கும் நம்மால் வரும்போது கொண்டு சுபாஷ் பாலகர் முதற்கொண்டு எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, தற்சார்பு விவசாயம், ஜீரோ பட்ஜெட் விவசாயம். தற்சார்பு விவசாயம்னா நம்ம யாரையும் சார்ந்து இல்லாமல் நம்மை சார்ந்தே செய்கிற விவசாயம் தாங்கய்யா. அந்த காலத்தில் வந்து 1970களில் பசுமை புரட்சி அந்த வந்த காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே மாட்டு எருவு, சாணம், இலை, தலை இதெல்லாம் வெட்டி போட்டு மிதித்து நம்மளோட விலங்குகளோட துணையோடையே நம்ம விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. நாளடைவில் வந்து யூரியா போன்ற உரங்களை நம்பி விவசாயம் செய்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்.
1: அப்போது இப்போ நம்ம இந்த இயற்கை இடுபொருட்கள் செய்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த அளவுக்கு அவசியம், எல்லாராலையும் செய்ய முடியுமா அதை?
0: எல்லாருமே கண்டிப்பாக செய்யலாங்கய்யா. நம்மக்கிட்டே எல்லா பொருளும் இருக்குது. உங்கள் தோட்டத்தில் இருக்க தென்னை மரத்தில் இருக்கிற இளநியை நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். பப்பாளி மரத்தில் இருக்கிற பப்பாளி எடுத்து பழக்கரைசல் தயார் பண்ணலாம். மாட்டில் இருக்கிற கோமியத்தை பிடிச்சி ஜீவாமிரதம், பஞ்சகாவியம் போன்ற இடுபொருள்கள்லாம் நீங்கள் தயார் பண்ணலாம். கசக்கிற பொருள், நொச்சி இலை, எருக்கு இலை போன்றவைகளை வச்சு பூச்சி விரட்டி தயார் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற மீனோட கழிவுகளை வச்சு மீனமெல்லாம் தயார் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற மோர் புளிச்சு போயிடுச்சுன்னா அதில் தேங்காய் ரெண்டை திருவி போட்டு தேமோர் கரைசலாம் நீங்கள் வந்து அறுவடை பண்ணுறப்ப நெல் மணிகள் வந்து எடை கொடுக்கறதுக்காக அதை நீங்கள் தெளிச்சுட்டு பண்ணலாம். நம்ம வந்து ஜீரோ பட்ஜெட் விவசாயம் தான், யாரையும் சார்ந்துருக்காமல். சப்போஸ் வந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு இயற்கை விவசாயம் செய்கிற அனுபவ விவசாயிகள் நண்பர்கள் இருப்பாங்க. அவர்களை நேரடியாக போய் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு கூட வரலாங்க.
1: சரிங்க, இது சம்மந்தமாக யாராவது விவசாயிகள் உங்களுக்கு தொடர்பு கேட்டால் சொல்லுவீங்களா?
0: கண்டிப்பாக சொல்லுவோங்க.
1: உங்களோட தொடர்பு என்ன சொல்லுங்க?
0: 978 994 29 80.
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
0: 978 994 29 80.
2: நெல் சாகுபடியில் தனக்குள்ள அனுபவங்களை இதுவரை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் துறையூர் டி முருங்கைப்பட்டி டி சுரேஷ் அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி குறைதீர் நாள் முகாம், போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மாவட்ட தொழில்

0: பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் பணியாளர் தேர்வு, புற்றுநோய் சிகிச்சை விழிப்புணர்வு, என் வாக்கு என் உரிமை சிலம்ப விளையாட்டில் சாதனை ஆகியவை இடம்பெறுகின்றன. திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் உள்ளிட்ட பகுதிகளில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு எஸ் ரமேஷ் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் பேசிய மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு எஸ் ரமேஷ்,
1: ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்கோயில் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கான மக்கள் குறை தீர்ப்பு முகாம் வந்து இங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். அனைத்து துறையில இருக்கக்கூடிய திருச்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே எல்லா துறையிலிருந்தும் இங்க வந்து என்னோட கலந்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள் நிறைய மனுக்களோட அவங்களுடைய குறைகள் எல்லாமே ரிக்வஸ்டா வச்சிருக்கிறாங்க. பட்டா பிரச்சனைகளை பத்தி போல, தண்ணீர் பிரச்சனை, கால்வாய் பிரச்சனை, வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது மாதிரியான ரொம்ப அடிப்படையான தேவைகளுக்கு வீட்டு வசதி செஞ்சு தர்றது, உடல் உபாதைகளுக்கு மெடிக்கல் பெசிலிட்டிஸ் பண்ணி தர்றது, இந்த உரிமை தொகைகள் வந்து கிடைக்காதவங்க அந்த உரிமை தொகைக்காக ரிக்வஸ்ட் பண்றது, பென்ஷன் கிடைக்காதவங்க பென்ஷனுக்கு ரிக்வஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது போன்ற அடிப்படை தேவைகளுக்கான அவங்களுடைய குறைகளை வந்து இடம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி அந்த குறைகள் எல்லாம் வந்து சரி செய்து தருவதற்கான நடவடிக்கைகளை இந்த குறை தீர்ப்பு முகாம் போல எடுத்திருக்கோம். இது இன்றைக்கு மட்டும் இல்ல, இப்ப ஸ்ரீரங்கம் திருவானைக்கோயில் பகுதியில பண்றோம், அடுத்தது வந்து சிறுகமணி பேரூராட்சியில இதை பண்றோம், அடுத்த ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய மணிகண்டம் ஒன்றியம், அந்தநல்லூர், மணப்பாறை போன்ற ஒவ்வொரு இடங்கள்லயுமே நாங்க நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரிகளோட சேர்ந்து சந்திச்சு அவங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு அதற்கான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியாக இதை எடுத்திருக்கிறோம். ஒரு பீரியாடிக்கல் இன்டர்வல்ல மக்களை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். மக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்டறிந்து அதிகாரிகள் மூலமாக அதை சரிசெய்து செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும்.
0: திருச்சி பிஷபீவர் கல்லூரியில் போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனந்த் கிடியன் பேசுகையில்,
2: இன்றைய நாள் முழுவதுமே மாணவர்களுக்கு ஆன்டி ட்ரக் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். அதுல வந்து காலையில வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பிளக்கார்ட்ஸ் வச்சு நின்று இருந்தாங்க. அதே மாதிரி நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு வந்து ட்ரக் அவேர்னஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம். கேஎல்ஏ ட்ரஸ்ட், டீனரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ், சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட், டீனரியும் சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டும், எல்லா துறைகளும் குறிப்பா யூத் அகேன்ஸ்ட் ட்ரக் கிளப் அந்த கிளப்பும், என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ், என்சிசி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் மத்தியிலையும் இந்த ட்ரக் அவேர்னஸ் பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமா வந்து இதுல பாதிக்கப்பட்டவங்களையும் வருங்கால சந்ததி வந்து இதுல பாதிப்படைய கூடாதுங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம்.
0: சமூக பணித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கப்ரியல்,
3: கவர்மெண்ட் எல்லா பக்கமும் சொல்லுது, த்ரூஅவுட் தமிழ்நாடு எல்லா கல்லூரிகளிலும் குடி மற்றும் போதையை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா இந்த மாணவர்கள் அதுக்கு சிக்கிக்கிட்டாங்கன்னா வெளியில வர முடியல. அதுல இருந்து சிக்காம வர்றதுக்கும் அது நல்லா இருக்கிறது எப்படியும், இந்த மாதிரி ரெண்டு வகையிலையும் பாசிட்டிவாகவும் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மாணவர்கள் தான் எதிர்காலம், அவங்க தான் நம்முடைய எதிர்கால சமுதாயம். அதனால ஆசிரியர்கள் வந்து ஏதோ வகுப்பறையில மட்டும் பாடம் எடுத்துட்டு போறதில்ல, நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல ஈடுபட்டு செய்யறோம். குடி போதைக்கு எதிரான இளைஞர்கள் அப்படின்னு ஒரு பெரிய டீம் 400 பேர் இருக்காங்க, குடிபோதையிலிருந்து மாணவர்களையும் சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக கவுன்சிலிங் சென்டர், சென்ட்ரல் கவர்மெண்டால சப்போர்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங், நிறைய பேர் லட்சக்கணக்கில் மீட்டிருக்காங்க, குடும்பங்களையும் மீட்டிருக்காங்க.
0: சமூக பணித்துறை தலைவர் டாக்டர் எஃப் காட்டர் பிரேம்ராஜ்,
4: ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நிறைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மூலமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு பெறப்பட்ட அந்த லிட்டரன்ஸ் வாயிலாக காலையில 8:30 AM சாயந்தரம் வரைக்கும் 10 விதமான நிகழ்ச்சிகளை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செய்திகளை பரப்ப இருக்கிறோம். ட்ரக் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவங்க மனதில் பதிய வைக்க வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த பிளக்கார்ட்ஸை வச்சு மாணவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதை தொடர்ந்து பப்ளிக்கு ஒரு ஹியூமன் செயின் மூலமா அவங்களுக்கு சில விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தி கொண்டு அதன் மூலமா சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டோம். சமூக துறை பேராசிரியர்கள் எல்லா துறைகளுக்கும் சென்று இங்க இருக்கக்கூடிய வெவ்வேறு துறை மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தினாங்க. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எப்படி உருவாக்கணும், அதுக்கு மாணவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிற தலைப்புல அவங்க கிட்ட போய் ஒரு மாணவன் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் ஈவில் இஷ்யூவை எப்படி நம்ம தவிர்க்கலாம், அது மக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம்ங்கிற ஒரு கருத்தை மாணவர்களுக்கு சொன்னாங்க. அதை தொடர்ந்து சிக்னேச்சர் கேம்பெயின் தொடங்கி வச்சாங்க. கல்லூரியில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் தங்கள் கையெழுத்து இட்டு இந்த ட்ரக்கு அகேன்ஸ்டா நாங்கள் செயல்படுவோம், மாணவராக எங்களால் என்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவித்தாங்க. இந்த 10 நிகழ்ச்சிகளும் செய்யறதுக்கான

0: குறிக்கோள் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மாணவனாவது அதை செய்தியை எடுத்துக்குவானா, அவன் மூலமா ஒரு 10 இடத்துல இந்த செய்தியை நம்ம சமுதாயத்துல பரப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த பணியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம்.
1: உறையூர் காவல் ஆய்வாளர் திரேஸ் பாலகிருஷ்ணன்:
2: இந்த வயசு இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். கையில இருக்க போன் மூலமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுமே தெரியாது ஃபீல்டுல விட்டா. இந்த ஸ்டேஜ்ல உங்களோட நோக்கம் உயர்வா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அந்த கட்டமைப்பை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா இட் வில் பிகம் டு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் யூ வில் பி அ ஹையஸ்ட் போஸ்ட் இன் கவர்மெண்ட் ஜாப் ஆர் பொலிட்டீசியன் அண்ட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ நோக்கமும் உறுதியிலும் நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க சாப்பிடுற சாப்பாடுல இருந்து, நீங்க அடுத்து படிக்கிற படிப்புல இருந்து எல்லாமே கவனமுடன் படிச்சீங்கன்னா நீங்க பெரிய ஸ்டாரா வரலாம். நீங்க ஸ்டாரா இருந்தாதான் உங்க குடும்பங்கள் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்போம்.
1: காஜாமலை மகளிர் மன்றத்தின் திட்ட மேலாளர் திரு எஸ் பாரதி மோகன்:
3: திருச்சி காஜாமலை மகளிர் மன்றம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு. அந்த தொண்டு நிறுவனத்துல குடிபோதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40,000 நபர்களுக்கு மேலானவர்களுக்கு போதையிலிருந்து மீட்டெடுத்து நல்வாழ்க்கையை கொடுத்து வந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம். போதையின் தீமையை மாணவர்கள் மத்தியில மற்றும் பொதுமக்கள் மத்தியில நம்ம வெளிப்படுத்தணும், அதனோட தீவிரத்தன்மையை அவங்க உணரணும், அதன் பிடியிலிருந்து மீட்டு வருவதற்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல திருச்சிராப்பள்ளி பிஷையபர் கல்லூரியில் சமூக பணித்துறை சார்பாகவும் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு கண்டினியூஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணாங்க. பிஷையபர் கல்லூரியோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறதுனால இப்ப நாங்களும் அந்த இதுல கலந்து இருக்கிறோம். 8:30 இருந்து நிறைய நிகழ்ச்சிகள், இந்த மனித சங்கிலி எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிறவங்க வண்டியில போறவங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு செய்தி போய் சேர்ந்திருக்கு. இதுல நோக்கம் என்ன அப்படின்னா 20-30 வருடங்களுக்கு முன்பாக இருந்த போதை வேறு மாதிரி இருந்தது, ஆனா இன்றைய சூழல் இருக்கக்கூடிய போதை வேறு மாதிரி இருந்தது. வயசு பாத்தீங்கன்னா குறைஞ்சு வந்து இருக்கு. 7ஆம் வகுப்பு மாணவன் போதையில சிக்கி இருக்கிறாங்க, பெற்றோர் கூட்டிட்டு வர்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. எந்த ஸ்டேஜ் எந்த ரோல்ல இருந்தாலும் சரி, ஆசிரியருங்கிற ரோல்ல இருந்தாலும் சரி, பெற்றோருங்கிற ரோல்ல இருந்தாலும் சரி, ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு செயல் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, பொதுமக்கள் பொது மனிதன் சாதாரண மனிதன் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் இது கூட்டு பொறுப்பு இருக்கு. போதை தேவையில்லை, எனக்கு போதை வேண்டாம் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்றதுக்கு நம்ம யாருமே தயக்கப்படக்கூடாது.
1: கல்லூரி மாணாக்கர் பேசுகையில்:
4: மைசெல் ஃபனிஷ் பிட்டோ, ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்டபிள்யூ படிச்சுட்டு இருக்கேன். எங்க காலேஜ்ல வந்துட்டு ட்ரக் அவேர்னஸ் பத்தி இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்தணும். காலையில வந்துட்டு ஹியூமன் சைன் நடத்தணும். எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னெல்லாம் பண்ணணும், ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணணும், அப்புறம் வந்துட்டு நாங்களே செல்ஃபா ஒரு சாங் ஓனா ரிட்டர்ன் பண்ணி கம்போஸ் போய் நாங்க ஒரு சாங் இன்னைக்கு நாங்க பெர்ஃபார்ம் பண்ணோம். எங்க டிபார்ட்மெண்ட் பசங்க இன்னொன்று வந்துட்டு டான்ஸ் எல்லாம் ப்ளே பண்றாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்க நம்ம சுச்சுவேஷன் வந்துட்டு சின்ன பசங்க வந்து நல்லா ட்ரக் யூஸ் பண்றது ரொம்ப அதிகமாயிருச்சு. ஃபியூச்சர்ல வரும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம ஆகிறது, அவங்க லைஃப் வேஸ்டா போறதுக்காக நாங்க ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து ட்ரக் அவேர்னஸ்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி நாங்க நடத்திட்டு இருக்கோம். காலையில இருந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதெல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ், கோவிட் பண்ண கோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதே போல டீச்சர் சப்போர்ட் இருந்தனால நாங்க இவ்வளவு நல்லா பண்ணோம். டோட்டல் மோட்டோ என்னன்னா, ட்ரக் யூஸ் வந்துட்டு இருக்கவே கூடாது, மறக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
5: நான் புவனேஸ்வரி பேசுறேன், பேச்சலர் ஆஃப் சோசியல் ஒர்க் பிஷப்பிபர் காலேஜ்ல படிக்கிறேன். ட்ரக்கு அகைன்ஸ்டா என்கஸ்டருக்காக நாங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இதனால நாங்க நிறைய விஷயங்களை வந்து நாங்க கத்துக்கிட்டோம், மத்தவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கறத வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கறத வந்து நாங்க நினைக்கிறோம். இந்த மக்கள் வந்து எப்படியாவது எல்லாத்துல இருந்தும் விடுதலைப்படணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து பிஷப்பிபர் காலேஜ்ல இருந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றோம்.
1: தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மணிகண்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் திரு வி அழகப்பன் பேசுகையில்:
6: 2026ஆம் ஆண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரவும், அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் சுயநிதி தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர்ந்திடவும், நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் 31/7/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உதவும் வகையில் மாவட்டம் முழுவதும் அனைத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையங்கள், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்களில் சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி கல்வி தகுதி ஆகும். விண்ணப்ப கட்டண தொகையான ரூ 50, விண்ணப்பத்தாரர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், ஜிபே, போன்பே வாயிலாக செலுத்தலாம். தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: திருச்சி மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்விற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக இதன் மாவட்ட அலுவலர் திரு முத்து மாணிக்கம் பேசினார்.

0: பேசுகையில்,
1: மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலையில் ஒரு வருட கால ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற சமூக பணியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. மாதம் ஒன்றிற்கு தொகுப்பூதியமாக 18,536 வழங்கப்படும். சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் ஆகிய ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர்களுக்கும் பணி முன் அனுபவம் உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் 1/7/2026 அன்று 42 வயது பூர்த்தியடையாதவர்களாக இருத்தல் வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 18/7/2026 மாலை 5:30 மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, கலையரங்கம் வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரியில் வந்து சேர வேண்டும். மேலும் விவரங்களுக்கு திருச்சிராப்பள்ளி.nic.in என்ற இணையதளத்தினை பார்வையிடலாம் அல்லது 0431-241-3055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அறியலாம்.
0: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை புற்றுநோயியல் பிரிவின் பேராசிரியர் முனியசாமி புற்றுநோய் சிகிச்சை குறித்து எடுத்துரைக்கையில்,
2: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு பொது மருத்துவமனையில் புற்றுநோயாளிகளுக்கென்று சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. ஆரம்ப நிலை புற்றுநோயாளிகளுக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறை மூலம் சிக்கலான அறுவை சிகிச்சைகள் கூட சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது. தேவைப்படுவோருக்கு லேப்ராஸ்கோபி சிகிச்சையும் மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் கீமோதெரப்பி மற்றும் டார்கெட் தெரப்பி முதலான சிகிச்சைகள் புற்றுநோய் மருந்தியல் துறை மூலமாக சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது. புற்றுநோய் கதிரியக்கத்துறையும் இம்மருத்துவமனையில் உள்ளது. புற்றுநோயின் நிலையினை அறிய உதவும் பெட் ஸ்கேன் வசதியும் இம்மருத்துவமனையில் கூடிய விரைவில் செயல்பட உள்ளது. மேலும் பெண்களுக்கு உண்டான மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவும் மேமோகிராம் மற்றும் கால்பாஸ்கோபி வசதியும் இம்மருத்துவமனையில் உள்ளது. புற்றுநோயின் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 முதல் 412 நம்பர் ஓபியில் செயல்பட்டு வருகின்றது. கேன்சர் குறித்த சந்தேகங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் 9500671966 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆரம்ப நிலை நோயாளிகள் மட்டுமல்ல, நோய் முற்றிய நிலையில் கூட பெயின் அண்ட் பேலியேட்டிவ் கேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக மருத்துவமனையில் மார்பின் முதலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றது.
0: திருச்சியில் என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வை வலியுறுத்தி சிலம்ப விளையாட்டில் சாதனை படைத்த மாணவி சுகிதா எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
3: என் பேர் சுகிதா, நான் ஹோலி கிராஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தே சிலம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நேஷனல் லெவலில் கன் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த 7 வருஷமா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக ஒன்று சேர்ந்து விழிப்புணர்வு நலத்திட்டங்களை சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திருச்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மை பாரத் கேந்திரா வழிகாட்டுதலின் கீழ் வீரமங்கை வேலுநாச்சியார் இளைஞர் நல சங்கத்தோட தலைவராக இருக்கேன். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருச்சி மாவட்ட எலெக்ஷன் கமிஷன், மைபாத் கேந்திரா, அப்புறம் கலைக்காவரி நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என் வாக்கு என் உரிமை என்ற தலைப்புல நாங்க ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸ் சிலம்பம் சுத்திக்கிட்டே 2 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். இந்த எலெக்ஷன் ரேலிக்கு நாங்க வந்து சிலம்பம் சுத்திக்கிட்டே போனதுனால பொதுமக்கள் வந்து எங்களை வந்து உற்சாகப்படுத்தி வரவேற்றாங்க. ஏசியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இந்த ரேலியை வந்து ரெகனைஸ் பண்ணி எங்களுக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கீகாரம் எனக்கு மட்டும் இல்ல, அங்க சிலம்பம் சுத்தின 750 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட்ட திருச்சி கலெக்டர் கிட்ட காமிக்க போனோம். அவர் என்னைய ரொம்ப பாராட்டி ஒரு புக்ல சைன் போட்டு கொடுத்தாரு. அந்த புக்கோட பேரு வால்காவில் இருந்து கங்கை வரை. இந்த புக்கு வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்.
0: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டர சரியான டைத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

0: கேட்டுட்ருக்கிறீங்க, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 3 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். மகளிருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில்

சுதந்திர போராட்ட வீரர் மன்னாத்து பத்மநாபனின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து பேசிய அவர், மகளிருக்கு திறன் பயிற்சி அளிப்பதன் மூலம் தற்சார்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு அடைய முடியும் என்றார். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், மக்கள் தங்களது வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். பசுமை இந்தியாவை உருவாக்க மக்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து 16,000-க்கும் மேற்பட்டோருடன் காணொலி வாயிலாக அவர் கலந்துரையாடுகிறார். தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பல்வேறு துறைகள் சார்பில் 567 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாடு நாள் விழா வரும் 18 கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பெரம்பலூர் மாவட்டத்தில் 6 முதல் 12 வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யா அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் காமராஜரின் 124வது பிறந்த நாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சௌரோ இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்று இரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: இதம் சேர்க்கும் வணக்கம் அன்பு நேயர்களே. காலம் மிக முக்கியமானதுங்க. விதைக்க ஒரு காலம், விளைய ஒரு காலம், அறுக்க ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் இதுல கடந்த காலத்தை நிச்சயமா நம்மால மாற்ற முடியாது. ஆனா கடந்த கால அனுபவங்களை வச்சு சிறந்த எதிர்காலத்தை நிச்சயமா உருவாக்க நம்மால முடியும்னு சொல்றது நம்ம ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இதமான பாடல்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், கூடவே நீங்கள் எங்களுக்கு அனுப்பின அன்பான கடிதங்களும் மின்னஞ்சல்களும் காற்றலைகளில். இப்போ இது இசை தோரல்.

0: ஆடிக்கு பாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

இசை தூரல் தான் கேட்டுட்டு இருக்கோம். இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. புகழ்பெற்ற ருஷிய கிராண்ட் ஸ்லாம் மாஸ்டர் கோப்பையை வென்று முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கிறாரு சுதர்சன் பட்நாயக். இவர் ஒடிசாவின் புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞரான இவர் காலநிலை மாற்றம் தொடர்பான மணல் சிற்பத்திற்காக இந்த கோப்பையை வென்றிருக்கிறார். ஓவியக்கலை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேர்பயிற்சி, போர்பயிற்சி, வசியக்கலை, இப்படி பல கலைகள் இருக்க சுதர்சன் பட்நாயக் இவர் மணல் சிற்ப கலையில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. கேட்டுட்டு இருக்கோம் இது இசை ஒரு நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: மணி 17 நிமிஷம் ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது இசை தூரல் நம்ம திருச்சி பண்பலை 102.1. இப்போ மின்னஞ்சலா படிக்கிற நேரங்க. இந்த மின்னஞ்சலா அனுப்பி இருக்கிறவங்க யாரு அப்படின்னா, பெரம்பலூர்ல இருந்து தேவி நிதியரசன் அனுப்பியிருக்கிறாங்க. ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 10ஆம் தேதிக்கும் 11ஆம் தேதிக்கும் தனித்தனியாக 2 மின்னஞ்சலை அனுப்பியிருக்கிறாங்க. 10ஆம் தேதி 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, சூப்பர். 11 மணிக்கு நல்ல நிகழ்ச்சிகளை தரும் வானொலிக்கு இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுகள், நன்றிகள். 12 மணிக்கு மங்கிர் உலகம், சூப்பர். 1 மணிக்கு வந்து கீதம், நல்ல பாடல்கள். 3 மணிக்கு இசைத்த மின்னஞ்சல் கடிதங்கள் வாசித்த தோழிக்கும் அதிபதி சாருக்கும் நன்றிகள். 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள், மிக மிக சிறப்பு, பொன்மாலை சொல்லவே வேணாங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேவி நிதியரசன். 10ஆம் தேதிக்கு இவங்களே 11ஆம் தேதிக்கும் இப்போ சொன்ன எல்லா நிகழ்ச்சிகளும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாளர் மரியாவுக்கும் நன்றியை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நாம நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தோரல். அடுத்த இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம், கீழக்கொண்டையம்பேட்டை திருமணி கோவிலிருந்து. 10ஆம் தேதி காலை இணைத்தானும் நல்லவி கேட்க நிகழ்ச்சியில் பேசிய மீனாட்சி அவர்கள், மனம் என்பது செம்மையானால் என்ற தலைப்பில் மனதை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்று விளக்கியது அருமை. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சட்டத்தின் பார்வையில் பெண் உரிமை என்ற தலைப்பில் அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் லதா அவர்கள் பெண்ணுரிமை தொடர்பான சட்ட நுணுக்கங்களை மிகவும் சிறப்பாக விளக்கினார். இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய வையம்பட்டி இனிகோ அற்புதராஜ் அவர்கள் பந்தல் காய்கறிகள் சாகுபடி பற்றி உரையாடியது அருமையாக இருந்தது. தொடர்ந்து பேசிய பெரியகுளம் வேளாண் கல்லூரி மேனாள் முதல்வர் பாலமோகன் அவர்கள், பல தானிய சாகுபடி மூலம் இயற்கை வளங்களை எப்படி நாம் முழுவதும் முறையாக பயன்படுத்துவது என்பது பற்றி சிறப்பாக விளக்கினார். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாம ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி. 10ஆம் தேதி அன்று இரவு இசை இனிமை சும்மா அட்டகாசமாக போச்சு. தெளிந்த நீரோடை போல் கௌதமனும் சரவணனும் நிகழ்ச்சி கொண்டு சென்றது சிறப்பு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தகவல்களை வழங்கியது கேட்டு அசந்துதான் போனேன். சென்னப்பட்டினம் பாட்டு அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடல், அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாத்தையும் பற்றி அப்படியே பெரிய பட்டியலும் இட்டிருக்கிறாங்க குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி. அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். கேட்டுட்ருக்கிறீங்க இது இசை தூரல் நம்ம Chief from Rainbow 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க

உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ் ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: ரெயின்போ எஃப்எம் 102.1 தாங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது இசை தூரல். ருமேனியாவில் உறைபனி ஏரியில் விழுந்த 5 வயது சிறுமியை காப்பாத்த விபின் குமார் அப்படிங்கிறவர் தன்னோட உயிரை பணயம் வச்சு 30 நிமிஷம் போராடி அந்த சிறுமியை காப்பாத்திருக்கிறாரு. அவரோட தைரியத்தையும் தன்னலமற்ற செயலையும் பாராட்டிய ருமேனிய அரசு அவருக்கு கௌரவ குடியுரிமை வழங்கியிருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க இது நம்ம சிஃபம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

இசை தூரல் தான் கேட்டுட்ருக்கோம். இது நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் இவங்க அனுப்பியிருக்கிற மின்னஞ்சல். நேற்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு. முனைவர் ஐயம்பிள்ளை அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். மக்கள் தொகை பிரச்சனை, மக்களின் திறன் வளர்ச்சி, சமூக நீதி, மக்கள் தொகை வளம், பொருளாதாரம், மாநிலங்களின் வளர்ச்சி, இப்படி ஏகப்பட்ட விஷயம் அற்புதமான தற்காலத்திற்கு தேவையான தகவல்களை வழங்கினார்கள். சிறப்புடன் நெறிப்படுத்திய சகோதரி விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் செண்பா அவர்களுக்கும் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்காக நமக்காக பல முயற்சிகள் செய்து வழங்கி வரும் இயக்குநர் ஐயா ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாம் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். அடுத்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க பிரியமுடன் முசிறியிலிருந்து குமார் அனுப்பியிருக்கிறாங்க. வணக்கம் பண்பலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று காலையில் 7:30 ஒளிபரப்பான உழவர் உலகம் நிகழ்ச்சிக்கு முத்துலட்சுமி அக்கா மற்றும் காமாட்சி அக்கா கிராமத்தினடையில் நிகழ்ச்சிக்கு முன் குறிப்புகளை கொடுத்தார்கள். அருமை, சூப்பர், இது மாதிரியான உரையாடல்கள் எங்கள் மனதில் நீங்கா இடம்பெறுகிறது. தொடர்ந்து வழங்கவும். உழவர் உலகம் நிகழ்ச்சி நமது நிலைய யூடியூப் சேனல்லையும் கூட பதிவிடணும். கேட்காதவர்கள் கேட்டு பயன்பெறுவார்கள் அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை அருமையாக சரவணன் மற்றும் லோகநாதன் திறம்பட நடத்தினார்கள். ஒவ்வொரு பாடலுக்கும் அதன் சிறப்புகளை கோரி நிகழ்ச்சியை மேலும் மெருகேற்றினார்கள். இருவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிராப்பள்ளி வானொலிய காணொலி எங்களுக்காக வழங்கி எல்லாருக்கும் நன்றி நன்றி வலைதளங்கள்லையும் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரியமுடன் முசிறியிலிருந்து குமார். அடுத்த மின்னஞ்சல் வாரியங்காவல் கதிரவன் அனுப்பியிருக்கிறாங்க. என்னென்னா 11 தேதி இதே ராகம் புது பாட்டு அருமை, மதுரை கீதம் பழைய பாடல்கள் கேட்டின் சிறப்பு, இசை தூரல் நிகழ்ச்சியில் கடிதம் மின்னஞ்சல் வாசித்த விதம் நன்றாக இருந்தது, அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள், நிலை இயக்குனர் நிகழ்ச்சி பொறுப்பாளருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போவுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டுட்ருக்குறீங்க இது இசை தூரல் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

கேட்டுட்டு இருக்கிறீங்க இது இசைத்தூள் நம்ம டிஎஃப்எம் ரெயின்போ 102.1. இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி. வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு இசைத்தொருள் நிகழ்ச்சியில் தகவல்கள் சிறப்பு நேர்களின் வண்ண மடல்களை அழகாக தெளிவாக வாசித்த அதிபர் சார் மற்றும் கீர்த்திகா அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றிகள். மாலை 5 மணிக்கு பொன் மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அருமையோ அருமை. 8 மணிக்கு இரவு இசை நீமை நிகழ்ச்சியில் நேயர்களின் நேரலை பாடல்களோடு அந்த பாடல்கள் உள்ள தகவல்களை கூறியது அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய கௌதமன் சார் அவர்களுக்கும் சரவணன் சார் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் நேயர்களின் இனிமையான நேரலை பாடல்களை சிறப்பாக தொகுத்து வழங்கிய கௌதமன் சார் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி அவங்களுக்கு ஒரு நன்றிய நாம சொல்லிக்கலாம். கேட்டுக்கிறீங்க இது இசை தோரல். 10 மணிக்கு 10ஆம் தேதிக்கு அனுப்பின இவங்களே 11ஆம் தேதிக்கும் 10 மணிக்கு போன போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர். இருவிட பாடல்கள் ஆனந்தராகம் ஆனந்த பூங்கா அற்றைய படங்கள் இருந்து பாடல்கள் இனிமை இனிமை இனிமை அப்படின்னு சொல்லி இனிமையோ இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டு பத்தக்கம் வாங்கிய உலகம் நிகழ்ச்சியில் பொது இடங்களில் கூச்சம் தயக்கம் என்ற தலைப்பில் சகோதரிகளின் அனுபவங்கள் சிறப்பாக இருந்தது. நான் பொது இடங்களில் மற்றவர்களிடம் பேசுவதற்கே தயங்குவேங்க அப்படின்னு இருந்தாலும் சமாளித்து கொண்டு மெதுவாக பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்தையும் பகிர்ந்துருக்கிறேன். நிகழ்ச்சி வழங்கிய மரியா மேடம் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி கேட்டுட்டு இருக்கிறோம் இது இசை தூரல் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

3:48 கேட்டுட்டு இருக்கோம். இது இசை தோரல். முசிறியிலிருந்து குமார் சுகுமார் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு. இன்னைக்கு காலை 7 மணிக்கு காலை மலரில் ஒளிபரப்பான வாமா மின்னலு நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாகவும் விழிப்புணர்வு அளிப்பதாகவும் இருந்தது. ஃப்ரீசர் பயன்பாடு பற்றி சொன்னது சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரு முருகானந்தம் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி வாங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்கிறாங்க முசிறியிலிருந்து சுகுமார். இவரே 9 மணிக்கு ஒளிபரப்பான வசந்த அழைப்பு நிகழ்ச்சி குழந்தைகளின் குதூகலமும் உற்சாகமும் நிறைந்த அருமையான நிகழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளிடம் அன்பாகவும் நகைச்சுவை உணர்வுடமும் உரையாடி அவர்களின் திறமைகளை இயல்பாக வெளிக்கொணரும் அறிவிப்பாளர் அர்ச்சனா அவர்களின் தொகுப்புக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே குழந்தைகளுக்கு ஒரு தனி மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் நிகழ்ச்சியாக வசந்த அழைப்பு அமைந்துள்ளது என்பதில் ஐயமில்லை. இப்படிப்பட்ட பயனுள்ள மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கும் திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் மற்றும் அறிவிப்பாளர் அர்ச்சனா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரியமுடன் முசிறியிலிருந்து சுகுமார் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது இசை தூரல் நம்ம ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நம்மளுடைய சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது இசை தூரல். இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க செல்வராஜ், ராஜமாணிக்கம், தவமலர், இவங்கெல்லாம் பொன்மலைப்பட்டிலிருந்து. நேற்று காலை சுழல் விளக்கு, இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாசுபடாத எத்தனால் கலந்த எரிபொருள் பற்றி மிக தெளிவாக சொன்னார்கள். எத்தனால் என்பது ஒரு உயிரி எரிபொருள், அதன் பயன்பாடு 80% 20% கலந்து பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்தவித பாதிப்பும் நிகழாது என்பதையும் தொலைநோக்கு பார்வையுடன் கட்டுரை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு ஹேமாவதி அவர்களின் எழுத்து வடிவில் சுமித்ரா ரத்னம் அழகாக வாசித்தார்கள் அப்படின்னு சொல்லி சுழல் விளக்குக்கு இந்த பாராட்டு கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து வேலுமணி எந்த ஊர்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு நமக்கு சொல்லல. இவங்க வந்து இன்று காலை 7 மணிக்கு காலை மலரில் ஒளிபரப்பான சுந்தரம் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை பத்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி பாராட்டு பல பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க வேலுமணி தான் அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னா, இன்னைக்கு சூரியகாந்தி நிகழ்ச்சியில் அபூர்வ சகோதரிகள் மிகவும் யதார்த்தமாக அமைந்திருந்தது. திருமதி தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நாடகத்தில் நடித்தவர்கள் அனைவரும் சூப்பராக நடித்தாங்க. ஏற்பாடு செய்த திருச்சி வானொலி நிலையத்தாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுட்ருக்கிறீங்க இது சித்தூர் நம்ம ரெயின்போ 102.1.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசை தோரல். நேரம் 4 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். ஸ்ரீபெரும்புதூரில் 100 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனை உள்ளிட்ட 6 தொழிலாளர் அரசு காப்பீட்டு சுகாதார திட்டங்களை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா நாளை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் 668 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த மருத்துவ திட்டங்கள் மூலம் 53 லட்சம் பேர் பயன்பெறுவர். ஸ்ரீபெரும்புதூரில் திறக்கப்படும் இந்த மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு அறை, அறுவை சிகிச்சை அரங்கம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து 5.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட காப்பீடு பெற்ற நபர்களின் மருத்துவ வசதிகளை இம்மருத்துவமனை எளிதாக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் மைசூருவில் உள்ள அவரது பண்ணை இல்லத்தில் ஜானகியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுகிறது. முன்னதாக பிரபல பாடகர்கள்

மனு, சித்ரா, சுஜாதா உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இசையமைப்பாளர் இளையராஜா, பாடகி பி சுசீலா, நடிகை குஷ்பு உள்ளிட்டோர் சமூக வலைதளம் மூலம் தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் துறை வாரியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்க பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்களின் உடலை தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரியான சேலம் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் சந்தோஷ் அதிமானி வியட்நாம் சென்றடைந்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் திருச்சி, சென்னை, மதுரை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15 தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16 தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது வண்ணக்கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
5: நிமிஷம் ஆயாச்சு, எப்படா இந்த நாள் வரும்? குறுக்கெழுத்து போட்டியில என்ன கேள்வி இருக்கும், எத்தனை கட்டங்கள் இருக்கும், பேனா பென்சிலுக்கு வேலை, மூளைக்கு வேலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற இந்த வேளையில டீ காஃபி எல்லாம் நீங்க அப்புறம் குடிச்சுக்கலாம். என்ன நினைக்கிறீங்க பழமொழி? குடிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஒளி வட்டம் தெரியுது. அப்படியா, மணி நாளாச்சு. லோகநாதன் வந்துருவாரு, எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கட்டத்தை போடுவாரு, வட்டத்தை போடுவாரு, எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வருவாரு பாருங்க, அப்படிதான் வருவாரு. அப்படிப்பட்டவருக்கு, அதாவது அவரு கூடயே ப்ரோக்ராம் எல்லாம் நான் பண்ணிருக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கும் அவரு கூட தான் பண்ண. கேள்வி
6: யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க?
5: இல்ல, லோகநாதன் ஒரு நண்பர், எனக்கு நெருங்கிய நண்பர் அவரு, அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
6: சரி சரி சரி, ஓகே. இப்ப வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து குறுக்கெழுத்து போட்டியில கட்டங்கள், எத்தனை கட்டங்கள், எப்படி கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு.
1: குறுக்கெழுத்து போட்டியில மொத்தம் 9 கட்டங்கள், அதுல நடுவில் இருக்கக்கூடிய கட்டங்கள் மட்டும் காலியா இருக்கும். மேல 3 எழுத்து, கீழே 3 எழுத்து, இரண்டு புறமும் வலதுபுறம் இடதுபுறம் இரண்டுலயும் 3-3 எழுத்து,
6: அதாவது 3 கட்டங்கள், 3 வரிசை போட்டுக்கோங்க. நடுவுல உள்ள கட்டம் கிடையாது,
5: அதுல ஒரு கோலம் போட்டுக்கோங்க.
6: ஆமா, அது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கோலம் போட்டுக்கலாம். மேல வந்து முதல் கட்டம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து இடம் இருந்து வளமாக நீங்க நிரப்ப போறீங்க. அடுத்து அந்த முதல் கட்டத்திலிருந்து மேலிருந்து கீழாக நிரப்ப போறீங்க. கடைசி கட்டம் இருக்கு இல்லையா, அதுல கீழிருந்து மேலாகவும் வளம் இருந்து இடமாகவும் நிரப்ப போறீங்க. இப்போ அதற்கான குறிப்ப சொல்லுங்க.
1: இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாங்களா? முதல் கேள்வி என்ன?

0: வீட்டிற்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி நம்மளால வெளில வரவும் முடியாது, உள்ள போகவும் முடியாது. அப்படிப்பட்ட மூன்று எழுத்து சொல்
1: வீட்டிற்கு பாதுகாப்பு,
0: இடமிருந்து வளமாக.
1: அடுத்து
0: நேயர்கள் இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஆரோக்கியமா வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று
2: நமக்கு இடமா சொல்றீங்க கீழே.
0: ஆமா,

0: ஆமாம், வலம் இருந்து இடமாக இரண்டாவது. இதில் முக்கியமானது இல்லைன்னா ஒரு பழமொழியும் கூட சேர்ந்து ரொம்ப ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, சுவர் இல்லாமல் சித்திரம் கிடையாது அப்படின்னு. ஸோ அதோடு இணைக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான மூன்று எழுத்து சொல். மூன்றாவது, உலகில் வந்து நிலத்தை விட ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமும் ஒரு சொல்லும் கூட, அதுவும் மூன்றை எழுத்து சொல்.
1: நான்காவது கீழாக நிரப்பணும்.
0: ஆ ஆமாம் சார், அதுதான் நான்காவதாக இருக்கக்கூடிய ஒன்று, மனிதனுக்கு அடிப்படையான தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயம்.
2: அடிப்படை அத்தியாவசியம்,
1: இதை கீழிருந்து மேலாக நேயர்கள் நிரப்பலாம். இப்போ நான்கு குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு மூன்று மூன்று கட்டங்களாக நான்கு திசைகள்லையும் நான்கு கட்டங்கள் இருக்கு இல்லையா, நான்கு வகையாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் நிரப்பலாம். வீட்டிற்கு பாதுகாப்பாக இருப்பது, ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டிய ஒன்று, உலகில் நிலத்தை விட மிகப்பெரியதாக கருதப்படும் ஒன்று, அடிப்படை தேவை. இதெல்லாம் வச்சு நீங்கள் இந்த கட்டங்களை நிரப்பலாம். நிரப்பிட்டு நீங்கள் எங்களோட வந்து அந்த பதில்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் சுழி 4 3 1 246 106 1. அறிமுக நேயர்கள்
2: 240 102 1. இந்த எண்களை தொட்டுட்டு வாங்க, கேட்டுட்டு இருக்கோம் இது வண்ணக்கோளங்கள்.

வெடித்திடும் பகை, களத்தினில் ஆட வெறித்திடும் புகை, உடைகளை வழங்கிடும் வழி வழி துணை, வழிகளில் முளைத்திடும் விடுவிடுதலை, பகைவர் ஒளிஞ்சிடும் வீரன் நீ, நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா, உன் நிலை தாண்டிய மலை உயருமா, வழி காட்டும் தலைவனே இனி அறம் உறங்குமா.

0: வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும்

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: 4:13 ஆகுதுங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். வண்ணக்கோளங்களுக்கு கேள்வியெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு, கட்டம் போட்டு ரெடி ஆகி நேயர்களும் அப்படியே வரிசை கட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. முதல் நேயர் யாரு அப்படின்னு கேட்கலாமா? சொல்லுங்க. ரெண்டு பேரும் இப்படி பார்க்கறது பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல.
3: இல்லை, பதிலோடு வந்திருக்கக்கூடிய நேயர் யாரு அப்படின்னு கேட்கறது நாங்கள் வந்து அவளோட இருக்கோம்.
2: சரி, யாருன்னு கேட்கலாமா? வாங்க. வணக்கம்
4: ராஜி மேம், பழமலை சார், மூணு பேருக்கும் வணக்கம் மேம்.
5: வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: எசனப்பட்டி ரமேஷ். வணக்கம்
5: ரமேஷ் சார். பதில்கள் தயாரா வச்சிருக்கீங்களா?
4: கதவு, உடல், கடல், உணவு.
5: அருமை அருமை, ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க சார்.
4: லோகி சார் ஒன்றும் பேசவே இல்லை. லோகநாதன் சார்
2: பேசுவாரு பாருங்க.
3: சிறப்பா சிறப்பா சொல்லிட்டீங்கய்யா. நீங்க வந்து சொன்னதுல நான் வந்து வாயடிச்சு போயிட்டேன்.
4: சரிங்க சார்,
3: ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி.
5: முதல் கேள்வி இடமிருந்து வளமாக உறுப்புகா, அதாவது நம்ம உடலுக்குள்ள உறுப்பா இல்லாம இருக்கக்கூடிய ஒன்று, ஆனா மனிதனுக்குள்ள எப்பயுமே இருக்கக்கூடிய ஒன்று, அது இடமிருந்து வளமாக முதல். இரண்டாவது கேள்வி, ஒவ்வொரு பொருளை வாங்கும் போதும் நாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து இது நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குன்னு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து வாங்குவோம். அது இடமிருந்து வளமாக, வளமிருந்து இடமாக. முதல் கேள்வி இடமிருந்து வளமாக, உறுப்புகள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்காது ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவது, வளமிருந்து இடமாக, ஒவ்வொரு பொருளை வாங்கும் போதும் பார்த்து பார்த்து வாங்கக்கூடிய ஒன்று. மூன்றாவது, மேலிருந்து கீழாக. நம்ம நிலத்தில் மழை பொழிவதற்கான மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கக்கூடிய ஒரு பொருள். நான்காவது, கீழிருந்து மேலாக. மனிதனுக்கு பொருளாதாரம் சார்ந்து முதலில் தேவைப்படும் ஒன்று,
3: எல்லோருக்கும் ரொம்ப அவசியமான
5: ஒன்று. கண்டிப்பா.
2: யார் அதை சொல்ல வந்திருக்கான்னு பார்த்துடலாமா?
3: பார்த்துடலாம். வருக, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்கய்யா. பதில்
6: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: அடுத்த ஒரு கேள்வியே உங்களுக்கு முன்னாடி நாங்க வச்சிருக்கோம், அடுத்த கட்டத்துக்கான குறிப்புகள் வச்சிருக்கோம். அதற்கான பதில் தெரிஞ்சா நேயர்களே வரலாம் வண்ணக்கோளங்களுக்கு. 4:31 அப்படிங்கிற எண்ணை தொட்டு அறிமுக நேயர்கள், 4:31 அப்படிங்கிற எண்ணை தொட்டு

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள்

0: எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: 4:22 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டியை விளையாடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கே 3 கட்டங்கள் 3 வரிசை, நடுவில் உள்ள ஒரு கட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து கட்டங்களுக்கு குறிப்பெல்லாம் கொடுத்துட்ருக்கிறாரு பழமலை. இப்போ அடுத்த நேயர், நம்ம ஒரு கட்டத்துக்கான குறிப்பை சொல்லியிருந்தோம், அதற்கான பதில் சரியான பதிலோடு வந்திருக்கக்கூடிய நேயர் யாரு? வருக
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க ஐயா?
2: பெரம்பலூர் மாவட்டம் இருவர்ல இருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம்.
1: நலமா இருக்கீங்களா ஐயா?
2: நான் நலமா இருக்கேன். நிலையத்தில் அனைவரும் நலமா? நிலையத்தில் அனைவரும் நலமா?
1: அனைவரும் நலம், அனைவரும் நலம். நன்றிங்க ஐயா.
2: நன்றிங்க.
1: முதல் முறையா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா?
3: அருமை, சரியான பதில். இரண்டாவது
2: ஜாமான் வாங்கும்போது பார்க்கறது தரம்,
3: மிகச்சரியான பதில். மூன்றாவது
2: மரம்,
1: மரம்,
3: அற்புதம். நான்காவது
2: தனம்.
0: நான்கு பதில்களையும் சிறப்பா சொல்லிட்டீங்கய்யா,
1: ஐயா நன்றி,
0: வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டார். அதுவும் அந்த தனம் அதை சொல்றது மட்டும் நம்ம, ஏன்னா தனம்ங்கிற சொல்ல நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டோம் இல்லையா, அதனால் வந்து அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தாலும் இந்த நேயர் வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த குறிப்பை நம்ம சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு.
3: குறுக்கெழுத்து போட்டியில் மூன்றாவது சுற்றாக இருக்கக்கூடிய கேள்விகள். முதல் கேள்வி, இடமிருந்து வளமாக, நேரம், மாதம், ஆண்டு, இது எல்லாத்தையுமே அடங்கிய ஒரே சொல், மூன்று எழுத்து சொல். இரண்டாவது கேள்வி, வளமிருந்து இடமாக, மனிதனுக்கு அடிப்படையான குணம், ஆனால் அதை வெளில காட்டும் போது ரொம்ப ஆபத்தாயிடும், அது அவனுக்கும் சரி அடுத்தவங்களுக்கும் சரி. இது இரண்டாவது.
0: தவிர்க்க முடியாத இல்லையா, ஆனால் வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு குணம்.
3: மூன்றாவது, மனிதருக்கு மனித உடல் இருக்கும், அதாவது மனதிற்கும் மனித உடல் இருக்கும், வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான ஒன்று, இது வந்து மேலிருந்து கீழாக. நான்காவது, கீழிருந்து மேலாக, ஒரு வீட்டின் முன்பு வந்து நாம் தீட்டக்கூடிய ஓவியம், அதுதான் வந்து எறும்புகளுக்கு ஜீவனமும் கூட. அப்போ இது நான்கு, இது கீழிருந்து மேலாக, மொத்தம் நான்கு கேள்விகள். கேள்விக்கான விடையை
1: சொல்லிடலாம்,
3: அறிமுக நேயர்களுக்கு 240-102-1 என்ற நேயர்கள் என்ற எண்ணிற்கு நேயர்கள் தொட்டு வரலாம்.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது வண்ண குழந்தை நிகழ்ச்சியில் வழங்கியோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணக்கோலங்கள்.
4: வண்ணக்கோலங்கள்ல இப்ப குறுக்கெழுத்து போட்டியில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? இடமிருந்து வளம், அதற்கான குறிப்பு, நேரம், மாதம், ஆண்டு, இவையெல்லாம் அடக்கிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேலிருந்து கீழ், அந்த ஒன்றாவது

0: கட்டம் இருக்குல்ல, அதுக்கு மேலிருந்து கீழ் மனிதர்க்கும் மனதிற்கும் மனித உடலிற்கும் வலியை ஏற்படுத்தக்கூடிய பொதுவான ஒன்று அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து வலம் இருந்து இடம், அதற்கான குறிப்பு மனிதனுடைய அடிப்படையான ஒரு குணம் ஆனால் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாரு. கீழிருந்து மேல், வீட்டிற்கு முன் வரையப்படக்கூடிய ஒரு ஓவியம், இதுதான் உங்களுக்கான குறிப்பு. பதிலோடு வந்திருக்கக்கூடிய நேயர் யாரு?
1: வணக்கம்.
2: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
1: ஐயா நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம். நீங்கள் மூவரும் நலமா?
0: நாங்களா நலம்தான்.
2: நன்றி நன்றி
3: ஐயா, விடையோடு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
2: எனக்கு தெரிந்தவரை கூறுகிறேன்.
3: சொல்லுங்க ஐயா.
2: முதல் குறிப்புக்கான விடை வந்து காலம்.
0: சரி,
3: சிறப்பு.
2: இரண்டாவது குறிப்புக்கான வந்து கோபம்.
0: சரி,
3: மிகச்சரியான பதில். மூன்றாவது?
2: மூன்றாவது காரம்.
0: காரமா?
1: குறிப்பு என்ன, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க.
0: மனிதனுக்கு அடிப்படையான,
3: மனதிற்கும்
0: சாரி மனதிற்கும் மனித உடலிற்கும்
3: வலியை ஏற்படுத்தும் பொதுவான சொல். ரெண்டுத்துக்குமே பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சொல். மூன்று எழுத்து சொல்.
2: அடுத்த நேயருக்கு வழிபட்டு இன்னொரு பதில் சொல்லிடுறேன்.
3: சரிங்க.
2: கடைசியான குறிப்புக்கு வந்து கோலம்.
0: கோலம் அப்படிங்கிறது
1: சரியான பதில். நன்றி நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயர் கிட்ட கேட்டலாமா?
0: கண்டிப்பா கேட்டலாம்.
1: வணக்கம்.
4: வணக்கம்மா, பண்பலி நிகழ்ச்சி தெரியாத சத்தன ராஜேஸ்வரி. காதல்மா?
0: என்ன காதலா?
1: மகிழ்ச்சியும்
3: ஏற்படுத்தும் வலியும் ஏற்படுத்தும். அதனால
4: இல்ல,
3: அவங்க சொல்லாம விட்டது ஒரு கேள்விக்கான பதில்.
0: அது காவல தொடங்கணும். அதாவது
3: மேலிருந்து கீழாக காவில தொடங்கும், கா நெடில் அதுல
1: காவில ஆரம்பிக்கும் இம்முல முடியும்.
3: மனதிற்கும் மனதிற்கும் மனித உடலிற்கும் வலியை ஏற்படுத்தக்கூடிய பொதுவான சொல்.
1: பாடி இருப்பாங்க, இது பொய்யடா இது பொய்யடா
4: அப்படின்னு. காமம்?
3: இல்ல இல்ல, நல்லா கவனிங்க. மனதிற்கும் மனித உடலிற்கும் வலியை ஏற்படுத்தக்கூடிய பொதுவான சொல்.
0: ராஜலட்சுமி ராஜலட்சுமி கலந்து வர்றதுனால
1: ராஜேஸ்வரிமா எப்பயும் அப்படிதான், ராஜலட்சுமி அப்படி கிடையாது. நன்றிமா. அடுத்த குறிப்புகளோட நீங்க ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். என்ன
0: நிச்சயமா, ரொம்ப அழகா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல, மூணு பேரும் சேர்ந்து இல்லையா, நீங்களும் சேர்ந்து இந்த கட்டங்களை நிரப்பி இருக்கீங்க.
1: ஒரே ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு அவங்களும் காதல் காமம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரு எறும்பாட்டம், ஒரு உதவி, ஒரே ஒரு எழுத்துதானா அப்படின்னு சொல்லி உதவி பண்ண.
0: அழகா சொன்னீங்க.
1: சட்டப்படி குற்றம் ஆயிவரானா?
0: கண்டிப்பா குற்றம் தான். அடுத்தெல்லாம் இது மாதிரி செய்யாதீங்க, அவங்களே சொல்லிடுவாங்க, நேர்களே சொல்லிடுவாங்க. அடுத்த குறிப்புகளுக்கு போலாமா?
1: போலாமே.
0: சொல்லுங்க.
3: அடுத்த சுற்றுக்கான கேள்விகள். இடமிருந்து வளமாக முதல் கேள்வி என்னன்னா, எல்லா உறவுக்கும் அடிப்படையான ஒன்று, எல்லா உறவுக்குமே ரொம்ப அடிப்படையான ஒன்று, இது முதல் கேள்வி. இடமிருந்து வளமாக. இரண்டாவது கேள்வி, மேலிருந்து கீழாக பாராட்டுறதுக்காகவே நாம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். இது இரண்டாவது. மூன்றாவது அப்படிங்கிறது நமக்கு வந்து வளம் இருந்து இடமாக, அதாவது மற்றவர்களுக்கு மற்றவர்கள் நமக்கு ஒரு தீமை செஞ்சா கூட நாம அவங்களுக்கு திரும்ப செய்யக்கூடிய ஒரு விஷயம்,
0: எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
1: நமக்கு ஒருவர் அவர் நன்னையும் செய்துவிடல் அப்படின்னு சொல்லி பெரிய குரலை கூட நீங்க சொல்லலாம்.
0: அந்த குரலை சுருக்கி நீங்க மூன்று எழுத்துக்களுக்குள்ள நீங்க அடக்கினீங்கன்னா நீங்க இப்படி அடக்கிடலாம்.
1: இல்ல சொல்லுவாங்க சொல்லுவாங்க.
3: இறுதியாக கீழிருந்து மேல், சொந்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து பொதுவாக இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி எல்லார்கிட்டையும் வந்து இருக்கக்கூடிய வேறொரு பகுதி மிக உறவுகள் மேற்கொள்வதற்கான குறிப்பிட்ட ஒரு வார்த்தை.
0: சொந்த பந்தத்தை தாண்டிய உறவு.
3: எஸ், அதே தான்.
0: இதுதான் உங்களுக்கான குறிப்பு. நேயர்களே, பதில் தெரிஞ்சா வரலாம் பண்ண கோலங்களுக்கு.
1: போன் நம்பர் சொல்லிடலாமே? 04 3 246 102 1 240 102 1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது வண்ண கோலங்கள்.

0: கடைவீதி துறையூர். ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் ரொம்ப சுறுசுறுப்பா விறுவிறுப்பா பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய நாமளும் ரொம்ப எதிர்பார்ப்புகளோட விளையாண்டுட்டு இருக்கோம்.
5: எப்படி எல்லாம் பதில் சொல்ல போறாங்க?
6: இப்ப பதில் சொல்ல ஒருத்தர் வராங்க பாருங்க. அவங்க வந்தா சும்மா வண்ணக்கோலங்களை பதிர போகுது பாருங்க. வாங்க, வணக்கம்.
7: மாலை வணக்கம். நான் பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன் பேசுறேங்கம்மா. என் மூவரும் நலமா?
4: நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
4: மனிதர்கள்
7: விலங்குகள் எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பொதுவான ஒரு குணம் சொன்னீங்களா?
5: ஆமா,
7: அது தன்மையா?
5: நீங்க மூணு பேர் சொல்லி என்ன
7: அதிர்வுட்டு
5: நன்மை வரும்.
7: இன்னொன்னுக்கு உரிமை
5: இல்ல,
7: சொந்த பந்தம் எல்லாருக்கிட்டயும் இருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தான் நானே டவுட்டாவே.
6: வன்மை இருக்கு, கண்மை இருக்கு, அதையும் சொல்லி
4: மென்மை
6: இருக்கு.
5: சரி, நீங்க சொன்னதுல
7: தப்பு.
5: வளம் இருந்து இடம், நன்மை மட்டும் சரி.
7: சரி,
5: அருமை
7: அருமை
5: அருமை நன்மை ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு அருமை. நன்றி,
6: நன்றி ஜெயந்திமா. அருமை அருமை அருமை. அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாமா?
5: கண்டிப்பா. மீதி வந்து இரண்டு கேள்விகளுக்கான பதில் மட்டும்தான் இருக்கு.
4: இடம் இருந்து வளமாக இருக்கக்கூடிய கேள்விக்குமான பதில்.
6: வாங்க. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
7: வணக்கம் மேடம், நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
6: நல்லா இருக்கோம்மா.
4: நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கோம் சார்.
4: சரிமா, கேள்விக்கான விடை
7: சொல்லவா?
4: தானலமாமா.
7: ஃபர்ஸ்ட் அன்பு.
5: அன்பு சரி.
7: ரெண்டாவது அருமை.
4: அருமை.
7: மூணாவது நன்மை. நானாவது நட்பு.
6: அடடா லட்சுமிமா, சூப்பர். நன்றி
7: மேடம்.
6: நன்றி
4: நன்றி
7: சார்.
5: ரொம்ப சிறப்பாக வந்து ரெண்டு நேயர்களுமே பகிர்ந்து அவங்க ரெண்டு சொன்னாங்க. அவங்க விட்டு போன ரெண்டை சேர்த்து நான் மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அழகாக ரெண்டு நேயர்களுமே சரியான பதிலை சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த குறிப்பை நம்ம நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு.
4: அடுத்த சுற்றுக்கான கேள்விகள். இடமிருந்து வளமாக இருக்கக்கூடிய மூன்று எழுத சொல், அதற்கான கேள்வி. எம்ஜிஆர் மற்றும் சாவித்ரி அவர்கள் நடித்த திரைப்படத்தின் பெயர். இது முதல் இடமிருந்து வளமாக. இரண்டாவது, மேலிருந்து கீழாக. விழாக்கள்ல, திருமணங்கள்ல, வாசல்ல வைப்பதற்காகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பொருள். இது மேலிருந்து கீழாக. மூன்றாவது கேள்வி, வளம் இருந்து இடமாக. இது நவரசங்கள்லையும் நாம காட்டக்கூடிய ஒன்று, ஒரே ஒரு நவரசம். நவரசங்கள்ன்றது 9, ஆனா அதுல 1
5: இங்க எழுது.
4: இது 3 எழுத்து சொல்லலாம். இறுதியாக நான்காவது, கீழிருந்து மேலாக. நாம சாப்பிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள், முறுக்கு. முறுக்குல இருக்கக்கூடிய ஒரு வகை.
5: ஒரு வகை முறுக்கு.
6: முறுக்கு முறுக்கு. 5 மணிக்கு நீங்க வந்து முறுக்கு சொல்லிடுறீங்க. ஓகே, காஃபி வித் முறுக்கு இன்னைக்கு. ஓகேவா? கேட்டுட்டு இருக்கீங்க இது வண்ணக்கோலங்கள் நம்ம டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
8: அதோட முக்கியமான விஷயம், ஓவரா எதுவும் பண்ணாத.
9: You don't know me. I'm sophisticated posh gentleman.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: நேரம் 4:51. திருச்சியகம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது வண்ணக்கோலங்கள். நேயர்கள் தொடர்ந்து நிறைய அவங்க மூளையை போட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக கசக்கி பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து விடைகளை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் ரொம்ப ஆவலோட கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம்.
4: வணக்கம்.
5: ஆ வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
5: தினகராஜன் பேசுகிறேன் மேடம்.
6: சொல்லுங்கய்யா.
5: பாலாடையில தினகராஜன் பேசுகிறோம்.
6: தினகராஜன் சொல்லுங்கய்யா, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
5: தமிழிருந்து வளம் பரிசு.
6: ம்,
5: கீழிருந்து மேல் அச்சு.
6: அச்சு சிறப்பு.
5: மேலிருந்து கீழே என்னன்னு சொன்னீங்கன்னா தெரியல சார், என்னன்னு.
3: மேலிருந்து கீழாக.

0: இந்த வரிசைக்கான கேள்வி, விழாக்கள்ல திருமணங்கள்ல நாம வாசல்ல கட்டக்கூடிய ஒன்று.
1: என்ன கட்டுவோம்? வாழை மரம் கட்டுவோம், தோரணம் கட்டுவோம். யோசிங்க அப்படியே.
0: வாழை மரம் ரொம்ப பெரிய பேராவில் இருக்கு.
2: இப்பெல்லாம் வந்து வாழை மரம் கூட கட்டுறாங்களோ இல்லையோ, இதை கட்டிடுவாங்க.
1: விளம்பரத்துக்காக அது வைப்போம், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. விளம்பரத்துக்காக அது வைப்பாங்க.
0: மணமக்களை வாழ்த்துகிறோம், வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம் அப்படின்லாம் நிறைய வாசகங்களை போட்டு நமக்கு வந்து விழாக்கள்ல திருமணங்கள்ல
2: பரிசுன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப பால தான் தொடங்கணும்.
3: இடமிருந்து
0: வளமா, அதுக்குதான் நீங்க பதில் சொல்லிட்டீங்களே ஐயா. அதாவது எம்ஜிஆர் சாவித்ரி அவர்கள் நடித்த திரைப்படம் வளமிருந்த இடம் அப்படிங்கறது நவரசங்கள்ல ஒன்று.
3: பாவனை.
2: என்னங்கய்யா?
3: பாவனை.
2: பாவனையா? இல்லைங்க, அதுல என்ன பாவனை? இப்ப நிறைய பாவனைகளை காட்டுவாங்கல்ல. மகிழ்ச்சி இருக்கு, பயம் இருக்கு, அச்சம் இருக்கு. அதுல நான் பாருங்க மூணு சொல்லிட்டேன், மீதி இருக்கிறதுல ஒண்ணுதான் பதில். அடுத்த நேட்டு கேட்போமா?
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு.
2: ரொம்ப அழகாக வந்து பதில் சொல்லிட்டார். அதாவது பரிசு அப்படிங்கிற ஒரு பதிலை கரெக்டாக சொல்லிட்டார்.
0: அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அச்சும் சொல்லிட்டார்.
2: அச்சும் சொல்லிட்டேன். இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான். அதாவது திருமண விழாக்கள், இந்த மாதிரி காதணி விழாக்கள் எல்லாம் இந்த திருமண மண்டபம் வீடுகளுக்கு முன்னாடி கட்டுவது அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
0: இது மேலிருந்து. அடுத்ததாக இருக்கக்கூடிய நவரசங்கள்ல ஒன்று, இது வளமிருந்த இடம்.
2: இதுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் வரலாம். சுழி 4 3 1 2 1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு, அறிமுக நேயர்கள் 240 102 1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வரலாம்.

0: வணக்கம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த நேயர் யார்? அது அந்த நிறைவு நேயர் பதிலோடு வந்திருக்கக்கூடிய நேயர் யாரு? வருக.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம், நான் அந்தோனிராஜ், சென்னையில இருந்து.
0: சொல்லுங்க, பதில கண்டுபிடிச்சீங்களா? பதாகை அழுகை அப்படிங்கிறது, அதாவது வீடுகளுக்கு முன்னாடி, அதாவது பந்த விசேஷங்களுக்கு முன்னாடி கட்டப்படுவது, அதே போல நவரசங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னோம். மிக சரியாக கண்டுபிடிச்சிங்க. அதே போல இன்னைக்கு வந்து நேயர்கள் எல்லோருமே வந்து மிக சிறப்பாக பதில கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: ரொம்ப அருமையான நேயர்கள் வந்து இன்னைக்கு இணைப்புல வந்தாங்க. அவங்க அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
1: நன்றி நேயர்களே.

0: நேரம் 5 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான வர்த்தக குழு நாளை முதல் வரும் 17ஆம் தேதி வரை ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறது. வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதோடு பல்வேறு துறைகளில் வாய்ப்புகளை ஆராய்ந்து ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளை இக்குழு மேற்கொள்ளும். தமது பயணத்தின் முதற்கட்டமாக ஸ்பெயினில் வர்த்தக சபை மற்றும் வட்டமேஜை மாநாடுகளில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்கவுள்ளார். நாட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நீடித்த எதிர்காலத்தை உறுதி செய்யவும் மரம் நடுவது மிகவும் அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலக அளவில் ஏற்பட்டுள்ள புவி வெப்பமயமாதலை சமாளிக்க பல்வேறு முக்கிய முன்முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் ஆகிய ஆயுஷ் படிப்புகளுக்கு நாளை முதல் மாணாக்கர் சேர்க்கை தொடங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் எனவும் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணாக்கர் சேர்க்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தங்கும் விடுதி அறைகளின் கட்டணம் நாளை முதல் உயர்கிறது. இதற்கான முன்பதிவு நாளை இணையதளம் வாயிலாக தொடங்கவுள்ள நிலையில் விடுதியின் வாடகை 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட மாஞ்சோலையில் 221.44 ஏக்கர் குத்தகை நிலத்தை தமிழக வனத்துறையிடம் BPTCL நிறுவனம் ஒப்படைத்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்நடவடிக்கை. காஞ்சிபுரத்தில் காமராஜரின் 124வது பிறந்தநாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணாக்கருக்கான நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். இப்பயிற்சி பெறுவோருக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் பிணையமில்லா கடன் உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சவ்ரோ இத்தாலியின் ஜானிக் சினரை இன்று இரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

102.1 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்களுக்கு அன்பான இனிய மாலை வணக்கங்கள். நேரம் 5:03. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருக்கிறாங்க. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நம் இதய துடிப்பின் ராகத்தை மாற்ற யாராலும் முடியாது. தூக்கமில்லா இரவுகளில் தாளாட்டாகவும், துயரத்தின் விளிம்பில் ஆறுதலாகவும், காதலின் தவிப்பில் துணையாகவும் இருக்கும் இந்த இசையில் இதோ பொன்மாலையின் இந்த நன்னாளிலே உங்கள் நெஞ்சங்களை தாளாட்ட வருகின்றன பொன்மாலை. பொக்கிஷ பாடல்களை தொடர்ந்து கேட்போம், ராகங்களின் நதியில் நனைவோம். காதல் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மௌனம், கீதம். அந்த மௌனத்தை இசையால் உடைத்து காதலின் இதய கதவை தட்டும் ஒரு மெல்லிய தவிப்பு. எஸ்பிபி அவர்களின் குரலில் இளையராஜா அவர்களின் முத்திரையோடு கேளடி கண்மணி.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது பொன்மாலையில். வாழ்க்கையில் பல அர்த்தங்கள் இருக்கலாம், ஆனால் பிரிவின் வழியிலும் தனிமையின் துயரத்திலும் துளிர்விடும் புது புது அர்த்தங்கள் மிக அற்புதம். இதயத்தின் பாரத்தை இசை என்னும் காற்றால் இலகுவாக்கும் ஒரு உன்னத பாடல் நேயர்களுக்காக.
3: சரி, 1, 2, 3, 4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிக்கோ.

0: என்னடா சொல்றா?
1: ஐயோ சபாஷ்.

ரசிகன் நெஞ்சிலே ஒட்டுவேன் எடுத்து நான் விட்டப்பா என் பாட்டை தோழா தோழா குடிக்கத்தான் உடனே கொண்டா நீ சோடா.

நேயர்கள் இணைந்திருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இந்த பாடல் ஒரு துள்ளலான இசைதான், கூடவே துடிப்பான இளமையும் இருக்கும். இந்த பாடலில் காலையில் விடியும் பொழுதை கொண்டாட்டமை மாற்றும் ஒரு துள்ளல் இசை. ஆனாலும் இந்த பாட்டை மாலையில் கேட்கும்போது ஒரு ஜாலம்தான், அதுவும் பொன்மாலையில். உங்கள் கால்களையும் மனதையும் ஒரே நேரத்தில் ஆட வைக்கும் பாடல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது பொன்மாலை நிகழ்ச்சிகள். நேரம் 5:20. வெற்றி விழா என்றாலே நம் நினைவுக்கு வருவது உலக நாயகனின் அந்த வேகமும் ராஜா அவர்களின் விஸ்வரூப இசையும் தான். இன்றளவும் எந்த ஒரு மேடையிலும் திருவிழாவிலும் ஒலிக்கும் போது அந்த பாடல் கேட்கும் பொழுதும் உடம்புக்குள் ஒரு புதிய ஆற்றலை தரும் எக்காலத்திற்குமான ஒரு கொண்டாட்ட பாடலாய் இசைஞானி அவர்கள் மெட்டமைத்துள்ள அந்த ராகம். கேட்டு மகிழுங்கள் நேயர்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை. காதலில் எத்தனையோ வகைகள் உண்டு. சொல்லிய காதல், கடிதங்களின் வகையா வழியில், இல்லைனா சொல்லாமலே, இல்லைனா ஒருதலை காதல், இந்த மாதிரி காதலில் பல வகைகள் உண்டு. ஆனால் இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய மனத்தோடு ஒரு கிராமத்து தென்றலாய் வந்து இதயத்தை வருடி செல்லும் ஒரு வகையான காதல் வந்து ரொம்ப அலாதியானது. மென்மையான ராகத்தில், மேன்மையான வரிகளில், இது உங்களின் மனதை நெருட வரும் ஒரு பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலையில், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சில இசை தொகுப்புகளில் ஒரு புதிய விடியல், ஒரு புதிய உதயம் அப்படின்னு சில பாடல்களை மட்டும் நாம் சொல்ல முடியும். ஏன் அந்த பாடல்கள் அப்படி சொல்கிறோன்னா, இளமையின் ஒரு துடிப்பையும் புதுமையின் ஒரு வேகத்தையும் இசை அமைத்து அந்த கேசட்டில் உள்ள ரொம்ப அழகாக மாற்றி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடல், அந்த காலத்து இளைஞர்களின் நெஞ்சங்களை உலுக்கிய ஒரு கிளாசிக் மெலோடி, இது உங்கள் செவிகளுக்கு அழகான பாடல்.
1: One, two, three, four.

நேயர்கள் ரொம்ப இனிமையான பாடல்களை கேட்டுட்ருக்காங்க பொன்மாலை நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சிறைக்குள்ளும் ராகங்கள் பிறக்கும், காதலுக்கு எல்லைகளே இல்லை என்பதை இசையால் உணர்த்திய படம். பிரிவின் ஆழத்தையும் காதலின் தியாகத்தையும் கண்முன்னே நிறுத்தும் ஒரு

0: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்துக்கு அளவில்லை.
3: நேரம் 5:43. நேயர்கள் இணைந்திருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மனசுக்குள் 1000 கவலைகள் இருக்கலாம், ஆனால் இந்த இசையை கேட்டால் ஏனோ மனம் சிட்டுக்குருவியைப் போல் வானில் சிறகடித்து பறக்கிறது. கிராமத்து நையாண்டியையும் மண்ணின் வாசனையையும் கலந்து ஒரு மென்மையான ஒரு சுவையான இசை விருந்து. சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி.

0: நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு ஆடவும் தோணும், பாடவும் தோணும். ஆனால் கூச்சம் மட்டும்தான் வெளில வரும். இந்த பாடலை கேட்கும் பொழுது மனதில் இரண்டுமே நடக்கும். ஆனால் கூச்சத்தை கொஞ்சம் தவிர்த்தால் இந்த பாடலுக்கு நீங்களும் கதாநாயகன், கதாநாயகி தான். செவிகளுக்கு, மனதிற்கு ஆடலும் பாடலும் இந்த பாடல்.
1: குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமையினி, பரிமாறவா இளமாங்க நீ.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனிமையான இசையோடு பொன்மாலையில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது இறைவனை அடையும் ஒரு ஞான வழியும் கூட. தில்லையம்பலத்தானின் திரு நடனத்தை நம் காதுகளுக்குள் கடத்தும் ஒரு தெய்வீக ராகம், உள்ளத்தை உருக வைக்கும் ஒரு பக்தி பெருக்குடன் இந்த பாடல்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாடல்கள் முடிந்து விடலாம், ஆனால் இந்த பொன்மாலையின் நினைவுகளும் இசையும் நம் மூச்சுக்காற்று உள்ளவரை ஓயாது. இந்த இரவை அழகாக்கிய இசைக்கும் அதை அழகாக ரசித்த உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்த இறுதியான பாடல்

0: நேயர்கள் இதுவரை கேட்டு நினைந்திருந்தது பொன்மாலை. பொன்மாலை நிறைவடைகிறது. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வரும் 19ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளத்துறை மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறுகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் அனைத்து மாநில நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்று நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் தமது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சென்னை பெரம்பூரில் நாளை திறந்து வைக்கிறார். நவீன வசதிகளுடன் திறக்கப்படும் இந்த அலுவலகத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடல் மைசூருவில் முழு அரசு மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிக்கூடங்களில் 100 மீட்டர் சுற்றளவிற்கு எந்தவித புகையிலைப் பொருட்களும் விற்பனை செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நேயர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டது. முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை முந்தைய விலையை விட 5 காசுகள் அதிகரித்து 6.65 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற தகுதி வாய்ந்த ஊராட்சிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் முதன்முறையாக பலமிக்க 4 அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியிருப்பது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின், அர்ஜென்டினா, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய 4 அணிகளும் தரவரிசை பட்டியலில் 4 இடங்களை பிடித்துள்ள நிலையில் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன.

நேரம் 6:03. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி அலைவரிசைகளில். அடுத்ததாக ஆரவாரம் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான ஆரவாரமான பாடல்களோடு, இடையிடையே பல்வேறு விதமான தகவல்களோடு நேயர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். அரியலூர் வட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்ட முகாம் நடைபெற உள்ளது. முகாம் நடைபெறும் நாள் வரும் புதன்கிழமை, அதாவது 15/7/2026 காலை 9 மணி முதல் 16/7/2026 வியாழக்கிழமை காலை 9 மணி வரை நடைபெறும். நடைபெறும் இடம் வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: நேரம் 6:13 நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். திருச்சி அலைவரிசைகளில் திருச்சிராப்பள்ளி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, முதுகலை தமிழாய்வுத்துறையும் மற்றும் புதுக்கோட்டை கவிராசன் இலக்கிய கழகம் இணைந்து நடத்தும் விருத்தப்ப பயிலரங்கம் நாளை காலை 10 முதல் கல்லூரி முதன்மை வளாகம் குளிர்மை அரங்கத்தில் நடைபெற உள்ளது. திருச்சி அலைவரிசைகளில் ஆரவார நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்ததாக கேட்க இருப்பது
1: மனசு காத்து வீசுவே, ஆஞ்சு போன கண்ணில் ஆனந்தம் கூடுவே. பேசி பேசி பொழுது
2: வீட்டுல பெரியவங்க நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்துதாங்க நம்ம வீட்டு குட்டீஸ்களும் பழகுவாங்க. பெரியவங்க நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மள பார்த்து வளர்ற சின்ன குழந்தைகளும் அதையே தாங்க பின்பற்றுவாங்க. சத்தான உணவு முறைய சிறு வயசுலயே அவங்க தொடங்கிட்டாங்கன்னா அவங்க ஆரோக்கியம் பன்மடங்கு மேம்படுங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளோட இணையறாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.
3: உணவு வகைகளிலேயே நோய்களை நீக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னம்னா ஒரு சில உணவுகளை சேர்க்கணும். அது என்ன அப்படின்னா சுக்கு, மிளகு, பூண்டு, உப்பு, சர்க்கரை, வெங்காயம், கொத்தமல்லி, கடுகு, பசும்பால், மோர், நெய், தண்ணீர், ஆட்டுப்பால், எருமைப்பால், பீர்க்கன், குடலை, தயிர், வெண்ணெய். இந்த மாதிரி பொருட்களை குழம்பாகவோ அல்லது சாராகவோ, அதாவது தகுந்த பொருட்களை தகுந்த அளவு சேர்த்து செய்து தக்கபடி எந்த உடம்பினருக்கு எது தேவை என்பதை கொண்டு தேவையானதை சாப்பிட்டு வந்தால் உடம்பு வந்து எந்த நோயுமின்றி நீண்ட நாள் நல்லா இருக்கலாம். இதான் வந்து உணவுகள்லேயே நம்ம வந்து நோயை சரி செய்யக்கூடிய முறை. இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம செய்யலாம். இதிலேயே வந்து வாத நோயை நீக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா தேன், மிளகு, எண்ணெய், பெருங்காயம், சிற்றாமணக்கெண்ணெய். சிற்றாமணக்கெண்ணெய் அப்படிங்கிறது வரணும் கிடையாது, விளக்கெண்ணெய், உளுந்து, இவைகள்லாம் வாதனை நீக்குவதற்கான உணவுகள். இதுல சிற்றாமணக்கு குறிப்பாவே நம்ம சொல்லணும்னா இந்த பயிர் வகைகள்ல இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா துவரம்பருப்புல இருக்கக்கூடிய வாதத்தை நீக்கிறதுல இந்த சிற்றாமணக்கெண்ணெய் வந்து முக்கிய பங்கு உண்டு. துவரம்பருப்பை வேக விடுற சமயத்துல ஒரு தேக்கரண்டி சிற்றாமணக்கெண்ணெய் விட்டு வேக விட்டோம் அப்படின்னம்னா பருப்புல இருக்கக்கூடிய வாயுவை வந்து எடுத்துரும், வாயுத தொந்தரவுகள் எதுவும் வராது, மலமும் எளிதாக கழியும். இது வந்து சிற்றாமணக்கெண்ணெயுடைய சிறப்பு. இதே மாதிரி சிற்றாமணக்கு பருப்புகள் 1-2 பருப்புகளை நம்ம மாவாற்ற சமயத்துல போட்டு ஆட்டி அந்த மாவை கொண்டு இட்லியை அவித்து உணவாக கொள்ற சமயத்துல மலச்சிக்கல் வராது. இன்னொன்னு அந்த இட்லி வந்து அந்த பஞ்சு போல இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு மிருதுவான தன்மை மென்மையாக வந்து அந்த இட்லி இருக்கும். அடுத்து பித்தப்பிணிகளை நீக்கக்கூடிய உணவு நாவல், கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்மளுடைய சர்க்கரை அப்படின்னு இயற்கையிலேயே நமக்கு எடுக்கக்கூடிய கரும்பு சர்க்கரை வந்து இப்போதைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை, அதாவது வந்து இது பழுப்பு கலர்ல அழுக்கு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடியது சர்க்கரை. இதுதான் நம்மளுடைய சர்க்கரை. உடலுக்கு எந்த வித தொந்தரவும் தராத, ஊட்டத்தை தரக்கூடிய, நலம் பயக்கக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிறது கரும்புல இருந்து நேரடியாக எடுக்கக்கூடிய சர்க்கரை. தற்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரையானது உடம்பில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தை நீக்கக்கூடிய சர்க்கரை. சர்க்கரை வந்து செரிப்பதற்கு சுண்ணாம்பு சத்து அவசியம் தேவை. நாட்டு சர்க்கரையில இருக்கக்கூடிய சுண்ணாம்பே அந்த சர்க்கரை செரிப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளும். ஆனால் வெள்ளை சர்க்கரையில் அந்த சுண்ணாம்பு இல்லை என்பதால் உடலிலிருந்து ரத்தத்திலிருந்து சுண்ணாம்பை எடுத்துக்கொள்ளும் செரிப்பதற்கு. இதனால் உடலில் சுண்ணாம்பு குறைபாடு ஏற்படும், அதாவது கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும். அப்படி ஏற்படுற சமயத்துல பற்கோட வளர்ச்சியும் எலும்போட வளர்ச்சியும் பாதிப்புக்கு உள்ளாகும். ஆக வெள்ளை சர்க்கரை நாம வந்து எடுப்பதை நிறுத்த வேண்டும். கரும்பு சர்க்கரையிலேயோ கருப்பட்டியிலேயோ வந்து இயல்பாகவே சுண்ணாம்பு இருக்கின்றது, அல்லது தயார் செய்யறப்பவே நம்ம சுண்ணாம்பை சேர்த்துத்தான் செய்யறோம் அப்படிங்கறதுனால உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தும் கிடைத்து போயிடும். அதே மாதிரி பித்தப்பிணி உள்ளவங்களுக்கு அடுத்து சாப்பிடக்கூடியது தாமரை மகரந்தம். தாமரை பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த பூக்களை வந்து அவங்க உண்ணிக்கலாம், தாமரை வளையத்தை வந்து அவங்க சாப்பிட்டுக்கலாம், வெண்பூசணியை சாப்பிட்டுக்கலாம். அடுத்து ஐய நோயர்கள் பசுவின் பால், முள்ளங்கி, தேன், ஓமம், சர்க்கரை, விளாம்பழம், இவையெல்லாம் வந்து ஐயப்பிணி உள்ளவர்கள் உண்ணக்கூடிய உணவுகள். இந்த உணவுகளை உண்டால் வாத நோயர்களோ ஐய

0: நோயர்களோ அல்லது அலல் நோயர்களோ இப்போ குறிப்பிட்ட உணவுகளை உண்டால் அந்த நோய்கள் விரைவில் நீங்கும் என்பதாக நாம் வந்து சொல்லணும். இது ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. அப்போ நம்ம கிடைப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்டாயம் அப்படிங்கிறதுல முன்ன வந்து அது கட்டாயமாக இருந்து எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைச்சிருக்கும். இன்றைய சூழ்நிலையில் இது எதுவுமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த சூழ்நிலையில் எது கிடைக்குதோ அதை நாம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை நிறுத்திக்கிட்டாலே போதுமானது.
1: நோய்களை நீக்கிற உணவுகள் குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளை வழங்கினாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி. செந்தில்குமார் அவர்கள்.

நேரம் 6:24, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சிகள். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மானியத்துடன் கூடிய சுய தொழில் கடனுதவி திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடைபெற உள்ளது. எந்தெந்த இடத்துல என்னைக்குன்னு சொல்கிறோம், கரெக்டாக பார்த்துக்குங்க. 14 அதாவது இம்மாதம் 14 முற்பகல் உப்பிலியபுரம், பிற்பகல் துறையூர். 15 முற்பகல் வையம்பட்டி, பிற்பகல் மணிகண்டம். 16 முற்பகல் தொட்டியம், பிற்பகல் தாத்தையாங்கார் பேட்டை. 17 முற்பகல் அந்தநல்லூர், பிற்பகல் திருவெரும்பூர். 21 முற்பகல் முசிறி, பிற்பகல் மணச்சநல்லூர். 22 முற்பகல் மணப்பாறை, பிற்பகல் மருங்காபுரி. 23 முற்பகல் லால்குடி, பிற்பகல் புல்லம்பாடி ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளது.

0: திருச்சி வானொலி அலைவரிசையில் தொடர்வது மாநில செய்திகள். மாநில செய்திகளை தொடர்ந்து மீண்டும் இசைக்கும் ஆரவாரம்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல்விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தவேகாவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக

0: வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிகவினர் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மறைந்த பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் கர்நாடக மாநிலம் மைசூருவில் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. இதில் நேயர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த வானொலியாக கொடைக்கானலில் கடந்த 26 ஆண்டுகளாக இயங்கி வரும் அகில இந்திய வானொலியின் கோடை பண்பலையானது ஆண்டுதோறும் தனது உதய விழா நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் நேயர் மத்தியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோடை பண்பலையின் 27ஆவது ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு 27 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அறிவிப்பாளர்களின் குழு பாடல்கள் செப்புக செந்தமிழ், நாங்களும் நடிப்போம்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, தக்குமுக்கு தர்பார், கலக்கல் நேரலை, வானவில் போன்ற வானொலி நிகழ்ச்சிகள் நேயர்கள் மத்தியில் நேரலையாக நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் நேயர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலிருந்து கோடை பண்பலை நேயர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பூண்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த வகை பூண்டிற்கு தற்போது நல்ல விலை கிடைப்பதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் சாமிநாதனுங்க. நான் ஊட்டி துணையர் கிராமம் கவுடர் காலனி வசிக்கிறேங்க. இந்த ஏரியாவில் வந்து பூண்டு, காட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸ் இதெல்லாம் பயிரிடுறோங்க. இந்த போகத்தை பொறுத்தளவு பூண்டு கொஞ்சம் எல்லாம் அதிகமாக பயிரிடுவாங்க. இது என் அரசில் பார்த்துருந்தா போன வாரம் இந்த 2-3 வாரமாக கொஞ்சம் ஏற்றமாக விற்கிதுங்க. 300-550 விற்கிதுங்க. ஆனால் பூண்டுக்கு வந்து முட்டு வலி எல்லாம் ஜாஸ்திங்க. இதே வேலை கொஞ்சம் நீடிச்சதுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் நிலங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நிறுவனத்திடமிருந்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.65 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை விடுமுறை தினமான இன்று வெகுவாக அதிகரித்தது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லொஹேக்கர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம்,

0: 3 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3 நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் எடுத்துள்ளது. யஷ்டிகா பாட்டியா சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: சீக்கிரம் டிபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
2: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
1: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
2: அப்ப சரியான நம்பர்
1: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
2: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
1: வேலையில இருந்து இல்ல.
2: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: நேரம் 6:41. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல் மீண்டும் தொடர்வது ஆரவாரம்.

என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியோடு. தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக ஆண்டுதோறும் ஜூலை 18 தமிழ்நாடு நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அந்நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று நாகூர் மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் காலை 9 மணிக்கு பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இப்போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் தாங்கள் பயிலும் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் பரிந்துரை கடிதம் பெற்று வர வேண்டும். கட்டுரை போட்டிக்கான தலைப்பு: தமிழ்நாடு கருவானது முதல் உருவானது வரை. பேச்சு போட்டி: முதல் தலைப்பு நான் விரும்பும் தமிழ்நாடு, இரண்டாவது தலைப்பு அன்றைய மெட்ராஸ் மாகாணம் இன்றைய நவீன தமிழ்நாடு, மூன்றாவது தலைப்பு இளைஞர்களின் பார்வையில் தமிழ்நாடு, நான்காவது தலைப்பு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, ஐந்தாவது தலைப்பு வீரம் செறிந்த தமிழ்நாடு. மேலும் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட அளவில் முதல் பரிசு ரூபாய் 10,000, இரண்டாம் பரிசு ரூபாய் 7,000 மற்றும் மூன்றாம் பரிசு ரூபாய் 5,000 என்ற வகையில் பரிசுத் தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பெற உள்ளது. எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் இப்போட்டிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியோடு. திருச்சிராப்பள்ளி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் 2025-26 ஆண்டிற்கான சிறந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் எழுத்தாளருக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் இதற்கான விண்ணப்பங்களை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலும் மற்றும் ஆதி திராவிடர் நல இயக்குநரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விண்ணப்ப படிவத்தினை tn.gov.in என்ற இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 31 தேதி.

நேரம் 6:56. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவார நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்னும் சில மணி நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவு பெறுகிறது ஆரவாரம். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் புனிதராஜ். ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் நாட்டின் முதலாவது ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹரியானாவின் ஜிந்தில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். சென்னை ICF தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் முதற்கட்டமாக 80 கிலோமீட்டர் நீள வழித்தடத்தில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் தினசரி இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடிமகனும் மரம் ஒன்றை நட்டு அடுத்த தலைமுறையினருக்காக ஓசோன் படலத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், பொதுமக்களின் பங்களிப்பு இல்லாமல் எந்தவொரு இயக்கமும் வெற்றி பெற முடியாது என்றார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சென்னை பெரம்பூரில் நாளை பங்கேற்கிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்துக் கழக பணிமனையையும் ஆய்வு செய்யவுள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் அறிமுகம் செய்கிறார். தமிழ்நாட்டில் துறை வாரியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்க பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக போராட்டம் மேற்கொண்டு வரும் டாஸ்மாக் ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய குருபீடம் சிறுகதையின் முதல் பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
3: அவன் தெருவில் நடந்தபொழுது வீதியே நாற்றமடித்தது. அவன் பிச்சைக்காகவோ அல்லது வேடிக்கை பார்ப்பதற்காகவோ சந்தை திடலில் திரிந்தபொழுது அவனை பார்த்த மாத்திரத்தில் எல்லோருமே அருவறுத்து விரட்டினார்கள். அவனை விரட்டுவதற்காகவே சில பேர் ஏதோ பாவகாரியத்தை செய்கிற மாதிரி அவனுக்கு பிச்சையிட்டார்கள். அவன் சிறையில் இருந்து வந்திருப்பதாக சில பேர் பேசிக் கொண்டார்கள். அவன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேற்றப்பட்டவன் என்றும் சிலர் சொன்னார்கள். ஆனால் இப்போது அவன் நோயாளியோ பைத்தியக்காரனோ அல்ல என்று அவனை

வார்த்தை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். உண்மையும் அதுதான். சோம்பலும் சுயமரியாதை இல்லாமையும் இந்த கோலம் அசிங்கம் என்று உணர முடியாத அளவுக்கு அவனிடம் ஊறி உறைந்து போன தாமசத்தின் மதமதப்பினாலும் அவன் இவ்வாறு திரிகிறான். பசிக்கிறதோ இல்லையோ, தன் கையில் கிடைத்ததையும் பிறர் கையில் இருப்பதையும் தின்ன வேண்டும் என்ற வேட்கை அவன் கண்ணில் அலைந்தது. ஒரு குழந்தை சாப்பிடுவதை கூட ஒரு நாய் மாதிரி அவன் நின்று பார்த்தான். அவர்களும் அவனை நாயை விரட்டுவது மாதிரி விரட்டினார்கள். அவ்விதம் அவர்கள் விரட்டி அவன் விலகி வரும்பொழுது அவன் தனது பார்வையால் பிறர் சாப்பிடும் பொருளை எச்சில் படுத்திவிட்டு வந்தான். அவன் எப்போதும் எதையாவது தின்று கொண்டே இருந்தான். அவன் கடைவாயிலும் பல்லிலும் அவன் தின்றவை சிக்கி காய்ந்திருந்தது. யாராவது பீடியோ சுருட்டோ புகைத்துக் கொண்டிருந்தால் அதற்கும் அவன் கையேந்தினான். அவர்கள் புகைத்து எரிகிற வரைக்கும் காத்திருந்து அதன் பிறகு அவற்றை பொறுக்கி அவர்களை அவமரியாதை செய்கிற மாதிரியான சந்தோஷத்தோடு அவன் புன்னகைத்தான். சந்தைக்கு வந்திருக்கிற நாட்டுப்புற பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் போதும் குனிந்து நிமிர்ந்து ஆடை விலகும் பொழுதும் இவன் காமதூரம் கொண்டு வெட்கமில்லாமல் அவர்களை வெறித்து பார்த்து ரசித்தான். அவனுக்கு உடம்பில் நல்ல வலுவும் ஆரோக்கியமும் இருந்தது. எனினும் எப்போதும் ஒரு நோயாளியைப் போல பாசாங்கு செய்வது அவனுக்கு பழக்கமாகி போய்விட்டது. அவனுக்கு வயது 40க்குள் தான் இருக்கும். கடுமையாக உழைக்காததாலும் கவலைகள் ஏதும் இல்லாததாலும் அவன் உடம்பு வாகே ஒரு பொலிகாளை மாதிரி இருந்தது. இளமையும் உடல் வலுவும் ஆரோக்கியமும் இயற்கையால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் அவன் தன்னைத்தானே சபித்துக் கொண்டது மாதிரி சேற்றில் மேய்கிற பன்றியாய் திரிந்தான். சந்தை திடலுக்கும் ரயிலடிக்கும் நடுவே உள்ள குளக்கரையை அடுத்த சத்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கே குளிக்கிற பெண்களை வேடிக்கை பார்ப்பது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் ஒரு நாளாவது தானும் குளிக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியதே இல்லை. மற்ற நேரங்களில் அவன் அந்த திண்ணையிலே அசிங்கமாக படுத்து உறங்கிக் கொண்டிருப்பான். சில சமயங்களில் பகல் நேரத்தில் கூட உறங்குவது மாதிரி பாவனையில் வேண்டுமென்றே ஆடைகளை விலக்கி போட்டுக்கொண்டு தெருவில் போவோர் வருவோரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி ரகசியமாக மனதிற்குள் மகிழ்ச்சி அடைவான். 2 தினங்களுக்கு முன்பு லேசாக மழை பெய்து கொண்டிருந்த இரவில் ஒரு பிச்சைக்காரி இந்த சத்திரத்து திண்ணையில் வந்து படுக்க அவளுக்கு ஏதேதோ ஆசை காட்டி கடைசியில் அவளை வலியச் சென்று சல்லாபித்தான். அதன் பிறகு இவனை பழிவாங்கிவிட்ட மகிழ்ச்சியில் தனது குறைபட்டு போன விரல்களை காட்டி தான் ஒரு நோயாளி என்று அவள் சிரித்தாள். அதற்காக அருவறுப்பு கொள்கிற உணர்ச்சி கூட இல்லாமல் அவன் மழுங்கி போயிருந்தான். எனவே இவள் இவனுக்கு பயந்து கொண்டு 2 நாட்களாக இந்த பக்கமே திரும்பவில்லை. இவன் அவளை தேடிக்கொண்டு இரவெல்லாம் சினிமா கொட்டகை அருகேயும் சந்தைப்பேட்டையிலும் ஊரின் தெருக்களிலும் கார்த்திகை மாதத்து நாய் மாதிரி அலைந்தான். மனித உருக்கொண்டு அவனிடம் உறைந்து போன தாமசத்தன்மையினால், சோம்பலை சுகமென்று சுமந்து கொள்ளுகிற புத்தியின் மந்தத்தினால் அருவருக்கத்தக்க ஒரு புலை நாய் மாதிரி அவன் அங்கு அலைந்து கொண்டிருந்தான். வயிற்றுப்பசி உடற்பசி என்கிற விகாரங்களில் உபாதைகளில் சிக்குண்டு அலைகின்ற நேரம் தவிர பிற பொழுதுகளில் அந்த சத்திரத்து திண்ணையில் அவன் தூங்கிக் கொண்டே இருப்பான். காலை நேரம் விடியற்காலை நேரம் அல்ல. சந்தைக்கு போகிற ஜனங்களும் ரயிலேறி பக்கத்து ஊரில் படிப்பதற்காக போகும் பள்ளிக்கூட சிறுவர்களும் நிறைந்து அந்த தெருவே சுறுசுறுப்பாக இயங்குகின்ற சுரீர் என்று வெயில் அடிக்கிற நேரத்தில் அழுக்கும் கந்தலுமான இடுப்பு வேட்டியை அவிழ்த்து தரையிலிருந்து கால்வரை போர்த்திக் கொண்டு அந்த போர்வைக்குள் கரும்பிண்டம் மாதிரி முழங்கால்களை மடக்கிக் கொண்டு கைகள் இரண்டையும் காலிடையே இடுக்கியவாறு வாயிலிருந்து எச்சில் ஒழுக ஈ மொய்ப்பது கூட தெரியாமல் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். தெருவிலே ஏற்படுகிற சந்தடியும் இறைச்சலும் ஏதோ ஒரு சமயத்தில் அவன் தூக்கத்தை கலைத்தது. எனினும் அவன் விழித்துக் கொள்ள விரும்பாததால் தூங்கிக் கொண்டிருந்தான். இதுதான் சோம்பல். உறக்கம் உடலுக்கு தேவை. ஆனால் இந்த தேவையற்ற நிர்பந்த தூக்கம்தான் சோம்பலாகும். இந்த மதமதப்பை சுகம் என்று சுகிக்கிற அறிவுதான் தாமசமாகும். விரைவாக ஏறி வந்த வெயில் அவன் மீது மெதுவாக ஊர்ந்தது.

அவன் தெருவுக்கு முதுகை காட்டி சுவர் ஓரமாய் படுத்திருந்தான். சத்திரத்து சுவரின் நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்தது. முதலில் வெயிலின் விளிம்பு அவன் விலாவுக்கும் தரைக்கும் இடையே மெல்ல மெல்ல புகுவதை அவன் மதர்த்த தேகம் ரொம்ப தாமதமாக உணர்ந்தது. வெயிலின் உரைப்பை உணரக்கூட முடியாமல் உணர்ச்சி குறுகுறுப்பு மழுங்கி போனதால் ஒரு மலைப்பாம்பு மாதிரி

0: அவன் எழுந்திருக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் நகர்ந்து சுவரோடு ஒட்டி கொண்டான். எதிரே இருந்த டீக்கடையிலிருந்து டீ அடிக்கிற சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தில் அவன் டீ குடிப்பது மாதிரி கற்பனை செய்து கொண்டான். மறுபடியும் வெயில் அவனை விடாமல் போய் கடித்தது. அதற்கு மேல் நகர முடியாமல் சுவர் தடுத்தது. ஒரு பக்கம் சுவரும் ஒரு பக்கம் வெயிலும் நிற்க அவன் எரிச்சலோடு எழுந்து உட்கார்ந்தான். அவனுக்கு கண்கள் கூசின. ஒரு கண்ணை திறக்கவே முடியவில்லை. பீழை காய்ந்து இமைகள் ஒட்டி கொண்டிருந்தன. அவன் ஒரு கையால் கண்ணை கசக்கிக் கொண்டே இன்னொரு கையால் தலைமாட்டில் சேகரித்து வைத்திருந்த துண்டு பீடிகளில் ஒன்றை எடுத்தான். பீடியை பற்ற வைத்து அவன் புகையை ஊதியபோது அவன் அரைக்கண் பார்வையில் மிக அருகாமையில் யாரோ நின்றிருக்கிற மாதிரி முகம் மட்டும் தெரிந்தது. புகையை விலக்கி கண்களை திறந்து பார்த்தான். எதிரே ஒருவன் கைகளை கூப்பி உடல் முழுவதும் குறுகி இவனை வணங்கி வழிபடுகிற மாதிரி நின்றிருந்தான். இவனுக்கு சந்தேகமாகி தனக்கு பின்னால் ஏதேனும் சாமி சிலையோ சித்திரமோ இந்த சுவரில் இருக்கிறதா என்று திரும்பி பார்த்து நகர்ந்து உட்கார்ந்தான். இவனது இந்த செய்கையில் ஏதோ ஒரு அரிய பொருளை சங்கேதமாக புரிந்து கொண்டு வந்தவன் மெய் சிலிர்த்து நெக்குறுகி நின்றான். இவன் எதற்கு தன்னை வந்து கும்பிட்டுக் கொண்டு நிற்கிறான்? பைத்தியமோ என்று நினைத்து உள் சிரிப்போடு, என்னையா இங்க வந்து கும்பிடுற? இது கோயில் இல்ல, சத்திரம். என்ன சாமியார் கீமியார்னு நினைச்சுக்கிட்டியா? நான் பிச்சைக்காரன் என்றான் திண்ணையில் இருந்தவன். ஓ, கோவில் என்று எதுவுமே இல்லை, எல்லாம் சத்திரங்களே. சாமியார்கள் என்று யாரும் இல்லை, எல்லோரும் பிச்சைக்காரர்களே என்று அவன் சொன்னதை உபதேச மொழிகள் மாதிரி இலக்கண அலங்காரத்தோடு திரும்ப திரும்ப சொல்லி புதிய புதிய அர்த்தங்கள் கண்டான் தெருவில் நின்றவன். சரி சரி, இவ சரியான பைத்தியம்தான் என்று நினைத்து கொண்டான் திண்ணையில் இருந்தவன். தெருவில் நின்றவன் இவனிடம் விண்ணப்பித்துக் கொள்ளுகிற மாதிரி பவ்யத்தோடு, சாமி என்று அழைத்தான். இவனுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. வந்த சிரிப்பில் பெரும் பகுதியை அடக்கிக் கொண்டு புன்முறுவல் காட்டினான். என்னை தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுக்கு பணிவிடை புரியவும் தாங்கள் அழைத்த குரலுக்கு ஓடிவரவும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்றான். திண்ணையில் இருந்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை.
1: அப்போ எனக்கு ஒரு டீ வாங்கி கொண்டு வந்து கூட என்றான்.
0: அந்த கட்டளையில் அவன் தன்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று புரிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு இடுப்பு துண்டில் இருந்த சில்லறையை அவிழ்த்து கொண்டு ஓடினான் வந்தவன். அவன் கையில் இருந்த காசை பார்வையால் அளந்த குரு ஓடுகின்ற அவனை கைத்தட்டி கூப்பிட்டு,
1: அப்படியே பீடியை வாங்கியா
0: என்று குரல் கொடுத்தான். அவன் டீக்கடைக்கு சென்று பார்வைக்கு மறைந்ததும் இவன் வந்து சீடனாக வாய்த்த அதிர்ஷ்டத்தை எண்ணி பெரும் குரல் எடுத்து சிரித்தான் குரு. சரியான பயல் கிடைத்திருக்கிறான். இவன் மயக்கம் தெளியாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். திண்ணையை விட்டு இறங்காமல் சுகமாக இங்கேயே இருக்கலாம். பிச்சைக்கு இனிமேல் நாம் அலைய வேண்டாம். அதுதான் சிஷ்யன் இருக்கானே, கொண்டு வானா கொண்டு வரான், முடிஞ்சா சம்பாரிச்சு கொடுப்பான், இல்லை என்றால் பிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறான். என்ன அதிர்ஷ்டம் வந்து நமக்கு அடித்திருக்கிறது என்று மகிழ்ந்திருந்தான் குரு. சற்று நேரத்தில் சீடன் டீயும் பீடியும் வாங்கி வந்து நிவேதனம் மாதிரி இரண்டு கைகளிலும் ஏந்திக் கொண்டு குருவின் எதிரே நின்றான். குரு அவனை பார்த்து பொய்யாக சிரித்தான். அவன் கையில் இருந்த டீயும் பீடியும் தனக்கு சொந்தமான ஒன்று, இதனை யாசிக்க தேவை இல்லை என்ற உரிமை உணர்வோடு முதன்முறையாக பார்த்தான். அதனை வாங்கிக் கொள்வதில் அவன் அவசரம் காட்டாமல் இருந்தான். தான் சீடனை ஏமாற்றுவதாக எண்ணிக்கொண்டு சாமர்த்தியமாக நடந்து கொள்வதற்காக அவன் பீடிகையாக சொன்னான், நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட, நீ உண்மையான சிஷ்யன்தான். என்ன நீ இன்னைக்கு தான் கண்டுபிடிச்ச? ஆனா நான் உன்னை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை கொஞ்சம் கேள்விகள் எல்லாம் கேட்பேன், அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். அதுக்கோசரம் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுக்காத, எனக்கு எல்லாம் தெரியும்.
1: தெரிஞ்சாலும்

0: சிலதெல்லாம் கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைகளை கேட்டு தன் இரண்டு கைகளிலும் டீயையும் பீடியையும் ஏந்தியிருந்த சீடன் அவனை கரங்கூப்பி வணங்க முடியாமல் பார்வையாலும் முகபாவத்தாலும் தன் பணிவை காட்டினான்.
1: ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய குருபீடம் சிறுகதையின் முதல் பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ். ஜான்சன்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அகமதாபாத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 1,25,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையினர் கடந்த 7 ஆண்டுகளில் 7 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் மாற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையாக 101 பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட முடியவில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். நீர்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறும் என்று நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நீர் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் ஜெகநாத் ரத யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 31,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளி வளாகங்களிலேயே உயர்கல்விக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு சாம்ராஜ் சௌத்ரி பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 21,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று இந்தூரில் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக 51,000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானாவில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடையில் கழுத்தை இருக்கும் வகையிலான டை இடம்பெறுவதை தவிர்க்குமாறு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கழுத்தை இருக்குவது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இது

0: போன்ற விபத்துகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிதி நிலைமையை முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் திலோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பஞ்சாபின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கையை ஆம் ஆத்மி அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு கேவல் சிங் திலோன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 126 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒருவர் காயமடைந்தார். 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்த 15 சுற்றுலாப் பயணிகளின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. விபத்து நடந்த பூ குவோக் தீவுகளிலிருந்து உடல்கள் சீமின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 17 பேரில் 16 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடந்த 7 நாட்களில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொலம்பியாவின் புக்காரமங்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் இயற்பியல் ஒலிம்பியாட்டின் தரவரிசையில் முதலிடத்தையும் இந்தியா பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆதித்யா, சிகேந்தர், மௌஷம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. அபாரமாக ஆடி சதமடித்து சாதனை படைத்த யஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டு

0: உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனோட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.

0: உழவர் உலகம்
1: பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி வல்லல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கான நாட்டின மாடுகள் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. கணபதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் முதலில்
1: பூங்குடி பூங்குடி
2: வாக்கா வா வா.
1: கொடியில கொத்து கொத்தா பூவெல்லாம் பூத்து குலுங்குது.
2: நீ கண்ணு வச்சிட்டியா? இனிமே பூத்த மாதிரிதே.
1: என்ன பூங்குடி இப்படி சொல்லிட்ட? நானும் தான் என்னென்னமோ உரத்த வாங்கி போடுறேன், ஒன்னும் பூக்க மாட்டேது.
2: அது ஒண்ணு இல்ல காமாட்சி அக்கா, எல்லாம் இந்த இயற்கை உரம் செய்யற மாயந்தேன்.
1: இயற்கை உரமா?
2: மாட்டு சாணத்தை நல்லா மக்க வச்சு அத போட்டாலே போதும். பூ என்ன, நாம விளைய வைக்கிற எல்லாமே நல்லா வளரும், மண்ணுக்கும் நல்ல சத்து கிடைக்கும்.
1: அப்படியா?
2: ஆமாக்கா.
1: நானும் ரெண்டு மாடு வச்சிருக்கேன், இது தெரியாம போச்சே பூங்குடி. அதுவும் ரெண்டு கலப்பின மாடு தான்.
2: காமாட்சி அக்கா, கலப்பின மாடா இருந்தா என்ன, நாட்டு மாடா இருந்தா என்ன, நமக்கு தேவை மாட்டு சாணம். அது எந்த மாட்டுல இருந்து கிடைச்சா என்ன?
1: இருந்தாலும் ஒரே ஒரு நாட்டு மாடு உன்ன மாதிரி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை பூங்குடி.
2: ஆசைய எல்லாம் அடக்கி வைக்க கூடாதுக்கா, உடனே நிறைவேற்றணும். உடம்புக்கு ஆவாது அடக்கி வச்சினா.
1: அதுக்கு இல்ல, இந்த ரெண்டு மாட்டுக்கே தீவனம் வாங்கி போடுறது பெரிய விஷயமா இருக்குது. கறக்கற பாலுக்கும் வாங்குற தீவனத்துக்கும் சரியா போயிருது.
2: காமாட்சி அக்கா, நாட்டு மாட்டுக்கு ரொம்ப தீவனம் எல்லாம் தேவைப்படாது, கூடவே பாலுக்கு நல்ல விலையும் இருக்குது.
1: அப்படியா?
2: ஆமாக்கா, நான் வளர்க்கறேன் இல்ல.
1: ஆமா,
2: காங்கேய மாடு, அது கொஞ்சம்தான் தீவனம் சாப்பிடும். நேரத்துக்கு தண்ணி வச்சு மேய விட்டுருவேன். நமக்கு தான் கண்ணு குட்டின தூரம் வரையில நம்ம நிலம் தானே.
1: ஆமா,
2: அத போய் மனக்கட்டு பாக்கணுங்கிற அவசியம் கூட இருக்காதுக்கா.
1: இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கூட ஒரு நாட்டு மாடு வாங்கி
2: இருப்பேன். அக்கா, நாட்டு மாட்டுல நிறைய இனங்கள் இருக்குது. அப்பெல்லாம் நம்ம தாத்தா கூட நாட்டு மாடு வச்சுதானே உழவு ஓட்டினாரு, ஞாபகம் இல்லையா உனக்கு?
1: ஆமா ஆமா பூங்குடி, மறந்தே போயிட்டேன். சரி, இப்ப எந்த இனத்தை வாங்கினா இப்போதைக்கு சரியா இருக்கும்?
2: உன் யோசனைக்கு எல்லாம் சரிய விளக்க வேணுமா?
1: ஆமா
2: ஏக்கா, இதுக்கு தான் தினமும் இரவு 7:25 ஒளிபரப்பாகிற உழவர் உலகம் நிகழ்ச்சிய கேளு கேளுன்னு சொல்றேன். என்னைக்காச்சும் கேக்குறியா?
1: சொன்ன, ஆனா
2: என்ன ஆனா? அவண்ணா இழுக்காதக்கா.

0: கில்லா பூங்குடியே.
1: மறுபடியும் பாறேக்கா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்புல வேளாண்மை சார்ந்த விஷயம் வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு கூட பாரே, நமக்கான நாட்டின மாடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் ஒளிபரப்பாக போகுது ரேடியோவுல நிகழ்ச்சி. நீ கேட்டாதானே தெரியும் ரேடியோவ.
0: சரி சரி, இனிமே தினமும் கேக்குறேன் பூங்குடி.
1: தினமும் என்ன, இப்பவே கேளுக்கா. சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியரும் தலைவருமாகிய முனைவர் பி கணபதி அவங்க தான் நாட்டின மாடு பத்தி பேச போறாரு. காமாட்சி அக்கா, சார் பேசுறத நல்லா கேட்டுக்கோ, அப்பதான் எந்த இன மாடு வாங்கணுங்கிற நல்ல யோசனை வரும்.
0: ஓகே பூங்குடி.
2: விவசாய பிரமுகர்களுக்கு வணக்கம். குறிப்பாக இந்த கால்நடை வளர்ப்புல பொறுத்த வரைக்கும் நம்ம பால் உற்பத்தி, அது இல்லாமல் அதுலேருந்து எடுக்கக்கூடிய உரம், இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் மாடுகள் வந்து முதல்ல வளர்க்கப்பட்டது. மனிதனோட வேளாண்மை அப்படின்னு வளர ஆரம்பித்த காலத்துலேருந்து நம்ம கூட இருக்கிறது இந்த மாதிரியான கால்நடை நமக்கு துணையாக ஒரு உற்ற தோழனாக நம்மக்கிட்ட இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ குறிப்பாக என்ன ஆச்சுன்னா, நடுவில் வந்து அந்த பால் உற்பத்தி மட்டும்தான் முக்கியன்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அது நம்ம வணிக ரீதியாகவும் அது அதுக்கான ஒரு காரணம் இருக்குது அப்படின்றனால நிறைய கலப்பின மாடுகளை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். அரசாங்கமும் ஊக்குவிச்சிச்சு. ஸோ அதனால் நிறைய கலப்பின மாடுகள் வந்தது, கலப்பின மாடுகள் வளர்த்துட்டு இருக்கோம். இப்பயும் நிறைய இடத்துல கலப்பின மாடுகள் இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இப்போ வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, அதாவது நல்ல ஆரோக்கியமான ஒரு பால் நமக்கு தேவை, அது இல்லாமல் ஆரோக்கியமான உணவு உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற எண்ணம். அதுக்கு வந்து ஆதாரமாக இருப்பது நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டின மாடுகள் தான் அதுக்கு உறுதுணையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான நாட்டின மாடுகள் இருக்குது, எந்தெந்த பகுதிகளுக்கு என்னென்ன மாடுகள் வந்து சரியானதாக இருக்கும், அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம், அந்த நாட்டின மாடுகளை வச்சே நம்மளால் சரியான பால் உற்பத்தி செய்ய முடியுமா, அதுக்கு என்ன வணிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் நம்ம கூட சொல்கிறதுக்காக சேலத்தில் இருக்க மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலையத்தோட இணைப்பேராசிரியர் தலைவர் முனைவர் கணபதி அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார்
3: வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: இந்த நாட்டு மாடுகளோட சிறப்புகள் அதை பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி சொல்லுங்க சார். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அது மேலே ஆர்வம் வந்திருக்கு, ஏ டூ மில்க் தான் குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ இந்த குறிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணுவதற்கு வந்து இந்த மாடுகளோட கழிவுகள் தான் வந்து ஆதாரமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல அந்த விழிப்புணர்வு இருக்குது. முதல்ல நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு சில இனங்கள் இருக்குது, அந்த இனங்கள் அதோட சிறப்புகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
3: நாட்டின மாடுகள் அப்படிங்கிற சொல்கிறது வந்து நம்ம நாட்டை வந்து பிறப்பிடமாக கொண்ட மாடுகள், அதை எல்லாமே வந்து நம்ம நாட்டின மாடுகள்னு சொல்கிறோம். இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 54 அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு மாட்டு இனங்கள் உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு வந்து நமது மத்திய அரசாங்கத்தினால வந்து ஒரு அமைப்பு இருக்குது, அதாவது நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனடிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து தேசிய மரபு வள வாரியம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து ஹரியானா மாநிலம் கர்னாலில் இருக்குது. இந்த அமைப்பினுடைய முக்கிய வேலையை வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுகளுடைய சிறப்புகளை வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து கண்டுபிடிச்சி அந்த மாடை வந்து ஒரு மாட்டு இனமாக அங்கீகரிக்கிறது தான். இந்த அமைப்பு வந்து மாட்டை வந்து ஒரு இனமாக அங்கீகரித்தா தான் அது வந்து ஒரு நாட்டு மாட்டினமோ அல்லது எந்த கால்நடை இனம், மாடு மட்டும் கிடையாது, இப்போ எருமைகள், செம்மறியாடுகள், வெள்ளாடுகள் எல்லாத்துக்கும். ஏன் உங்களுக்கு சொன்னீங்கன்னா கோழிகள் கூட வந்து இப்போ வந்து தனி இனமாக அங்கீகரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுதைகள், குதிரைகள், இந்தியாவில் வந்து நிறைய கழுதி இனங்கள் இருக்குது, குதிரை இனங்கள் இருக்குது, அதையும் தனியாக இது பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து சிறப்பாக சொல்ல சொன்னீங்கன்னா ஒட்டகத்தில் கூட தனி இனமாக அனுபவம் இது பண்ணுறது வந்து இந்த அமைப்பினுடைய வேலை தான். அதனால் வந்து இந்த அமைப்பு வந்து ஒரு இடத்துல வந்து அதனுடைய ஆராய்ச்சிகளை பண்ணி இதை வந்து தனியாக ஒரு இனம்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னா அது வந்து தனி இனமாக மாறுது ஒரு விலங்குகளில். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 நாட்டு மாட்டு இனங்கள் வந்து இது வரைக்கும் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா மாடுகள் அப்படின்றதுங்கன்னா இப்போ வந்து எல்லா ஃபோட்டோஸ்லேயும் சோசியல் மீடியாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா காங்கேய மாடுனுடைய ஃபோட்டோ இல்லைன்னா வந்து புலிக்குள மாடுகளுடைய ஃபோட்டோ தான் வந்து அதிகமாக வருது. அந்த மாடுகளை தான் வந்து நம்ம வந்து நம்ம நாட்டினுடைய மாட்டினங்கள், அது மட்டும்தான் நம்மளுடைய மாட்டினங்கள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது இல்லாமல் இன்னும் 2 மாட்டினங்கள் இருக்குது அங்கீகரிக்க மாட்டப்பட்ட மாட்டினங்களை. அப்புறம் சில மாட்டினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கீகாரத்துக்காக இப்போ வந்து அதற்கான தகவல்கள் தரவுகள்லாம் சேகரிக்கப்பட்டு தேசிய மரபுல வாரியத்திற்கு வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அது வந்து மாட்டினங்களாக அங்கீகரிக்கப்பட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இந்த வருடங்களும் அடுத்த வருடங்களையும் 1 அல்லது 2 நாட்டு மாட்டினங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
2: சரிங்க சார்.
3: தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு மாட்டினங்கள் பார்த்தீங்கன்னா மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது காங்கேயம் நாட்டு மாட்டினம், உங்களுக்கு நல்லா தெரியும். மேற்கு தமிழகத்தில்

0: இதனுடைய திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மட்டத்தில் தான் இது வந்து பிறப்பிடமாக கொண்டது. அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு, சேலம், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மாட்டினங்கள் வந்து நல்லா பரவி காணப்படுது. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நீங்கள் தெற்கு பகுதிக்கு, அதாவது தன் தமிழகத்துக்கு போனால் கூட இந்த மாட்டினங்களை வந்து உழவுக்கோ அல்லது மற்ற இதுங்களுக்கோ உபயோகப்படுத்துறத வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஏன்னா இது எளிதில் பழகக்கூடியனும் அப்புறமேட்டு எல்லா சந்தைகள்லையும் வந்து இந்த மாடு வந்து மிக முக்கியமாக கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாவது மாட்டினம் வந்து எண்ணிக்கை அளவில் கொண்டு வந்தீங்கன்னா உம்பளச்சேரி மாட்டினம். இது வந்து பழைய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நிறைய இதாக வந்து பிரிஞ்சிருச்சு.
1: அதாவது இப்போ பழைய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னா நம்ம தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் இது எல்லாம் சேர்ந்தது.
0: ஆமாங்க, ஐயா சொன்னது கரெக்டு, பழைய எல்லாம் சேர்ந்தது. அதை சுற்றி இருக்குங்களே கொஞ்சம் திருச்சி மாவட்டம் இது எல்லாமே இருக்கு. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் அந்த பக்கத்து சைடு இருக்கிற மாவட்டங்கள் வரைக்குமே இந்த மாடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து மேய்ச்சலுக்காக பல இடங்களுக்கு கொண்டு போகப்படுது. அது வரைக்குமே வந்து இந்த மாட்டினங்களை பார்க்கலாம். இந்த மாட்டினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடை காலத்தில் வந்து கூட்டமாக சேர்த்தி மேய்க்கிற பழக்கங்கள் இருக்குது, மற்ற டைமில் வந்து இது வச்சுருக்காங்க. இந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சேற்று உழவு, இந்த மாட்டினங்களுடைய பிறப்பிடம் இந்த இனப்பரவல் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வந்து காவிரி டெல்டா பகுதியில் அமைஞ்சிருக்குது. அங்கே இருக்கிற விவசாயம்னு பார்த்தீங்கன்னா நெல் தான் வந்து மிக முக்கியமான விவசாயம். இந்த விவசாய பகுதிகளில் இருக்கிற சேற்று வேலைகள், அதாவது சேற்று வேலைகளுக்காகவே இந்த மாடுகளுடைய குழாம்புகள்லாம் வந்து தவமைப்பட்ட மாடுகள் மாதிரி
1: உழவெல்லாம் பார்க்குற மாதிரி.
0: ஆ, உழவு வந்து காங்கைய மாடும் நல்லா இதாக இருக்கும். இது வந்து சேற்று உழவு. சேற்று உழவுங்கிறது வந்து வெட்புலவிங், வெட்புலவிங் அதாவது நெல்லுக்கு தேவையான வெட்புலவிங்க்கு வந்து இந்த மாடுகள் வந்து மிகவும் நல்லா ஏற்றது.
1: சரி,
0: அது வந்து இந்த மாட்டினுடைய சிறப்பு அம்சம். இது வந்து நல்லா பரவி காணப்படுது. அதுக்கடுத்து மூன்றாவது மாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா புளிக்குளம் மாட்டினம். அதுதான் போட்டோஸ்லேயே வரும், ஜல்லிக்கட்டு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் வர மாட்டினம் வந்து புளிக்குளம் மாட்டினம் தான். இந்த மாட்டினம் வந்து உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்குனே வந்து இதாகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவகங்கை மாவட்டம், மதுரை, தேனி இந்த மாவட்டங்கள் வந்து பிறப்பிடமாக கொண்டு அங்கே எல்லாம் வந்து வளர்க்குறாங்க. இந்த மாடுகளை வந்து பெரும்பாலும் வந்து கூட்டமாக வளர்க்குறாங்க. ஒரு 50 to 100 மாடுகள் வச்சு மந்தைகளாக வளர்க்குறாங்க. மந்தைகளாக வளர்த்து ஒவ்வொரு இடங்களுக்கும் அதுக்கு மேய்ச்சலுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மேய்ச்சல் எந்த டைம் எந்த காலத்தில் எந்த இடங்களில் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து அந்த ஏரியா அந்த பகுதியினுடைய மழை பொழிவை பொறுத்து அமையுது. அப்போது எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பெரும்பாலான நேரங்களில் வந்து இவங்க மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வந்து மேய்க்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி காடுகள் அதில் மேய்க்கிறாங்க. மற்ற மேய்ச்சல் எங்கே இருக்குதோ அங்கே எல்லாமே வந்து இந்த மாடுகள் மேயுது. இந்த மாட்டிலிருந்து வர கன்று குட்டிகளை எடுத்து அதுக்குன்னு தனியாக சிறப்பு பயிற்சிகள் கொடுத்து அதை வந்து ஜல்லிக்கட்டுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ஜல்லிக்கட்டில் உபயோகப்படுத்தப்படுற மாடுகளில் 80% மேலான மாடுகள் வந்து புளிக்குளம் இனத்தை சார்ந்தவை.
1: சரிங்க, இப்போ வந்து காங்கேயம் சொல்லியிருக்கீங்க, உம்பளாச்சேரி, புளியக்குளம், இது இல்லாமல் அடுத்து இருக்கிற
0: அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான மாட்டினம் இருக்குது. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மலையிலேயே வாழ்கிற ஒரு மாட்டினம், அதுதான் வந்து பர்கூர் மாட்டினம். இந்த மாடுகள் வந்து மற்ற மாடுகள்லேருந்து நல்ல வேறுபட்டு காணப்படும். இது வந்து மலைப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் வேளாண்மை, அதாவது சமதள பகுதியில் மேற்கொள்ளப்படும் மேலாண்மைக்கும் மலைப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் வேளாண்மைக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மலைப்பகுதியில் வேளாண்மைகள் மேற்கொள்ளப்படும் போது அதனால் வந்து சமதள பரப்பு குறைவாக இருக்கும். அதனால் அது டெரஸ் ஃபார்மிங் அப்படிங்க சொல்கிற மாதிரி படிக்கட்டு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வயலும் வந்து ரொம்ப குறைவான அளவு தான் வந்து பரப்பளவில் இருக்கும். அதனால் அங்கே டிராக்டரோ அல்லது மற்ற இயந்திரங்கள் வந்து போய் திரும்பி அதனை உழவு செய்கிறது வந்து மிக கடுமையான வேலை. அப்புறம் சில இடங்களில் வந்து அந்த இடங்களுக்கு வந்து அசசபிள், அதாவது போயே சேர முடியாது, மலையினுடைய சரிவுகள் இருக்கும். அங்கே வந்து ஒரு டிராக்டரையோ அல்லது வேறு எந்த விவசாயத்தையோ கொண்டு விவசாய கருவிகளையோ கொண்டு போகிறது ரொம்ப கடினமான வேலை. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் விவசாய வேலைகளை செய்கிறதுக்கு வந்து இந்த மாடுகள் வந்து உபயோகப்படுத்தப்படுது. இந்த மாடுகள் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர், அதாவது அந்தியூர் வட்டத்தில் உள்ள பர்கூர் மலை குன்றுகள், பர்கூரில் வந்து நிறைய மலை குன்றுகள் இருக்குது. அந்த மலை குன்றுகளை வந்து பிறப்பிடமாக கொண்டவை. அப்புறம் இந்த மாடு வந்து மற்ற மாடுகள்லேருந்து புறத்தோட்டத்திலேயே நல்ல வேறுபட்டு காணப்படும். அதாவது மற்ற மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெண்மை நிறம், வெண்மை நிறத்தை ஒட்டியே தான் காணப்படும். இது மட்டும் சிவப்பு நிறத்தில் வந்து வெள்ளை நிற புள்ளிகள், வெள்ளை நிற பட்டைகளுடன் காணப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனி சிறப்பு அம்சம் இருக்கும். எந்த மாட்டுக்கும் இந்த மாட்டுக்கும் அடுத்த மாட்டுக்கும் ஒரே மாதிரி பட்டைகளும் ஒரே மாதிரி சிவப்பு நிறமும் காணப்படாது. அது வந்து இந்த மாட்டினுடைய சிறப்பு அம்சம். அதே மாதிரி இந்த மாடுகளை வந்து விவசாய வேலைகள்லாம் நம்ம செய்ய வைக்கும்போது, இந்த வழக்கமாக வந்து விவசாய வேலைகளை வந்து மாடுகளுக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு வந்து அதனுடைய குழாம்பு தேயாமல் இருக்கிறதுக்கு, குழாம்பு அடிபடாமல் இருக்கிறதுக்கு லாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்புல கீழே வந்து லாடங்கள் கட்டி அதை வந்து உபயோகப்படுத்துறது தான் வழக்கம். ஆனால் இந்த மாடுகளுக்கு வந்து அது தேவையில்லை. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழாம்புகள் வந்து மிக கடினமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து கல் தரையிலேயே வந்து ரொம்ப நடந்து மேய்ச்சல் இது பண்ணுறதுனால வந்து இதனுடைய குழாம்புகள் கடினமாக இருக்கிறதுனால லாடம் அடிக்க வேண்டிய தேவை இருக்காது.
1: பாறை மேலேயே நடந்து போகிற மாதிரி இருக்கிறதுனால.
0: ஆமாங்க, பாறை மேலேயே வந்து, ஏன்னா இந்த காடு தான் இதனுடைய பிறப்பிடம், காட்டிலேயே தான் இது பண்ணுறது. அப்புறம் இந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா

0: பராமரிப்பில் வந்து பட்டியல் அமைத்து வளர்க்கப்படும். இந்த மாடுகள் வந்து விவசாயிகளுடைய தேவை, அதாவது அதனுடைய பிறப்பிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாடுகள் வந்து வீடுகளுக்கு கொண்டு வர வச்சு அங்கே வந்து தேவையான விவசாய வேலைகள்லாம் செய்ய வைக்கப்படுது. அப்புறம் அந்த விவசாய வேலைகள் செஞ்சு முடிஞ்சு, அதாவது விவசாயிகளுக்கான பயிர் நடவு செஞ்ச உடனே இந்த மாடுகள் வந்து ஒன்று கூட்டமாக சேர்க்கப்பட்டு அந்த பக்கத்தில் உள்ள காடுகளுக்கு வந்து மேய்ச்சலுக்காக அனுப்பப்படுது. அந்த மாடுகள் வந்து காடுகள்லேயே 6 to 8 months வந்து தங்கி அந்த மாடுகள் வந்து மேய்க்கிறாங்க. அதனால் இந்த மாடுகள்னால நான் விவசாயிகளுக்கு ஏற்படும் செலவு வந்து ரொம்ப குறைவு, அதாவது 0 input சிஸ்டத்தில் வந்து மேய்க்கிறாங்க. காடில் இருக்கிற தீவனங்களையே வந்து உண்டு இது வாழக்கூடியது. அந்த பட்டியல் வந்து இந்த இடங்களில் உள்ள தீவன அளவை பொறுத்து பட்டியல் வந்து ஒவ்வொரு வருடங்களும் மாற்றப்படும். பெரும்பாலும் இந்த பட்டியல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இந்த வருவூர் மலைப்பகுதியினுடைய அடிவார பகுதியில் பாலார்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறனுடைய பேங்க்ஸ், அதாவது ஆற்ற கரைகளில் வந்து அமைக்கப்படும். ஏன்னா இரவு நேரங்களில் வந்து அதுக்கு வந்து நீர் தேவைங்கிறதுனால ஈவினிங் வந்து அதை வந்து அங்கே தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாடுகளுடைய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா இருக்கிற ரொம்ப கம்மியான தீவனத்தையும், அதாவது காடுகள் வந்து வறட்சி ஏற்படும் போது அந்த காடுகளில் கிடைக்கிற ரொம்ப மிக குறைவான அந்த காய்ந்த சருகுகள் இலைகள், அதாவது மரங்களுடைய காய்ந்த சருகுகள் இலைகள், அதை கூட ஒன்று வாழக்கூடியது. அப்புறம் மற்ற மாடுகள் இல்லாத இந்த மாடுகளுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா வனவிலங்குகளோட கோஇன்சிடென்ட்டா வாழக்கூடியது. மற்ற மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யானையே இருந்தால் கூட இந்த ஹேர்ட்ஸ் வந்து பக்கத்தில் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். இந்த மாட்டுக்கூட்டங்கள் வந்து பக்கத்தில் மேயும், அதை வந்து கரெக்டாக வந்து டேக்கல் பண்ணி மேயறதுக்கான தகவல்கள்.
1: இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட 4 இனங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக முதல்ல வந்து இந்த உங்களாச்சேரி, காங்கேயம், புலிகுளம், அப்புறம் பர்கூர் மாட்டு இனங்கள். இது இல்லாமல் அங்கீகரத்துக்காக காத்துட்டு இருக்கிற இனங்கள், அந்த இனங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம், தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆலம்பாடின்னு ஒரு இனம் இருக்குது. இந்த இன மாடுகள் வந்து இதுவும் நம்ம பர்கூர் மாடுகள் மாதிரி காடுகளில் வாழ்கிற மாடு தான். இது வந்து காவேரியினுடைய மேற்பகுதி, இது மேற்பகுதினா உங்களுக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரி ஆறு பாயிற இடம், இது முக்கியவாசி இடம் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் இருக்குது. இங்கே வந்து வளர்க்கப்பட்ட மாடுகள் இந்த மாடுகள். இது வந்து முன்ன வந்து இதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் வந்து காவேரி இனம் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கப்பட்டிருக்குது. காவேரி பிரீட் ஆஃப் கேட்டல் கூட இந்த இனங்கள் அழைக்கப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான பராமரிப்பு இல்லாதனால இந்த இனத்தினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் வந்து இது வந்து சரியான இனமாக யாரும் அங்கீகரிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து முன்ன வந்து மேற்கொள்ளாமல் இருந்துச்சு. இப்போது தமிழ்நாடு கால்நடை மருத்துவர்கள் பல்கலைக்கழகம் வந்து தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்து பக்கத்தில் அனுமந்தாபுரங்கிற இடத்துல இந்த ஆலம்பாடி கொசுரமே வந்து ஒரு தனியான ஆராய்ச்சி மையத்தை ஏற்படுத்தி இதை வந்து தனி இனமாக அங்கீகரிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதற்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு இது 1 வருடம் அல்லது 2 வருடத்தில் வந்து இது ஒரு தனி இனமாக அங்கீகரிக்கப்படும். அதுக்கடுத்த இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மாட்டினம். இந்த மாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் கொஞ்சம் குட்டையான இதாக இருக்கும். இந்த மாடுகள் வந்து அங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாட்டுக்குட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நாட்டுக்குட்டை மாடுகளும் அதிக எண்ணிக்கையில் விழுப்புரம், காஞ்சிபுரம் அந்த கரகரை ஒட்டி மாவட்டங்களில் வந்து இருக்குது. அதனால் இதையும் ஒரு தனிய இனமாக அங்கீகரிக்கப்படுறதுக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவர்களுக்காக முயற்சிகளை எடுத்து வருது. இந்த மாடுகளினுடைய ஒரு மையக்கரு மந்தையும் வந்து காட்டுப்பாக்கத்தில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் ஏற்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது.

0: பூங்குடி, நீ சொன்னது சரியாதான் போச்சு. அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு மாடுகளே 54 இருக்கான். அதுல நம்ம பகுதிக்கு தகுந்த மாட்டு இனங்கள் எல்லாம் எது எது அப்படின்னு இவ்வளவு விளக்கமா புட்டு புட்டு வச்சிட்டாரே. நம்ம சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியரும் தலைவருமாகிய முனைவர் பி கணபதி அவங்க.
1: காமாட்சி அக்கா, நீ கூட இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னில, கலப்பின மாடுதான் வச்சிருக்கேன், இதோட நாட்டு மாடும் வளர்க்கணும் அப்படின்னு. தீவனம் வேற நிறைய செலவாகுதுன்னு கூட சொன்னதானா?
0: ஆமா,
1: உன்னோட கேள்விக்கு தெளிவா பதில் குடுக்கறாரு. இதோட கூடவே நாட்டு மாட்டு பாலுக்கு இப்பெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கு, அதையும் சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோ.

0: உபயமைப்போட தான் வந்திருக்கு. இப்போ திருப்பூர், காங்கேயம், கோயம்புத்தூர் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி காங்கேயம் இன மாடுகள் இருக்குது. இப்போ உம்பளாச்சேரி மாடு அப்படின்றப்போ நம்ம தஞ்சாவூர் இந்த பகுதியில் இருக்க டெல்டா ஒட்டி இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் வேலை செய்கிற மாதிரி ஒரு அமைப்போடு இருக்குது. பர்கூர் அப்படின்றப்போ மலை சார்ந்த பகுதிக்கு வருது. புளியகுளம் வந்து குறிப்பாக இந்த சமவெளி பகுதிகளில், அதுவும் நம்ம இப்போ அதோட பயன்பாடு வந்து முழுக்க முழுக்க இந்த ஜல்லிக்கட்டை நோக்கி வச்சு அமைச்சிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது விவசாயிகள் வந்து இப்போது நாட்டு மாடுகளை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திரும்ப ஆரம்பிக்கும் போது ஒரே நேரத்தில் நாட்டு மாடுகளுக்கு போகிறது நல்லதா, இல்லை நம்ம வச்சுட்டு இருக்கிற இந்த மாதிரியான கலப்பின மாடுகளோடு சேர்ந்து இந்த நாட்டு மாடுகளை வளர்க்க ஆரம்பிக்கிறது வந்து ஒரு சரியான திட்டமாக இருக்குமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: அதாவது எந்த தொழிலோ எந்த விவசாயமோ அல்லது கால்நடை வளர்ப்போ வந்து எடுத்த உடனே எல்லாத்தையும் வந்து நம்ம ஏற்படுத்துறது வந்து அவ்வளோ ஒன்றும் சரியாக அமையாது. ஏன்னா இப்போ பாலுக்காக நம்ம வந்து கலப்பின மாடுகளை வளர்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம அதை உடனே எல்லாமே நாட்டு மாடாக மாற்றணும்னா என்ன விளைவுகள் ஏற்படும்னா பால் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாயிரும். பால் உற்பத்தி கம்மியாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதனால் பொருளாதார பலன் வந்து ரொம்ப குறைவாகும். அது வந்து மிக முக்கியமானது. அதே மாதிரி நாட்டு மாடுகள் இருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருள்கள், அதாவது பால் சாணம் அல்லது சிறுநீர், இதனுடைய சந்தை வேற, சாதாரணமாக நம்ம கலப்பின மாடுகள் இருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருள்களுடைய சந்தை வேற. இப்போ வந்து பால் எடுத்துட்டிங்கன்னா இப்போ சாதாரணமாக சாதா மாடுகளில் வந்து கலப்பின மாடுகள், ஜெர்சி கலப்பின மாடுகளோ அல்லது ஹோல்சியன் ஃபிரீசியன் கலப்பின மாடுகள்லையோ இருந்து பெறப்படும் பால் வந்து விவசாயிகளிடமிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 35 to 45 ரூபாய் வரைக்கும் வந்து பெறப்படும். நாட்டு மாடுலேருந்து நீங்கள் வந்து பால்கள் உற்பத்தி செய்து விற்கும் போது அதனுடைய சந்தை மதிப்பு வந்து 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிது. அப்படிங்கிற போது இது ரெண்டும் வந்து மார்க்கெட்டில் வந்து, அதாவது சந்தையில் வந்து நம்ம வந்து ரெண்டையும் ஈக்குவலாக வந்து பார்க்க முடியாது. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாட்டு மாடுகளை வளர்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய தனி சந்தையை வந்து கண்டறிகிறது வந்து மிக முக்கியமானது. அப்புறம் இப்போ ஒரு விவசாயி, சிறு விவசாயிகள் வந்து ஒரு 3 மாடு 4 மாடு இப்படி வச்சுருக்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவங்களுடைய சொந்த பயன்பாடுக்கு நாட்டு மாடுகளை வச்சுருந்தாங்க. அதனால் நாட்டு மாடுகளுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு தனித்துவமான பயிற்சிகளோ இதோ வந்து மாட்டு பண்ணையாளர்களுக்கு தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மாடுகளை பயன்படுத்திருக்காங்க, அதுவும் அவங்களுடைய இளமை காலங்களில் வந்து இந்த நாட்டு மாடுகளில் வச்சு தான் அவங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது விவசாயி வந்து நாட்டு மாட்டுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி விரும்புனாங்கன்னா முதல்ல 1 மாடு அல்லது 2 மாடு அந்த பர்டிகுலர் அந்த இனத்துலேருந்து வாங்கி வச்சு அதை பராமரித்து அதனுடைய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு அப்புறமேட்டுக்கு வந்து அதனுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.
0: சரிங்க சார். இப்போ நீங்கள் சொன்னப்பல முதல்ல வந்து அதுக்கான சந்தை வாய்ப்பு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அதுக்கான எண்ணிக்கைகளை வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ குறிப்பாக இளைஞர்கள் இந்த மாதிரி வரும்பொழுது இப்போ நம்ம நாட்டினங்களை காண்டிலும் சில நாட்டின மாடுகள் வந்து நிறைய பால் கறக்குது, குறிப்பாக இந்த வடநாட்டிலேருந்து வரக்கூடிய சிந்தி, காங்கிரேஜ் இந்த மாதிரியான நிறைய மாட்டினங்கள் அதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுவாக இப்போ இந்த மாதிரியான புதிதாக பால் பண்ணைக்காக அமைக்கக்கூடிய பண்ணைகளில் நாட்டினங்களை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வடநாட்டிலேருந்து கொண்டு வர இனங்களை காட்டிலும் நம்ம பகுதியில் இருக்க இனங்களே நம்ம பயன்படுத்தலாமா, எது சரியாக இருக்கும், அப்படி பயன்படுத்தலாம் தான் எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம், எந்த இனங்கள் வந்து எந்த பகுதிக்கு சரியாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஆக்சுவலாக மாட்டு இனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாள் பார்த்தோம். இந்த மாட்டு இனங்களையே வந்து நம்ம 3 வகையாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பாலுக்கான மாட்டு இனங்கள், இன்னொன்று வந்து உழவுக்கான மாட்டு இனங்கள், இன்னொன்று ரெண்டும் சேர்ந்து செய்கிற மாட்டு இனங்கள். இது ஏன் வந்து இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளினுடைய தேவையை பொறுத்து. இப்போ தென் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாட்டினங்களும் 50% மேல் இருக்கிற மாட்டினங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உழவுக்கான மாட்டினங்கள். ஏன்னா இங்கே வந்து விவசாயம் வந்து மிக செழிப்பாக இருந்துச்சு, விவசாய வேலைகளுக்கு தான் வந்து நமக்கு வந்து மாடுகள் தேவைப்பட்டுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தேர்வு செய்கிறதையே வந்து விவசாய வேலைகளுக்கு தேவையான மாடுகளாக வந்து தேர்வு செஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பால் உற்பத்தி குறைவாக இருக்குது. அதே மாதிரி இதே இருக்கிற மொத்த மாடுகள்லேயே 54 பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தான் வந்து பால் மாட்டினங்கள். இந்த மாட்டினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கிந்திய, அதாவது குஜராத்தும் ராஜஸ்தான் மாநிலத்தில் சேர்ந்தவை. ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்கள் வந்து தென் தமிழ்நாடு அல்லது தமிழ்நாடோடு ஒப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய காலநிலை வேறுபாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் காலங்கள், அதாவது கோடை காலங்கள் வந்து அதனுடைய வெப்பநிலை வந்து 45 to 50 டிகிரி வரைக்கும் போகும். அதே மாதிரி குளிர்காலங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 டிகிரி வரைக்கும் போகும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தாங்கி வளர்ந்த மாடுகள் அந்த மாடுகள், அதை வந்து நம்ம வந்து இங்கே கொண்டு வந்து வளர்த்துறோம். வளர்த்தும் போது மாடுகளுக்கு வந்து நல்ல இதுதான், ஒன்றும் நம்ம வந்து அதை வந்து கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பால் உற்பத்தி வந்து அதனுடைய பிரீடிங் ட்ராக்டில் எவ்வளோ கிடைக்குதோ அதை விட கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம். இப்போ வந்து ஆராய்ச்சி
0: அந்த எந்த ஊரில் பிறந்து எந்த ஊரில் இருந்துச்சோ அதை தாண்டி இங்கே வரும்போது கொஞ்சம் குறைதான் ஆரம்பிக்கும்.
1: ஆமாம், கண்டிப்பாக குறைவாக தான் கிடைக்கிது. இப்போ இருக்கிற ஆராய்ச்சிகளும் அதுதான் சொல்லுது, ரொம்ப குறைவாக தான், அதை விட கம்மியாக தான் கிடைக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுது. அப்புறம் உங்களுக்கு மாடுகளினுடைய அங்கேருந்து நம்ம மாடுகளை வாங்கிட்டு வரும்போது அதனுடைய செலவுகள் மற்ற இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பால் உற்பத்தி வந்து அதனுடைய தீவன உட்கொள்றதோடு நேரடியாக தொடர்பு உள்ளது.

0: தீவன தேவைகளும் வந்து அந்த மாடுகளுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற நாட்டு மாடு, காங்கேய மாட்டினுடைய பெண் மாட்டினுடைய தேவையான பசுந்தீவனத்தை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20 கிலோ தேவைப்படுது அப்படின்னா, 20 to 25 கிலோ தேவைப்படுதுன்னா, இதே பால் உற்பத்தி அதிகமாக இருக்கிற மாடு ஒரு கிர் மாடினுடைய தீவன தேவை பார்த்திங்கன்னா 30 to 35 கிலோ அளவுக்கு தேவைப்படும் பசுந்தீவனத்தையும் வச்சு மொத்தமாக மெயின்டைன் பண்ணும்போது.
1: சரிங்க சார், இப்போ பொதுவாக நாட்டு மாட்டு என்ன அப்படின்னு நம்ம வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த தீவன மேலாண்மையில நமக்கு ஒரு சின்ன அசட்டாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்க கறவை மாடுகளுக்கு நமக்கு ஓரளவுக்கு தீவன மேலாண்மை தெரியும், எல்லாம் செஞ்சிடறோம். நாட்டு மாடுகள் வளர்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னா கூட அதற்கான சரியான தீவன மேலாண்மை நமக்கு தெரியுது இல்லை. நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் தீவன மேலாண்மை எந்த அளவுக்கு அவசியமானது அதை கொஞ்சம் சொல்லி.
0: தீவனம் மேலாண்மை வந்து நம்ம நாட்டு மாட்டினங்கள் வந்து நம்ம இடத்துல இருக்கிற தீவனத்தையே வந்து நல்ல சத்தா மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் பெற்றவை. அதனால் இப்போ காங்கையம் மாடை எடுத்துட்டிங்கன்னா கூட காங்கையம் ஏரியாவில் அதனுடைய பிறப்படுதலாம் பார்த்தீங்கன்னா குரங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு மேய்ச்சல் தரைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கட்டை புல்னு ஒரு புல் இருக்குது, அந்த புல்லை வச்சே கூட மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போ பருவர் மாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன், ஜீரோ இன்புட் சிஸ்டம். அவங்க வந்து தீவனம்னு வந்து எதுவுமே கொடுக்கறதில்ல, காலையில் மேய்ச்சலுக்கு அனுப்புகிறாங்க, ஈவினிங் வந்து அது மேய்ச்சிட்டு திரும்பிடுது. அது கூட ஆட்கள் போகிறாங்க, ஏன்னா மாடுகளை வந்து திருப்பி இது கொண்டு வரணும், அது வழி தெரியாமல், ஏன்னா காடு வந்து மிகப்பெரிய காடு, அதில் வந்து வழி தெரியாமல் அது வேறு பக்கங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம். அதனால் இங்கே இருக்கிற இனங்கள் இப்போ நம்ம நெல் வயலிருந்து கிடைக்கக்கூடிய லெஃப்ட் ஓவர், அதாவது உதிரியான வைக்கோல், அப்புறம் நெல் வயல்களில் வரப்புகள் இருக்கக்கூடிய பொருட்கள், இதை மட்டுமே மேய்ஞ்சி வாழக்கூடியது முளைச்சேரி மாட்டேனும் புளிக்குளம் மாட்டேனும் அது மாதிரி தாங்க. உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ஓரத்தில் இருக்கிற பொருட்களையே மேய்ஞ்சி இது பண்ணுறது, இதுக்குன்னு வந்து தனியாக வந்து உங்களுக்கு தீவனங்கள் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் இன்டென்சிவ் சிஸ்டத்தில் வச்சு மேனேஜ் பண்ணும்போது இதனுடைய தீவன தேவையும் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் அது கலப்பின மாடுகளையோ அல்லது பால் உற்பத்திக்கு அதிகமான வடநாட்டு மாட்டினங்களையோ தேர்ந்தெடுக்கும் போது அது கொஞ்சம் தீவன தேவை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பால் உற்பத்தி இருக்கும்.
1: சரி சார், ரெண்டாவது நமக்கு ஒரு இன்னொரு பொது என்ன அப்படின்னா, நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம், அது உண்மையும் கூட. ஆனால் அது மட்டுமே போதுமா, நம்ம வந்து வேற எந்த நோய் மேலாண்மை யுக்திகளையும் கடைபிடிக்கணுன்ற அவசியம் இல்லையா?
0: நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மை யுக்திகள் வந்து கடைபிடிக்கிறதுக்கான தேவைகள் ரொம்ப குறைவு. அதே மாதிரி ஒரு நோயே வந்தால் கூட அந்த நோயினுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப கம்மி. கோமாரி நோய், மற்றபடிக்கு கால் சப்பை அது மாதிரி நோய்கள்லாம் வரும்போது வந்து நாட்டு மாடுகள் வந்து நல்லா தாங்கி அதனுடைய எதிர்ப்பு சக்தியை காட்டக்கூடிய மாடுகள். கலப்பின மாடுகளோட கம்பேர் பண்ணும்போது வந்து நோய் மேலாண்மை வந்து நாட்டு மாடுகள் வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா நாட்டு மாடுகள் வந்து இங்கே இருக்கிற மாடுகள் வந்து உழவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடுகள்னால அதனுடைய கன்ஃபர்மேஷனே ரொம்ப ஸ்டடியாக இருக்கும். அதனால் நோய் வந்து தாக்கம் வந்து ரொம்ப குறைவு.
1: சரிங்க சார், இன்னொரு இதில் முக்கியமான விஷயம், இப்போ நம்ம அந்த நாட்டு இனங்களை பற்றி பேசும்போது இதை பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அப்படிங்கிறது அறிவியல் நிலையங்களோட இல்லை பல்கலைக்கழகங்களோட பணி மட்டும் இல்லை, எல்லாரோட பணியாகவும் இருக்குது. ஆனால் என்னென்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த இன தூய்மையை பராமரிக்கிறதுல போதுமான அளவுக்கு ஒரு கவனம் இருக்கிறதில்ல, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான சில சமயம் நம்ம முடிவெடுக்கிற மாதிரியான இருக்குது. ஆனால் இந்த இன தூய்மையை பாதுகாக்கிறதுல விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: இன தூய்மை மிக முக்கியமானது. ஏன்னா நாட்டு மாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வந்து இன தூய்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட கலப்பு வந்து முக்கியமானது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாட்டினங்களுக்கும் வந்து அரசாங்கமே வந்து நமக்கு வந்து இது கொடுக்குது, ஒரே விந்து குச்சிகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எந்தெந்த இன பிரீடிங் ட்ராக்டில் இருக்கிறீங்களோ, இப்போ காங்கேய மாட்டினுடைய பிரீடிங் ட்ராக்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற கால்நடை மருந்தகங்களில் வந்து கால்நடை காங்கேய மாட்டினுடைய உறை விந்து குச்சிகள் வந்து இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுக்கு வந்து காலை கிடைக்கல, உங்களுக்கு சரியான வந்து மேல் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதை உபயோகப்படுத்தி உங்களுடைய இன தூய்மையை வந்து பாதுகாத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரீடிங் ட்ராக்டில், அதாவது மாடுகள் வளர்க்கப்படும் பகுதிகள்லையும் இருக்கிற கால்நடை மருந்தகங்கள்லையும் அதனுடைய உறைவேந்து குச்சிகள் இருக்குது. நீங்கள் அதை வந்து அந்தந்த கால்நடை மருந்தவர்கள் அணுகி உங்களுக்கு தேவையான உறைவேந்து குச்சிகளை உபயோகப்படுத்தி இது பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு இடங்களில் வந்து உறைவேந்து குச்சிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கால்நடை மருத்துவர் அணுகினீங்கன்னா ஒரு மாதம் அல்லது 2 மாத இடைவெளியில் வந்து அவர் வந்து உறைவேந்து குச்சிகளை வந்து தரவிச்சு உங்களுக்கு வந்து கலப்பணம் செய்கிறதுக்கான ஆவணங்களை செய்வார்.
1: சரிங்க சார், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற முக்கியமான இந்த நாட்டு மாட்டு இனங்களை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினோன்னா நம்மளோட பொருளாதாரத்தையும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. நீங்கள் சொல்லும் பொழுது விவசாயிகள் அது ஒரு வாய்ப்பாக எடுத்து ஒரே நேரத்தில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாடுகளை வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வேலைகளுக்கும் சரி வயல்களுக்கும் சரி அவங்களோட பொருளாதாரத்துக்கும் சரி ஒரு நல்ல பொருளாக ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக செய்யும் பொழுது அதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக அவங்க செய்ய முடியும். நம்மளோட பாரம்பரிய ரகங்களான காங்கேயமாக இருக்கட்டும், உம்பளாச்சேரியாக இருக்கட்டும், புளியகுளமாக இருக்கட்டும், பர்கூர் மாட்டு இனங்களாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம சரியான முறையில் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரியான ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம இப்போ செஞ்சிட்ருக்க வேளாண்மை தொழில்நுட்பத்தோட இதையும் சேர்ந்து நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு

0: பூங்குடி, உன்னை பார்த்த நேரத்துல நல்ல செய்தி கிடைச்சது. நானும் வாங்க போறே, புலிக்குளம் நாட்டு மாடுதான்.
1: பாட்டுலாம் கலக்குது காமாட்சியக்கா, நீ வேற லெவல்.
0: ஆமா, நாம மாடு வாங்கறதே நாலு காசு பாக்கத்தான்.
1: அது வேணும்னா உண்மத்தே.
0: அதுலயும் நாட்டு மாட்டுக்கு ரொம்ப மெனக்கட தேவையில்ல, தீவனமும் குறைவு, முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தி கலப்பின மாட்டை விடவே கூடுதலா இருக்குதே. இது போதாதா பூங்குடி?
1: காமாட்சியக்கா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். எனக்கு ஒரு டவுட்.
0: என்னது?
1: நீ எப்ப நாட்டு மாடு வாங்க போற? எங்க வாங்க போற?
0: இருக்கவே இருக்குதே, பக்கத்துல மணப்பாறை சந்தை, அதுலதான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வாங்கிருவேன். இருந்தாலும் எனக்கு அப்பப்ப சந்தேகம் வரும் பூங்குடி.
1: சந்தேகம் வந்தா என்ன? சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியரும் தலைவருமாகிய முனைவர் பி கணபதி சார் இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட கேளு.
0: போன் நம்பர் தெரியாது பூங்குடி.
1: சொல்றேன், குறிச்சு வச்சுக்க. அதுக்கு முன்னாடி பேப்பரை எடுக்கா வேகமா.
0: எடுத்துறேன், சொல்லு பூங்குடி.
1: சொல்லட்டுமா? 95 66 69 22 27 இங்க சொல்லு பாக்கலாம்.
0: 95 66 69 22 27 சரியா பூங்குடி?
1: ஓகே ஓகே, கப்புன்னு புடிச்சுக்கிட்ட போ.

நிகழ்ச்சியில் இனி கால்நடை வளர்ப்பொறி. தற்போது கறவை மாடுகள் அதிக வெப்பநிலை காரணமாக அயற்சிக்கு ஆளாகின்றன. இதன் காரணமாக கறவை மாடுகளின் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவு குறைவாக இருக்கும். இதனால் விற்பனை செய்யப்படும் பாலுக்கு விலை குறைவாக கிடைக்கும். சாதாரண பராமரிப்பு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இதற்கு எளிதாக தீர்வு காண முடியும். வெயில் நேரங்களில் கால்நடைகளை மேயவிடக்கூடாது. குளிர்ந்த நேரங்களில் கறவை மாடுகளுக்கு போதுமான அளவு அடர்த்தீவனம் கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் உற்பத்திக்கு 100 கிராம் அளவு மாவுச்சத்து பொருட்களான மக்காச்சோளம், கம்பு, சோளம் போன்ற தானியங்களை அரைத்து கலப்பு தீவனத்துடன் கலந்து கொடுப்பதால் பாலில் கொழுப்பற்று திடப்பொருட்களின் அளவை அதிகரிக்க முடியும். நாள் முழுவதும் நல்ல தரமான குடிநீர் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். வெயில் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளிக்கலாம். மேலும் குறைந்த காற்றோட்டமுள்ள அஸ்பட்டாஸ் அட்டை வீடுகளில் கால்நடைகளை வெயில் நேரங்களில் கட்டுவதை விட நல்ல காற்றோட்டமுள்ள மர நிழலில் கட்டுவது வெயிலினால் ஏற்படும் அயர்ச்சியை குறைக்க உதவும். கோழி இன நோய் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் கடந்த வாரம் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் ஈ கோழை மற்றும் வெள்ளை கழிச்சல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே கோழி பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், தடுப்பூசி செலுத்துதல், தண்ணீரில் கிருமி நாசினி தெளித்தல் மற்றும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை மற்றும் தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறு நாமக்கல் கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தொழில்நுட்ப அலுவலர் தெரிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 23ஆம் தேதி லாபகரமான ஆடு வளர்ப்பு குறித்த ஒரு நாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாய். விருப்பமுள்ள கால்நடை வளர்ப்போர் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 23 31 715. மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்போடு 23 31 715 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவித்தார்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரை

0: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி, நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் புனிதராஜ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க வரும் 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி 136வது முறையாக வரும் 26ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் தாம் உரையாற்ற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை வரும் 24ஆம் தேதிக்குள் நமோ செயலி mygov.in 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் 100 படுக்கைகள் கொண்ட ESI மருத்துவமனை உள்ளிட்ட 6 தொழிலாளர் காப்பீட்டு சுகாதார திட்டங்களை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா நாளை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் 668 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த மருத்துவ திட்டங்கள் மூலம் 53 லட்சம் பேர் பயன்பெறுவர். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு நாளை அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். 5 நாள் பயணத்தில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவுள்ளார். நாட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நீடித்த எதிர்காலத்தை உறுதி செய்யவும் மரம் நடுவது மிகவும் அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளவில் ஏற்பட்டுள்ள புவி வெப்பமயமாதலை சமாளிக்க பல்வேறு முக்கிய முன்முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். தேசிய நீர்வளத்துறை மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறுகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் அனைத்து மாநில நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்று நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சென்னை பெரம்பூரில் நாளை பங்கேற்கிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்துக் கழக பணிமனையையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் நாளை அறிமுகம் செய்கிறார். தமிழ்நாட்டில் துறை வாரியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்க பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிக்கூடங்களில் 100 மீட்டர் சுற்றளவிற்கு எந்தவித புகையிலை பொருட்களும் விற்பனை செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்களின் உடலை தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரி சேலம் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் சந்தோஷ் அதிமானாரி வியட்நாம் சென்றடைந்தார். தமிழகத்தில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் ஆகிய ஆயுஷ் படிப்புகளுக்கு நாளை முதல் மாணாக்கர் சேர்க்கை தொடங்கும் என்று அரசு அறிவித்துள்ளது. மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடல் மைசூருவில் முழு அரசு மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தங்கும் விடுதி அறைகளின் கட்டணம் நாளை முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற தகுதி வாய்ந்த ஊராட்சிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும் 14

ஆம் தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சவ்ரோ இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்று இரவு எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேர்களே, அடுத்து நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவாஞ்சலி. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:15.
1: ஆகாஷ்வாணி. நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்கலாம். புகழ்பெற்ற மூத்த பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்கள் நேற்று கர்நாடக மாநிலம் மைசூரில் 88 வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் இந்தி மொழியிலும் ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரையை பதித்தவர். 4 முறை இந்திய அரசின் உயரிய தேசிய திரைப்பட விருதை பெற்றதுடன் பல மாநில அரசுகளின் திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார். அவர்களின் மறைவு குறித்து திரைப்பட இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: சங்கீத குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் மறைவு என்னை மிகவும் பாதித்திருக்கிறது. என்னால் சொல்ல ஒண்ணா துயரத்தை நான் அடைந்திருக்கிறேன். பலருக்கு தெரியாது, என்னுடைய முதல் படம் 1989 தெலுங்கு மொழியில் நான் இசையமைத்தேன். என்னுடைய முதல் திரை இசை பாடலை பாடியதே ஜானகி அம்மாதான். இந்த உலகத்திலே என் வாழ்க்கையில் நான் கண்டு பழகிய மனிதர்களில் மிக மிக மிக மிக உயர்ந்த அன்பை தவிர வேறு இல்லாத உள்ளம் என்று சொன்னால் ஜானகி அம்மாவை தான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவர்களை போல் யாராலையும் பாட முடியாது. சிங்கார வேலனே தேவா என்ற ஒரு பாடல் நாதஸ்வரத்துடன் பாடிய ஒரு சிறிய குமரி பெண், சிறு பெண், நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் அது. நாதஸ்வரத்தில் வருகின்ற கமங்களை குரல் பேசுமா என்று பலர் பயந்து பாட முடியாது என்று சென்ற பொழுது அதை பாடிய சிறிய பெண். நமது வாழ்க்கையில் நாம் ரசித்து கேட்கின்ற அற்புதமான பாடல்களை தந்த பெரும் இசை அமைப்பாளர்களின் மனதில் உதிக்கின்ற அது அபூர்வமான சங்கீதத்தை, பாடல்களை அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பினால் அவர் தெலுங்கராக இருந்தாலும் தமிழ், மலையாளம், இந்தி, கன்னடம் என்று எல்லா மொழிகளும் பாடி மனிதர்களின் மனத்தை வசப்படுத்தியது இறைவனுடைய பேரருளால் தான். அப்படிப்பட்ட பேரருள் பெற்ற அரும் பெரும் பாடகி எஸ் ஜானகி அம்மா. இந்த உலகம் நிச்சயமாக தன்னுடைய ஒரு பெரும் இசைக்குயிலை இழந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயை போலதான் நான் அவர்களை எப்போவுமே கணித்திருக்கிறேன். என்னை தன் பிள்ளையாக தான் அவர் பாவித்திருக்கிறார். ஆகையினால் என் துயரம் என்னுடன் மிக பெரிதாக இருக்கிறது. ஆயினும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல்.
1: கர்நாடக இசைப்பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
3: தலை சிறந்த பின்னணி பாடகி, ஆயிரக்கணக்கில் 17 மொழிகள்

எவ்வளவோ திரைப்படங்களுக்கும் பக்தி பாடல்களுக்கும் தன்னுடைய தங்க குரலால உயிர் கொடுத்த என்னுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் லட்சக்கணக்கான இசை ரசிகர்களுடைய அபிமான பாடகியா இருக்கிற திருமதி எஸ் ஜானகி அம்மா நேத்திக்கு காலமாயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு மனசு ரொம்ப பாரமா இருக்கு. என்ன ஒரு குரல் அவங்களுடைய குரல், கணீர்னு ஒரு கோவில் மணி போல நம்ம மனதெல்லாம் ஒரு சந்தோஷத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் அவங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அனாயாசமாக எந்த ஒரு ஸ்ருதியிலையும் துல்லியமாக ஸ்ருதி சுத்தமாக

0: சக்தியிலையும் துல்லியமாக சுத்தி சுத்தமாக பாவத்தோட கிளாரிட்டியோட ஒரு பெர்ஃபெக்ட் டோனல் குவாலிட்டியோட எந்த விதமான பாடல்களாட் அது வந்து ஒரு சோகம் இழையோடுற பாடலோ இல்லை துள்ளலோட இருக்கிற பாட்டோ மெலடியோ இல்லை ஒரு ஃபோக் சாங்கோ வெஸ்டர்ன் டச் இருக்கிற பாடலோ இல்லைனா விவகாரமான ஸ்வரங்கள் ஆலாப்பனையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கர்நாடிக் பேஸ்ட் பாட்டோ எந்த பாட்டை பாடினாலும் அது தன்னுடைய முதிரைய பதிச்சு ஒரு 100% அதுக்கு மேலேயே சொல்லலாம் 200% ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மனசுக்குள்ள ஒரு பாடலை வந்து அதோட வடிவத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு பாடகரையோ பாடகியோ அப்ரோச் பண்ற சமயத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலி அசாத்தியமாக பாடக்கூடியவர் அப்படின்னா எஸ் ஜானகி அம்மா. அவங்க பாடின எவ்வளவோ பாடல்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கார வேலனை தேவா அஃப்கோர்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த செந்தூர பூவே, அதில் அப்படியே அந்த ஒரு குரலோட ஒரு பட்டு மாதிரி அந்த ரிச்னஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜெர்மனியில் அதில் ஒரு வெஸ்டர்ன் டச்சோடு இருக்கிற ஒரு ஒரு ஹம்மிங் பார்ட் வருமே எவ்வளோ இனிமையாக இருக்கும். மௌனமான நேரம் இது மனதில் என்ன பாரம், அதே மாதிரி எத்தனையோ இளையராஜா சார் ஓட ஹிட்ஸ் எல்லாம், என்வென் நெஞ்சில், தூங்காத விழிகள், சின்ன சின்ன வண்ண கோயில், அதே மாதிரி இந்த தர்பாரி கானடால சின்னஞ்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சங்கதியெல்லாம் அதில் இருக்கும். தர்பாரி கானடான உடனே மலரே மௌனமா வித்யாசாகர் சாருடைய அந்த மெலடி ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. சமீபத்தில் கூட ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நெஞ்சினிலே நெஞ்சினிலேயோ இல்லை மார்கழி திங்கள் அல்லவோ முதல்வனே இந்த மாதிரி பாட்டு அது அவங்களுடைய குரல் அப்படின்னு அந்த குரலில் வெளிவந்த பாடல் அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃபிலிம் சாங்க்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குரலில் வந்து வளைஞ்சு கொடுத்து அதுக்கு தேவையான மாடுலேஷன்ஸ் அந்த பாவம் அந்த நுணுக்கங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் சிங்கர் எஸ் ஜானகி அம்மா. பர்சனலாக வந்து எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தோட ரொம்ப ஒரு லாங் அசோசியேஷன் அவங்களோட, ஏன்னா வந்து வருஷத்துக்கு 2 முறையாவது என்னுடைய பாட்டியும் குருவுமான திருமதி டி கே பட்டம்மாள் அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பட்டம்மா அம்மானா ரொம்ப ஒரு மரியாதை ஒரு அபிமானம் அப்படின்னு சொல்லணும். எப்பவும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிப்பாங்க. எனக்கு ஒரு சமயம் வந்து நான் பாடி காமிச்சு அவங்கள்ட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்கின்ற ஞாபகம் எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. அப்போ அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க, ஒரு கேசட். அந்த கேசட்டில் செலக்டடாக அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வித்தியாசமான பாடல்கள்னு என் கையில் கொடுத்தாங்க. அதை நான் கேட்டுட்டே இருப்பேன், இப்போவும் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அதில் இந்த கண்ணா நீ எங்கேன்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி வாய்ஸை மாற்றின்னு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் சிவ சிவ சிவன்னு எம்எஸ்ஜி சார் வயலின் வாசிச்சு ஆபோஹி தோடி இந்த 2 ராகத்திலையும் ஸ்வரங்கள் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மம்மி பேர் மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடலை பையன் மாதிரி குரலை சேஞ்ச் பண்ணிட்டுருப்பாங்க. அப்புறம் ஒரு மீராபஜன், தியாகராஜ் சுவாமி கிருதி, ராரா மாயின்ட்டிக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க, மறக்கவே முடியாது. அவங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகையில் நானும் ஒருத்தி, ஒரு பாடகியாகவும் என்னுடைய வணக்கங்களை நான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். ஓம் சாந்தி.
1: கர்நாடக இசைப்பாடகர் சிக்கில் குருச்சரண் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: எல்லோருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே திரையுலகில் பல ஜாம்பவான்களை நம்ம ஒவ்வொன்றா இறந்துட்டு இருக்கோம். ரொம்ப துயரமா இருக்கு, ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆனா ஒரே ஆறுதல் என்னன்னா, இவங்க எல்லாருமே கலைஞர்களா இருக்கிறதுனால அவங்களுடைய கலை படைப்புகள் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்மளோட

0: அன்றாட வாழ்க்கையில நம்ம கூடவே வந்துட்டு இருக்கு. ஜானகி அம்மாவோட குரலும் அதே மாதிரி தான். அந்த எஸ் ஜானகி அம்மா இப்போ நம்ம கூட இல்லைங்கிற அந்த செய்தி கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள் அவங்க வந்து ஜானகி அம்மாவோட முகத்தை கூட பார்த்தது இல்லை, போட்டோ கூட பார்த்தது இல்லை, ஆனா அவங்க பாட்டை வந்து தினப்படி எங்க கார்லயோ எங்க வீட்லயோ கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த செய்தி ஸ்ரீமதி எஸ் ஜானகி பாசசவே அப்படின்னு படிக்கும்போது அவங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்ணன் வந்து பாடுகின்றான் பாட்டு போட்டோன்னே ஐ மிஸ் ஜானகி அம்மா அப்படின்னு என் குழந்தை சொல்றது. அதுதான் அந்த ஒரு லெஜெண்டரி சிங்கருக்கான நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா நான் ஃபீல் பண்றேன். அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில இல்லாத நாளே கிடையாது. அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளா பாடலனா கூட அவங்களுடைய குரல் நம்மளோட ஒரு கம்பேனியன் மாதிரி இவ்வளவு நாளா வந்துட்டே இருக்கு. எனக்கும் சரி, என்னோட பாட்டி பிக்கல் சகோதரிகள் நீலா குஞ்சுமணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடகிங்க அந்த வகையில தான் எனக்கு எஸ் ஜானகி அம்மா மாதிரியே தெரியும். அவங்க ரொம்ப ரசிச்சு கேட்கிற ஒரு பாடகி வந்து எஸ் ஜானகி அம்மா. அதுவும் இல்லாமல் எஸ் ஜானகி அம்மாவும் அவங்களும் மீட் பண்ணும்போது நான் பக்கத்துலேயே ஒரு சின்ன பையனாக பார்த்துருக்கேன். ரெண்டு பேருமே எவ்வளோ பரஸ்பரத்தோட எவ்வளோ மரியாதையோடு ரெண்டு பேருமே இவங்களுடைய புல்லாங்குழல் பற்றி அவங்களும் அவங்களுடைய குரலை பற்றி என்னுடைய பாட்டியும் பேசுறது கேட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல காலம் பல வருஷங்கள் கழிச்சு ஜானகி அம்மா கூட பாடுறதுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ரியாலிட்டி ஷோவில் அவங்களுடைய ஃபைனல்ஸில் அவங்க கூடயே ஒரு பாட்டு பாடுறதுக்கு அந்த ரோஜாவை தாளாட்டுத்தன்ற அந்த பாட்டு நான் பாடி அவங்களும் பாடி அதில் எனக்கு ஒரு பரிசும் கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குணம், அது சின்ன பையனாக இருந்தால் கூட ரொம்ப பாராட்டி அவங்களுடைய நிறை குறைகளெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி ரொம்ப ஊக்குவிச்சு அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. எஸ் ஜானகி அம்மா, வி வில் ஆல் மிஸ் யூ, பட் உங்களுடைய சங்கீதம் எங்க கூடவே இருக்கும், உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். ஓம் சாந்தி.
1: தனது இனிமையான தனித்துவமான குரலாலும் எண்ணற்ற மனதை வருடும் பாடல்களாலும் இசை ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் இதயங்களிலும் என்றும் நிலைத்து நிற்பார். அவருடைய மறைவு இந்திய திரை இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இதுவரை நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டீர்கள். படைப்பு சென்னை ஆகாஷ்வாணி.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

நேரம் 8:18. அமைதியான இரவு, அழகான பாடல்கள். ரேடியோவிற்கு முன்னால் காதுகளை கூர்மையாக்கி நமக்கு பிடித்த பாடலை டைரியின் பக்கங்களில் எழுதி வைத்த அந்த வசந்த கால நினைவிருக்கின்றதா? பழைய நினைவுகளோடு ஒரு சுகமான பயணம் போகலாம். அனைவரும் வாருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நான் உங்கள் மனதின் தோழன் ஆர்ஜி பழமலை.

0: இரவு இசை இனிமேல 80-90களின் என்றும் பசுமையான நினைவுகளோடு அந்த காலகட்ட பாடல்களை வந்து நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்?
1: 4-3-1-246-102-1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் புதிய நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வரலாம். இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்
0: இரவு இசை இனிமை.

0: வீட்டில் ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில கலைஞன் திரைப்படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாட்டு கே ஜே யேசுதாஸ் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களோட காம்பினேஷன்ல நல்ல பாடல்,
1: ரொம்ப இனிமையான பாடல். அப்படி கேட்கும் போதே நம்மளோட
0: மனசுக்கு
1: வரும், ஆமா அந்த அளவுக்கு ஒரு இனிமையான பாடல். இப்ப இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம மனசை கவர்ற பாடல் என்ன பாடலா இருக்கும், யார் பேச போறாங்க கேட்போம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யார் எங்கே பேசுறீங்க?
3: பாலசமுத்திரத்திலிருந்து தங்கவேல்.
2: தங்கவேல் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு சார்.
2: சரிங்க சார், என்ன திரைப்படம் என்ன பாடல் வேணும் சார்?
3: குணாவில இருந்து கண்மணி அந்த பாட்டு போடுங்க சார்.
2: சரிங்க சார், போட்டுடலாம்.
3: சரி சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
2: எல்லாரும் நல்லா இருக்கும் சார்.
3: சரி சார், சரி சார்,
1: நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு உங்களுக்கான பாடல்.
3: நன்றி சார்.
4: கண்மணி அன்போட காதலன் நான், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடுதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
5: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
4: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
5: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
4: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: ஒரு இனிமையான பாடல்
1: அப்படியே அந்த
0: இல்லையா?
1: லாலலா அப்படின்னு முடியும் போதே
0: ஆமாம்,
1: அப்படியே அதை நம்மளை அப்படியே கொண்டு போய் நம்ம என்ன வந்து குணா கேவுக்கே கூட்டிகிட்டு போயிடும் இல்லையா.
0: கண்டிப்பாக. இளையராஜா இசையில் பாலி அவர்களுடைய பாடல் அடிகளில் அற்புதமான ஒரு பாடல். அதுலேயும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா கமலஹாசன், எஸ் ஜானகி.
1: எஸ் ஜானகி
0: அதான் இந்த காம்போ தான் இன்னும் சிறப்பு.
1: ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எஸ் ஜானகி அவர்கள் கமலஹாசனோட இரண்டு திரைப்படங்களுக்காக தேசிய விருது கூட வாங்கியிருக்காங்க. ஒன்று 16 வயது நிலை வர செந்தூர பூவை பாடல், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல் தேவர்மகன் திரைப்படத்தில் இஞ்சி இடுபழகா அந்த பாடலுக்காகவும் வந்து தேசிய விருது வாங்கியிருக்காங்க.
0: அருமை, அந்த வகையில் சூப்பரான ஒரு பாடலை கேட்டோம் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்ததான் நம்ம கூட பேச காத்திருக்கும் நேயர்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம், பஞ்சபள்ளி இளங்க பேசுகிறேன்
2: சார். சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கா?
2: எல்லாரும் நல்லா இருக்கும் சார். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் சார்?
3: மண்வாசிலிருந்து முட்டு வச்ச மல்லிகை முட்டு புத்து இருக்க வைக்கிறது இந்த பாட்டு வந்து சார். ஜானகி அம்மா இருந்தனால நீங்கள் எல்லாத்துக்கும் பாட்டு போடணும்.
2: அவனுடைய நினைவாக நாம இந்த பாடலை.
3: ஆமாம் சார், ஆமாம் சார்,
2: உங்களுக்காக கொடுத்துடலாம் சார். நன்றி, இணைப்புக்கு வந்தது நன்றி.

0: 8:36 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை.
1: பார்த்தீங்கன்னாக்கா மண்வாசனை திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல். அப்படியே மண்வாசனை கிராமத்துக்கே நம்மளை கூட்டி போகிற மாதிரி ஒரு பாடல் தான். பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களுமே ரொம்ப குறும்புக்காரவங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பட மேடை நிகழ்ச்சிகளில் நம்ம பார்க்க முடியும்.
0: நிறைய கிண்டல் பண்ணுவார் அவங்களுக்கு, அவருக்கு ஈடு கொடுப்பாங்க.
1: அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கும்போது முக பாவனையில அவ்வளவு காமிக்க மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்க அவங்க ரொம்பவே குறும்பானவங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னாக்க, எப்பொழுதுமே வந்து பாடல் பதிவின் போது எஸ்பிபி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாரா, எஸ் ஜானகி அவர்கள் எப்பொழுதுமே கையில நீங்க ஒரு ஒரு குறிப்பு மாதிரி வச்சிருப்பாங்க, குறிப்பு புத்தகம் மாதிரி வச்சிருப்பாங்க பாடல்.
0: ஆமா,
1: அந்த இதை எப்பொழுதுமே அவங்க வந்து பாடல் பதிவின் போது வச்சிருப்பாங்களா, கையில ஒரு கர்ச்சீப்பும் வச்சிருப்பாங்களாம். அந்த பாடல் பதிவு போது அவங்களுக்கு என்ன ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம பார்த்தீங்கன்னாக்க அந்த அந்த புக்கை பார்த்து பாடல் பாடுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னாக்க எஸ்பிபி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த கர்ச்சிப்பை டக்குன்னு வந்து பிடிங்கிட்டு போடுவாங்களாம். அவங்க வந்து சில சமயத்தில் வந்து ரொம்ப கோபமாக வந்து பேனாவை தூக்கி போடுறது இந்த மாதிரி எல்லாம் நான் செய்யறது
2: செய்வாங்க.
1: ஆமாம், சுப்பிரமணி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் நிறைய சேட்டைகள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எஸ்பிபி அவர்கள் ஒரு முறை வந்து பதிவிட்டிருக்காரு.
0: நிறைய பேசலாம். இப்போ இரவு இசை இனிமையில நம்ம கூட ஒரு நேயர் காத்திருக்காங்க. வருக வணக்கம், வருக வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, இணைப்புல இருக்கீங்களா?
3: ஹலோ. ஆ, இருக்கேன்.
1: யார் இங்க இருந்து?
3: வணக்கம் சார், இந்த சாத்தனூர்ல இருந்து சங்கர் நகர்ல ராணின்னு பேசுறேன்.
2: சரிம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
2: எல்லாரும் நலமோட இருக்கோம்மா. என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
3: குதிரி பூக்கள்ல இருந்து போடுங்க, இதுவாது ஒரு படம் பாட்டு.
2: அப்படிங்களா, சரிம்மா கொடுத்துடலாம். இணைப்புகளை வந்தமைக்கு நன்றிம்மா.
3: ரொம்ப நன்றி.

0: ரொம்ப அருமையான பாடல் இல்லை,
1: ஆமாம், ஒரு
0: இளையராஜா இசையில் கண்ணதாசனுடைய பாடலடிகளில் அம்மா பாடின பாடல்.
1: ஆமாம், உதிரி பூக்கள் திரைப்படத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடலை கேட்டால் அதாவது ஒரு தாயோட ஒரு தவிப்பு அப்படி, அதை கேட்கும்போதே ஒவ்வொரு அம்மாவுக்கும் வந்து அப்படி லயிச்சு போயிடுவாங்க இல்லையா.
0: புதுமைப்பித்தனோட சிற்றன்னை அப்படிங்கிற ஒரு சிறுகதையை மூலமாக வச்சு எடுத்த படம்.
1: சிறப்பு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாடகி எப்படி ஒரு தலைமுறையோட நினைவாக மாற முடியும் அப்படின்றதுக்கு எஸ் ஜானகி அம்மா தான் ஒரு சிறந்த காட்டு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் புதிய ரசிகர்களை கூட ஈர்த்து வருது அப்படின்னு தான் சொல்லணும். அனிருத் இசை வரைக்கும் அவர் பண்ணியிருக்காங்க,
0: பாடியிருக்கிறாங்க. இன்றைய தான் சொல்கிறேன், இப்போ உள்ள இளைஞர்கள் கூட ரசிக்கக்கூடிய ஒரு பாடகி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்.
2: ஹலோ,
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், புதுக்கோட்டை மாவட்டம் சேப்பில வந்த போய் ஜெயராமன் பேசுறேன்.
3: சரிங்க சார், என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் சார்?
2: சார், படம் வந்து அரண்மனை கிளி.
3: சரிங்க சார்,
2: பாடல் வந்து வான்மதி நம்ம ஜானகி அம்மா கோவில் தான். அருமையான பாடல். இன்னைக்கு ஒரு பயங்கரமான இன்னைக்கு அவங்க இறந்தாலும் ஒரு ஈடு இணைத்த மாதிரி ஆகிப்போச்சு.
3: ஆமா சார், உண்மையாலுமே இப்போ ஒரு
2: அவங்க குரலே வந்து ஒரு காந்த குரல் மாதிரி இருக்கும். ஆமா, அந்த ஜானகி அம்மா குரல் வந்து.
3: சரிங்க சார்,
2: அவங்க இந்த பக்தி பாடல்லாம் எத்தனையோ பாடல்லாம் கேட்க வந்து இன்னைக்கு ஒரு 2026 வந்து என்னமோ தெரியல, முக்கியமான பாடகர் இல்லாம ஒண்ணுன்னா போயிட்டா இருக்கு, என்னமோ தெரியல. சரிங்க, பாட்டு
3: போடுங்க. இணைப்புல வந்தமைக்கு நன்றி சார், பாடல் போட்டுருலாம்.
2: ஆ சரி சார்.

0: அருமையான பாடல். அதாவது வாலி அவர்களுடைய பாடல் அடிகளில், இளையராஜா இசையில் அரண்மனை கிளி படத்தில் பாடின பாடல், ஜானகிம்மா பாடின பாடல். இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள், 9 வந்து ஹிட் எல்லா பாடல்களால பேர் போன படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு படம்.
1: அதாவது பாத்தீங்கன்னா இளையராஜா இசையில ஜானகிம்மா பாடிய பாடல்கள் தமிழ் ரசிகர்களோட மனசுல என்னைக்குமே நிலைச்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுமே ஒரு ஒரு கதையை சொல்றது மாதிரி அவரோட குரல் அப்படி நம்மள வேறொரு உலகத்துக்கே அழைச்சு சென்றோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இசைக்கு மொழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு உதாரணமே நம்ம ஜானகிம்மா தான். ஏன்னா எந்த மொழியில பாடினாலும் அந்த மொழியோட உணர்வை அப்படியே கொண்டு வந்துருவாங்க. அவங்க வந்து தெலுங்கு தான் அவங்களோட தாய்மொழி அப்படின்னாலுமே தமிழ்ல பாத்தீங்கன்னா அவங்களோட உச்சரிப்பு இருக்கு பாத்தீங்களா, சிறப்பு.

0: அந்த மாதிரி. சரி, இப்போ அடுத்த பாடல் யார் கேட்க போகிறாங்க, என்ன பாடல்?
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: காதல் பக்கம் ஜோதிக்குமார், அரியலூர் மாவட்டம்.
2: நல்லது சார். என்ன திரைப்படம்?
1: இன்றி நாளை நான் பற்றி ஜாதகம்மா பாடிய பாடல், பொன்பான மையை தேடும் இனிமே மழை பெய்யாது, அதனால தான் அந்த பாடல்.
0: ஏன் மழை பெய்யாதுன்னு இப்படி சொல்றீங்க?
1: அற்புதமான
0: பாடல் கேக்கலாம்.

0: அதாவது நிஜ மழையில் நனைஞ்சோமோ இல்லையோ, அம்மா அவர்களோட இசை மழையில் நிச்சயமாக எல்லாருமே நனைஞ்சிருப்போம் இந்த நேரத்தில்.
1: கண்டிப்பாக இளையராஜா இசையில் ஜானகி அம்மா பாடின ஒரு அற்புதமான பாட்டு இன்று நீ நாளை நான் படத்துலேருந்து. இதே படத்தில் மொட்டு விட்ட முல்லக்கொடி, அதுவும்
0: அது ஒரு அற்புதமான பாடல்.
1: ஜானகி அம்மாவும் எஸ்பி சைலஜா அம்மாவும் பாடியிருப்பாங்க. அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்குறாரு, வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் சார்?
2: ஜோடி படத்துல இருந்து ஜானகி அம்மா பாடல் சார். எங்க பேத்தி நிலாவுக்காக மாதிரி கேட்டுக் கொடுக்குறேன்.
1: நன்றிங்க.
3: நன்றிங்க. இணைப்புக்கு வந்தமைக்கு
2: நன்றிங்க.

நேரம் 9:15. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் எஃப்எம் ரெயின்போ 102.1. மனித உடலிற்கு இருக்கும் உணர்விற்கு மட்டும் உருவம் கிடைத்தால் எப்படி இருக்கும்? வேறெப்படி, அது இசையாகத்தான் இருக்கும். சாதாரண ஒரு தருணத்தில் கூட இசை சேர்ந்தால் அது இனிய தருணம்தான். இந்த இரவு பொழுதை இனிய இரவாக மாற்றுவது இனிய ராகம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். கண்ணோடு கண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான அழகான பாடலை கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. அடுத்ததாக நமக்கு மனதிற்கு பிடித்த நெருக்கமான நபர் அசைந்தால் ஒரு சின்ன சின்ன அசைவும் கூட அழகாகத்தான் தெரியும். ஆனால் காதல் வயப்பட்ட ஒருவருக்கு அனைத்துமே இசையாகத்தான் தெரியும். அப்படி ஒரு திரைப்படத்திலிருந்து பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்திலிருந்து அழகானது ஒரு பாடலை கேட்டு

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது இனிய ராகத்தில். நேரம் 9:28. அடுத்ததாக அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல். மனதிற்குள் இருக்கும் பல்வேறு விதமான உணர்வுகள், அழுகை, ஆத்திரம், கோபம், காதல், அன்பு, ஆத்திரம், இந்த மாதிரி பல்வேறு வகைப்பட்ட உணர்வுகளையும் கட்டி இழுக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அது இசை மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல், கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது இனிய ராகத்தில். மனதிற்கு பிடித்த ஒரு நபரிடம் அன்பை வெளிக்காட்டுவதற்கு வார்த்தைகள் மட்டுமல்ல, பல்வேறு விதமான சூழ்நிலைகளும் பயன்படுத்தலாம். உதாரணமாக, உணவை பரிமாறும் பொழுது கூட

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இணைந்திருப்பது இனிய ராகத்தில். ஒரே ஒரு சூரியன்தான், ஆனால் எத்தனை விதமான வண்ணமயமான நிறங்கள் அந்த ஒற்றை வானத்தில். இங்கே மனிதனுக்குள் இருக்கும் உணர்வுகளும் எத்தனை எத்தனை, ஆனால் அடிப்படையான ஒன்று மனம். இவ்வாறு மனதை கட்டி இழுக்கும் ஒரே ஒரு சூரியன் இசை. அந்த வரிசையில் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் வல்லரசு திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு இனிய ராகம்.

நேயர்கள் இணைந்திருப்பது இனிய ராகத்தில். அடுத்ததாக ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அந்த காலத்து பாடல்னு சொல்லக்கூடிய 60-70 காலகட்டங்களில் வரக்கூடிய பாடல்களை நேயர்கள் கேட்டு மகிழணும் அப்படின்னா 938-546-1021 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு குரல் பதிவாகவோ இல்லைனா தட்டச்சு செய்தோ நீங்கள் உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் ஒலிக்க செய்யலாம். ஒரு பூவிற்கு என்ன முகவரி? அதன் வாசனை தான். ஒரு காற்றுக்கு என்ன முகவரி? அதோட உரசல்தான். மனிதனுக்கு அன்புதான். அன்பை வெளிக்காட்டக்கூடிய முக்கியமான முகவரி புன்னகை. புன்னகையோடு இணைந்திருங்கள் இனிய ராகத்தில். அடுத்ததாக ரிஷி படத்திலிருந்து இனிய ராகம்.

நேயர்கள் இணைந்திருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள், அடுத்ததாக இருக்கக்கூடிய இணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. இசைக்கு அழிவே இல்லை. அதற்கு சிறந்த உதாரணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இதய துடிப்பு தான். இந்த இதய துடிப்பு தான் நாம் கேட்கக்கூடிய முதல் இசை. அப்படி நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான அந்த இசை, அதோடு நினைவுகள். நினைவுகள்னாவே அது கடந்த காலம்தான். அதுவும் 60-70 காலகட்டங்களில் வாழ்ந்த மனிதர்களுக்கு அந்த காலம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே பொற்காலம்தான். அந்த வரிசையில் நேயர்கள் அவங்களுக்கு மனதுக்கும் நினைவுகளுக்கும் நெருக்கமான பாடல்களை கேட்டு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். அவர்களுக்கான விருப்பமான பாடல்களை கேட்பதற்கு 938-546-1021 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு குரல் பதிவாகவோ இல்லைன்னா தட்டச்சு செய்தோ அனுப்பலாம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் முதல் நேயராக திருச்சியிலிருந்து சுவாமிநாதன் சித்ரா அவர்கள் கேட்டுக்கொண்ட பாடல்

0: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில்
1: பையன் படிக்கல அப்படின்னா படிக்கல அவனுக்கு கவுன்சிலிங் கொடுங்க அப்படிம்பாங்க. அது கவுன்சிலிங்னா அவங்க நினைக்கிறது அட்வைஸ், நல்லா படி இப்படி சொன்னா அதான் கவுன்சிலிங், அது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் அவனுக்கு, ஏதாவது என்ன பண்ற சொல்லுங்க, ஏதோ மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ற மாதிரி கேட்பாங்க. அது அதுவும் அப்படி கிடையாது. எங்கிட்ட வந்து பல பேரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு தான் கடைசியில் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இருந்தது. அவங்கள்ட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு, அவங்க தான் புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப மாணவர்கள் வந்து, இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து பிறக்கும் போதே போனோடய பழகு அந்த ஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த வகையான பிள்ளைகளா இருக்கிறாங்க. வேற அவங்க பேரண்ட்ஸ், அவங்க முன்னாள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பதான் போன் வந்திருக்கும். அவங்க காலத்துல டிவி இருந்துச்சு, அவங்க டிவியோட வளர்ந்தவங்க, இவங்க போனோடய வளர்ந்தவங்க. ஆனா அவங்க டிவி வளர்ந்த காலத்துல என்ன மனப்பான்மையில அவங்க பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்தாங்களோ அதே மைண்ட் செட்டோட தான் இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டோட தான் இவங்களை இந்த யாரு ஆண்ட்ராய்டு போனோட இருக்கிறவங்கள அந்த பார்வையில பாக்குறாங்க. இந்த ஜெனரேஷன் கேப்புங்க ரொம்ப பெருசா இருக்கு, அதனால அவங்க டீல் பண்ண முடியல. ஆக்சுவலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீல் பண்ண முடியல.
0: தனையன் தோழன் கல்வியாளர் மார்டின் ஆசிர்வாதம் அவர்கள் பங்கேற்கும் நேரலையில் தொடர்பு கொள்ள நேயர்கள் தொட்டு வரலாம். 0-3-1-246-102-1-240-102-1 என்ற தொலைபேசி எண்களுடன் 938-546-102-1 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும்

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில. நேயர்கள் மனதிற்கு ரொம்ப பிடித்த பாடல்களை, விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு நேயர் தனக்கு விருப்பமான பாடலை கேட்டு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
1: வணக்கம். கல்லூரிலேருந்து முருகேசன். தங்கப்பதக்கம் என்ற படத்தில் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற பாடலை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.

காலத்தால் அழியாத கானங்களை ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவகுமார் என்ற ஒரு நேயர் எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து தங்கப்பதக்கத்தின் மேலே என்ற பாடலை கேட்டிருக்காங்க. அவர்களுக்கு விருப்பமான பாடல்

0: அந்த காலத்து பாடலை நாங்கள் இந்த காலத்துலேயும் கேட்போம் அப்படின்னு சொல்லி நேயர்கள் அருமையான பாடல்களை ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் அழகான ஒரு நேயர் அவருக்கு விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க.
1: படம் வந்து சொர்க்கம். எனக்கு பிடித்த பாடல் வந்து, ஒரு முத்தாரத்தில் 30 முத்து சேர்த்து வைத்திருந்தேன், அதை முன்னும் பின்னும் அந்த நடையில் போட்டு வைத்திருந்தேன். இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் மாந்துரை கிராமம் ஆர் ராமமூர்த்தி மாந்துரை.
0: நன்றிங்க ஐயா, குரல் பதிவு அனுப்பி விருப்பமான பாடலை கேட்டு இணைந்தமைக்கு மிக்க நன்றி. உங்களுக்கான விருப்பமான பாடல்

சொர்க்கம் படத்தில் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம் சொர்க்கம் படத்திலிருந்து. அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலா இணைந்து இருக்கும் பாடல் உரிமை குரல் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் லால்குடி கருமூலர்.

நேரம் 10:26. ஞாபகம் வருதி நிகழ்ச்சியை கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடல் பச்சை விளக்கு படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் நாகராஜன், லக்ஷ்மி, சுதன், கரியமாணி.

10:31 இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம். இனிமையாக நம்ம வந்து ஞாபகம் வருது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை எங்களுக்கு அனுப்பலாம். 938-546-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு. இது இனிமையான இரவு பொழுதில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் வந்து ஊட்டி வரை உறவு படத்தில் பூமாலையில்

0: ஞாபகத்தில் புதைந்திருக்கும் பாடல்களை நினைவுபடுத்தி உயிர்ப்பூட்டும் வகையில் ஞாபகப்படுத்தி ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய நேயர் தனக்கு விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க, குரல் பதிவும் அனுப்பியிருக்காங்க.
1: வருதே நிகழ்ச்சியில் நான் நாமக்கல் மட்டப்பாறைப்புதூர் ராமசாமி பேசுகிறேன். நல்லதமை படத்திலிருந்து விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி என்ற பாடலை ஒளிபரப்புமாறு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைப்பில் வந்து குரல் பதிவு அனுப்புனதுக்கு மிக்க நன்றி. அவர்களுக்கான

0: விருப்பமான பாடல் இது.
1: உட்காரு. விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, மேனாட்டார விருந்து கலந்து.

தஞ்சாவூர் ஏட்டம் இருச்சு தலைகீழா பாடம் படுச்சு கொஞ்சாதி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறக்குறா போல விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி மேனாட்டார விருந்து களைஞ்சு காட்ட போறண்டி அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி அடுத்த நாட்டு காரம் போல ஆளை கொல்லாம ஊரே பாழு பண்ணாம தீமை அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி அது மட்டுமா புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் போடவே ரவிக்க வேட்டி காக்க பஞ்ச கிழவர் தன்னை வாழ பருவமாக்கி நாட்ட காக்க கைத்திறமையை காட்ட போறண்டி ஒரு கவிய பாடி காத்து மழையுண்டாக்க போறண்டி மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி அதுல ஒன்னையும் ஏத்திட்டு மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க. நேயர் ஒருவர் குரல் பதிவும் அனுப்பியிருக்காங்க, விருப்பமான பாடலை கேட்க.
1: அயன்புத்தூர் நெசவாளர் காலனி அண்ணாதுரை வானொலி நிலையத்தார் அவர்களுக்கு வணக்கம். தூக்கத்தின் விளிம்பில் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நான் கேட்க விரும்பும் படம் ரிக்ஷாக்காரன். பாடல் கடலோரம் வாங்கிய காற்று. இந்த பாடலை ஒளிபரப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
0: நேயருக்கு நன்றி. அவருக்கான விருப்பமான பாடல் இதோ.

10:43 இரவின் மடியில் நம்மை தாளாட்டி கொண்டிருப்பது ஞாபகம் வருது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாமக்கல் செல்வராஜ். இவருடைய விருப்ப பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற பாடல். அவளுக்கென்று ஒரு மனம் படத்திலிருந்து.

0: காலங்கள் கடந்தாலும் காதுகளில் இன்னும் அதே கானங்கள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. நேயர்கள் இணைந்திருப்பது ஞாபகம் வருது நிகழ்ச்சியில். நேயர் ஒருவர் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
1: ரவி, புதுக்கோட்டை மாவட்டம், கந்தரக்கோட்டை தாலுக்கா. படம் மாலையிட்ட மங்கை, பாட்டு செந்தமிழ் தேமொழியார்.
0: நேயருக்கான பிடித்த பாடல் இதோ.

நேரம் இரவு 10:50. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நாம் ரசிக்க இருக்கிறது தபால்காரன் தங்கை படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல், கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குறிஞ்சிநகர், சிறுகாம்பூர், கிட்டு, மதியழகன்.

0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்த நேர் யாருன்னு பார்த்தலாம்.
1: திருச்சி பண்பலைக்கு இரவு வணக்கம் சார். படம் சிரித்து வாழ வேண்டும், பாடல் கொஞ்சம் நேரம் என்னை மறந்தேன். இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் காரைக்காலிலிருந்து ராமலிங்கம். நன்றி, வணக்கம் சார்.
0: நிறைவான பாடல் நேயர்களின் விருப்பத்திற்காக இதுவும்

0: ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டு இணைந்திருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நன்றிகளோடு. உங்கள் ஆர்ஜி பழமலை
1: லோகநாதன். நேயர்களே, நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி airtrichy@gmail.com. கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர் ஆகாசவாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1. நேயர்களே, நாளை காலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் தற்போது சரியா 11 மணி ஆயிட்டு இருக்கு. நினைச்சிருக்கீங்க பாரதி தமிழ் பண்பலை 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா ரொம்ப

அழகான பாடல்கள் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரும்புகிறேன் படத்துல இருந்து நிஜமா நிஜமா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கேன் உங்களுக்காக. நிகழ்ச்சியோட முதல் பாடலா சாத்னா சர்கம் மற்றும் திப்பு ரெண்டு பேரும் பாடின பாடல், வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகள்ல, தேவா அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட. சுங்குடு நான் சஹா பார்த்திபன்.

எஸ் 11:07 ரொம்ப அழகான பாடல் நிஜமா நிஜமா கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுராதா ஸ்ரீராம் தேவா ரெண்டு பேரும் இசை ஐ மீன் பாடின பாடல். தேவா அவங்களுடைய இசையில உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்டு இருக்கு. வெற்றி கொடிகட்டு படத்துல இருந்தது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படிங்கிற பாட்டு தான் 11:07 காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில விட.

எஸ் 11:13 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல். தொடர்ந்து உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்மலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். விவேகா அவங்களுடைய அழகான வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களுடைய இசையில தான் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. வானத்தை போல படத்துல இருந்து தாவணியே என்ன மயக்கிறியே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில எவ்வளோ

எஸ் 11:18 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தாவணியே என்ன மயக்கரியே அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்ரா சுஜாதா மற்றும் சங்கீதா சாஜித் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து அவங்களுடைய அழகான இசையில, ஐ மீன் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகள்ல வித்யாசாகர் அவங்களுடைய இசையில தான் பாடல் காத்துட்டு இருக்கு. ஸ்னேகிதியே அப்படிங்கிற படத்திலிருந்து ராதை மனதில், ராதை மனதில் என்ன ரகசியமோ அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோடு.

11:26 ஆக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம் ராதை மனதில். தொடர்ந்து உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன், கவிதா, கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் ஏ ரகமான அவங்களுடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு, ரிதம் படத்தில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன், காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவை திறந்தாய் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலோட.

பதினோரு மணி 32 நிமிஷம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார் படத்துல இருந்து நெந்திக்கிட்ட நெய் விளக்கை ஏத்தி வச்ச உன்னோட கண்ணை திரும்பத்தும் கொடுக்க அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. பழனி பாரதி வரிகள்ல ஏராளமான அவருடைய இசையில கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலோட.

நேர்ந்துகிட்டே வாழ்க்கை ஏத்தி வச்ச உன்னோட கண்ணத்தில் முத்தம் கொடுக்க அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். 11:40 தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருங்க. ரெட் படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஒல்லி குச்சி உடம்பு காரி ஒட்டிக்கிட்டா உடம்பு காரி அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. வைரமுத்து வரிகள்ல, தேவா அவங்களோட இசையில கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலோட.

ரெட் படத்துல இருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. ஒல்லி குச்சி உடம்பு காரி அப்படிங்கிற பாட்டு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்காரு. ரன் படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீ என் காதலி அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

11:52 ரொம்ப அழகான பாடல், பொய் சொல்லக்கூடாது காதலி கேட்டு முடிச்சோம் இல்லையா. ரெண்டாவது அடுத்ததா உங்களுக்காக ரொம்ப அழகான பாட்டு நடத்தி வச்சிருக்கேன், ரொம்ப நாள் கேட்காத பாடல் இப்ப கேட்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ரோஜா கூட்டம் படத்துல இருந்து ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரல்ல, வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகள்ல, பரத்வாஜ் அவங்களுடைய இசையில கேட்டு நினைச்சிருங்க.

0: சேலையோட.
1: அப்பே பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே.

பதினோரு மணிலிருந்து ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு இணைஞ்சிருந்தீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் ஆப்பிள் பெண்ணை பாடலும் கேட்டு முடிச்சோம் இல்லையா. நம்மோட நிகழ்ச்சியில் இணைஞ்சது நேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். வேலுசாமி சிவகுமார் இரவு நேரத்தில் கேட்பதற்கு அருமையான பாடல்களை ஒளிபரப்பு செய்தீர்கள் சகோதரா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி எங்கிருந்து பண்ணியிருக்காங்க, ஷெஃபீல்ட் இங்கிலாந்துலேருந்து. ஓகே ரைட். பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முத்துலட்சுமி அன்புறவிப்பாளர் சகபார்த்திமனவர்களுக்கும் அன்பான நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி நிறைந்த பாடல்கள், மனதில் பதியும் ராகங்கள், மறுபடியும் கேட்க நினைக்கும் மந்தகார கீதங்கள் வரவேற்கிறோம். பண்பலையில் உலாவர பேஸ்புக் வீரராகவன் மாதாவரத்தில் சொல்லியிருக்காரு. அல்லிநகரம்லிருந்து மகாதேவன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு. ஹேம்லதா பிரிய வணக்கம் போட்டிருக்காங்க. புரசவார்க்கத்திலிருந்து சவுந்தரராஜன் ரங்கராஜன் திதிக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து திருமழிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல் செல்வராஜ் வந்து இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் விரும்புகிறேன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இன்னும் மயங்கிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சென்னை சிங்க சிவராம் நாகராஜன் அவரும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர்லிருந்து முத்துலட்சுமி கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், கலக்கலான பாடலை ஒளிபரப்பு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளம்லிருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராதை மனதில் ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு முத்துலட்சுமி. தொடர்ந்து காற்றையின் வாசல் வந்த இரவில் கேட்க இனிமையான பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாம் கேட்டு இணைஞ்சிருந்தோம் இல்லையா. திரும்பவும் நான் உங்களை சந்திக்க போற நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில 4 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்த எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றியோடு நான் கிளம்புறேன். திரும்பவும் நான் சொன்ன மாதிரி 4 மணிக்கு சந்திக்கிறேன். நீங்க எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தது பாரதிய தமிழ் பண்பலை 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஒட்டியா
1: ஒழுங்கி மோதி தம்பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில முதல் பாடலா உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். திருநீலகண்டர் திரைப்படத்திற்காக தீனகருணாகரனே அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். எம் கே தியாகராஜ் பாகவதர் அவங்களுடைய குரல்ல, பாபநாசம் சிவன் அவர்களுடைய வரிகளில், அவருடைய இசையில கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

4:05 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஓ மானே மானே திரைப்படத்திற்காக தனம் தரும் கல்வி தரும் எனும் பாடல் பி. சுஷிலா அவர்கள் குரலில்

0: 4:10 நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது
1: நிகழ்ச்சியில் இப்போது சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிகொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் முதலில் கஜானன யுத்தம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சக்கரவாகம், ஆதி தாளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிகொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தமிழ் நிகழ்ச்சியில். தொடர்ந்து ஸ்ரீவல்லி தேவ சேனாபதே பாபநாசம் சிவன் பாடல் நட பைரவி ராகம் ஆதி தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிகொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட. மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக் கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம், எஸ் பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி அவர்கள் குரலில்.